0: வரும் சேர்வது நாடு என்றும் உருபசையும் ஓவாப்பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்றும் தெய்வப்புலவர் மொழிந்தார். குறையாத விளைபொருள்களைத் தந்து பசியும் பிணியும் இல்லாமல் காப்பவர்கள் உழவர்களே ஆவர். அதனால்தான் தெய்வப்புலவரும் உழுவார் உலகத்திற்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து என்றார். மணிமேகலையும் மண்தினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றும் பாரகம் அடங்களும் பசிப்பினி அருக என்றும் கூறுவதெல்லாம் பசிப்பினி மருத்துவர்களாகிய உழவர்களைத்தான் என்றால் மறுப்புண்டோ? புறநானூற்றிலே நீரின்றி அமையாய் ஆக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று குடமுலவியனார் பாடினார். மேலும் ஔவையார் தம் ஆத்திசூடியில் மேழிச் செல்வம் கோழைபடாது என்று சொல்லி கலப்பை பிடித்து உழுது பயிர் செய்தலால் உண்டாகின்ற செல்வம் ஒருபோதும் குறைவடையாது என்றும் வேளாண் மக்களுக்கு எப்போதும் குறைவு உண்டாகாதவாறு அரசு பாதுகாக்க வேண்டுமென்றும் கொள்வது மிகவும் சிறப்பாகும். மேலும் 770 எழுதிய கம்பர் பெருமான் உழவர்களின் சிறப்பை பல பாடல்களில் உயர்த்தி பிடிக்கின்றார். செழுங்குளத்தில் பிறந்தாரன் சிறப்புடையர் ஆனாரன், உழுங்குளத்தில் பிறந்தாரே உலகுயப் பிறந்தாரே என்றும் அழும் குழவிக்கு அன்புடைய தாயே போல் அனைத்துயர்க்கும் எழும் கருணை பெருக்காளர் என்றும் ஊழி பெயரினும் தாம் பெயரா உறையுடைய பெருக்காளர் மேழியால் உழைவதல்லால் வேறொன்றும் உழையாவே என்றும் உலகெல்லாம் ஒளி விளங்கும் உழவர் உழும் உழவாலேதான் வேதங்களும் விளங்கும், அந்தனர் வேள்விகளும் விளங்கும், பற்பல கலைகளும் விளங்கும், பாவலர்க்கு பாக்கள் விளங்கும், திருமகளும் திருவோங்கி விளங்குவாள் என்றும் கூறியுள்ளமை உழவர்களையும் உழவுத் தொழிலையும் மேம்படுத்தும் சிந்தனையாகும். மேலும் மகாகவி பாரதியார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடியதும் எண்ணத்தக்கதாகும். மேலும் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்துவோம் என்றபடி பசி உண்டாகுமாயின் பலவும் அழிந்துவிடும். வேளாண் மக்கள் உழவுத் தொழிலைச் செய்து உணவு தானியங்களை உழைத்தலால்தான் உணவு யாவர்க்கும் கிடைத்து பசியென்பதே இல்லாமல் போய்விடுகின்றது. உழவுத் தொழிலின் மேன்மையை உணர்ந்துதான் உலகமெல்லாம் இத்தொழிலை உவந்து போற்றுகின்றது. கம்பர் பாடுவது போல நாமும் பார்வாழி நான்மறை நூல் பருணிதர் ஆகுதி வாழி கார்வாழி வளவர்பிரான் காவேரி நதிவாழி பேர்வாழி பெருக்காளர் பெருஞ்செல்வக் கிளைவாழி ஏர் வாழி இசைவாழி என்று வாழ்த்துவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா. செந்திலாண்டவன் அவர்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் காலை 6:15. காலை கதிரவன் கண் விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரம் நேயர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. என்னால் முடியும், நான் முயற்சி செய்வேன், நான் முன்னேறுவேன். இந்த வரிகளை நாம் நிச்சயம் கடைபிடிப்போம். நம் முயற்சியை யாருடைய கருத்துக்காகவும் நிறுத்தாமல் இருப்போம். மற்றவர்கள் நம் பாதையை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நம் இலக்கை நாம் புரிந்து கொண்டு தொடர்ந்து நடந்தால் ஒரு நாள் அந்த பாதையே நம் வெற்றிக்கான பாதையாக மாறும். நம் வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் உடனடியாக பதில் கிடைக்காது, ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் மனதிற்கு

எந்த சூழ்நிலையும் கடந்து செல்லும் வலிமை கிடைக்கும். இறைவனை நம்பி ஒரு அடி எடுத்து வைத்தால் நம்பிக்கை நமக்கு பல அடிகள் நடக்க துணை நிற்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்

இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு. கோவிலுக்கு செல்வது மட்டுமல்ல பக்தி, நம் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்ப்பதும் பிறரிடம் அன்பாக நடப்பதும் பக்தியே. மன தூய்மையாக இருந்தால் இறைவனை தேடி வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை. நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz.
4: இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. அன்பின் சிகரம் இன்பத்தென்றல் கருணை கடலாம் இறைவனின் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6. கிடைத்ததை நினைத்து நன்றி சொல்லும் மனம் கிடைக்காததை நினைத்து வருந்தும் மனதை விட எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். காலையில் கண் விழித்ததற்கும் ஒரு புதிய நாளை பெற்றதற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இறைவன் நம்மை சோதிக்கிறார் என்று நினைத்து பயப்படாமல் இருப்போம். பயப்படவும் வேண்டாம். சில சோதனைகள் நம்முடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் வளர்க்கும் வாழ்க்கை பாடங்களாக இருக்கலாம். நேரம் காலை 6:30. நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

நிலைப்பண்பலை 102.6 நீங்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்று நம்புவோம். சில நேரங்களில் நாம் விரும்பியது

நடக்காமல் போகலாம். சில நேரங்களில் எதிர்பாராத சோதனைகளும் வரலாம். அந்த நேரத்தில் மனம் தளராமல் இறைவன் நம்முடன் இருக்கிறார், இந்த சூழ்நிலையையும் கடந்து செல்ல நமக்கு வலிமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மனதில் வைத்துக் கொள்வோம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

நேயர்கள் இணைந்திருப்பது நிலைப்பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

கதர் ஷாஹுல் ஹமீதொலி அற்புத சரிதம் கேளுங்கள், அற்புத சரிதம் கேளுங்கள், கருணை கடலாம் காதர் வலியின் காரண சரிதம் கே

ஏகன் ரஹ்மான் ஆதிகள் பெற்று இதமாய் வாழ்ந்து சிறந்தவராம். உன்னத செய்யது ஹசன் குத்தூசின், உத்தமி செய்யது பாத்திமாவின், அன்பின் மகனாய் பிறந்தார்கள் அழகிய தீனின் சுடராக. அவர் ஷாஹே மீரானாம், புனிதனாகூர் மீரானாம். அவர் ஷாஹே மீரானாம், புனிதனாகூர் மீரானாம். கருணை கடலாம் காதர் வலியின்

செம்மை வாய்ந்த எழில் முகத்தோடு சீராய் உதித்த மாதவராம். ஓங்கும் எட்டாம் வயதினிலே ஒளிரும் குர்ஆன் முடித்தனரே. பாங்காய் ஹாபீஸ் ஆகி சிறந்தார் பண்பின் இதயம் வாய்ந்தவராம். அவர் ஷாஹே மிரானாம் புனிதநாகூர் மிரானாம். அவர் ஷாஹே மிரானாம் புனிதநாகூர் மிரானாம். கருணை கடலாம் காதர் வலியின் காரண

ஆசிகள் பெற்று அழகிய குவாலியர் நகர் சேர்ந்தார். அன்னை தந்தை ஆசிகள் பெற்று அழகிய குவாலியர் நகர் சேர்ந்தார். வண்ணம் முஹம்மது ஹவுசு என் வாய்மை குருவை சந்தித்தார். ஒப்பே இல்லா ஞானத்தில் தேர்ந்து ஓங்கும் இன்பம் அடைந்தாரே. இப்புவி மீதில் தீன் பணி செய்திட இதயத்தில் நாட்டம் உண்டார்.

0: மக்கள் வாழ்த்தினார்கள் வாஞ்சை மிகுந்த மனதுடனே அவர் ஷாஹே மீரானாம் புனித நாகூர் மீரானாம் அவர் ஷாஹே மீரானாம் புனித நாகூர் மீரானாம் கருணை கடலாம் காதர் வலியின் காரண சரிதம் கேளுங்கள்.
1: நேர்களை கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. நெல்லை பண்பலை 102.6 நேயர்கள் இனி கேட்கலாம்
2: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
3: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
4: கால்நடைகளில் அக மற்றும் புற ஒட்டுண்ணிகளை கட்டுப்படுத்த பல்வேறு ரசாயன மருந்துகள்

0: பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவதால் மொட்டுண்ணிகள் இந்த மருந்துகளுக்கு எதிராக எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொண்டுள்ளன. இதனால் மருந்துகள் வீரியமிழந்து காணப்படுகின்றன. மேலும் இந்த ரசாயன மருந்துகளின் நச்சுப்படிவுகள் பால் மற்றும் இறைச்சி மூலம் மனிதர்களின் உணவு சங்கிலிக்குள் நுழைந்து பொது சுகாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறை மிக அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. நமது பகுதியிலேயே எளிதாக கிடைக்கும் தாவரங்களை கொண்டு தயாரிக்கும் இம்மருந்துகள் மொட்டுண்ணிகளுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுவதோடு குறைந்த செலவுடையதாகவும் பக்க விளைவுகள் மற்றும் ரசாயன நச்சுக்கள் இல்லாத இயற்கையோடு இயைந்த தீர்வாகவும் அமைகின்றன. குடற்புழு நீக்கத்திற்கான மூலிகை மருந்துகள் 5 கிராம் மிளகு, 10 கிராம் சீரகம் மற்றும் 10 கிராம் கடுகை 30 நிமிடம் ஊற வைக்கவும். பிறகு இதனுடன் 5 கிராம் மஞ்சள், 1 பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு, 1 கையளவு வேப்பிலை, 50 கிராம் பாகற்காய், 100 கிராம் வாழைத்தண்டு, 1 கையளவு தும்பை, 100 கிராம் வெல்லம் ஆகிய பொருட்களை சேர்த்து அரைக்கவும். அரைத்த விழுதை சிறிய உருண்டைகளாக உருட்டி கொண்டு உருண்டையின் மீது அரைத்த கல் உப்பை தடவி மாட்டின் நாக்கில் தடவி உட்செலுத்த வேண்டும். இந்த அளவு ஒரு மாட்டிற்கானது. கன்றுகள் அல்லது ஆடுகளாக இருப்பின் இதே கலவையை தயாரித்து சமமாக பிரித்து 4 ஆடுகளுக்கு இந்த முறைகளில் கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 1 முறை வீதம் 3 நாட்களுக்கு தொடர்ந்து கொடுக்க கால்நடைகளின் குடற்புழு நீக்கப்பட்டு ஆரோக்கியம் பேணப்படும். வெளிப்புற ஒட்டுண்ணிகளுக்கான மூலிகை மருந்துகள் 10 பல் பூண்டு, 1 கையளவு வேப்பிலை, 1 கையளவு வேப்பம் பழம், 10 கிராம் வசம்பு, 20 கிராம் மஞ்சள் பொடி, 1 கையளவு உன்னிச்செடி, 1 கையளவு துளசி இலை ஆகிய பொருட்களை நன்கு அரைத்து அதனோடு 1 லிட்டர் சுத்தமான தண்ணீர் சேர்த்து மஸ்லின் துணி கொண்டு வடிகட்டி தெளிப்பானுடன் இணைந்த பாட்டிலில் ஊற்றி பயன்படுத்தலாம். மாட்டின் உடல் முழுவதும் பரவுமாறு வடிகட்டிய சாறை தெளிக்க வேண்டும். ஒட்டுண்ணியின் முட்டைகள் மாட்டு கொட்டகையின் இடுக்குகள் மற்றும் பிளவுகளில் இருப்பதால் இவ்விடங்களிலும் நன்றாக வடிச்சாறு படும்படி தெளிக்க வேண்டும். தெளிப்பதற்கு பதில் வடிகட்டிய நீரில் துணியை நனைத்து மாட்டின் உடல் மீது தடவலாம். இவ்வாறு வாரம் 1 முறை ஒட்டுண்ணிகள் நீங்கும் வரை தொடர வேண்டும். இந்த சிகிச்சையை வெயில் நேரத்தில் மட்டுமே செய்ய வேண்டும். மேலும் மாடு அல்லது ஆட்டின் கண்களில் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதுபோன்றே நமது பகுதியிலே கிடைக்கும் மூலிகைகளை கொண்டு முறையான கால இடைவெளியில் ஒட்டுண்ணி மேலாண்மை செய்வதன் மூலம் குறைந்த செலவில் கால்நடைகளின் ஆரோக்கியத்தையும் உற்பத்தியையும் பெருக்க முடியும். இது பண்ணையின் பொருளாதாரத்தை அதிகரிப்பதுடன் நச்சுகளற்ற ஆரோக்கியமான பால் மற்றும் இறைச்சி உற்பத்தியை உறுதி செய்து நிலையான கால்நடை வளர்ப்பிற்கு வழிவகுக்கும். இன்றைய வேளாண்மையில் நீர் பற்றாக்குறை முக்கிய சவாலாக உள்ளது. குறிப்பாக மழை குறைவாக இருக்கும் காலங்களில் பயிர்களுக்கும் மரங்களுக்கும் தேவையான ஈரப்பதத்தை மண்ணில் பாதுகாப்பது மிகவும் அவசியம். இதற்காக மரங்களை சுற்றி உள்ள காலி இடங்களில் கற்றாழை போன்ற குறைந்த நீர் தேவை கொண்ட தாவரங்களை வளர்ப்பது ஒரு பயனுள்ள அணுகுமுறையாக அமையலாம். கற்றாழை வளர்ச்சியை தாங்கக்கூடிய மருத்துவ தாவரமாகும். கற்றாழைக்கு நீர் தேவை குறைவாக இருப்பதால் வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளிலும் இதனை வளர்க்க முடியும். இது மழை நீரை மட்டுமே பயன்படுத்தி வளர்க்கக்கூடிய பயிராகவும் தேவையான நேரங்களில் குறைந்த அளவு பாசனத்துடனும் வளர்க்கக்கூடியதாகவும் குறிப்பிடப்படுகிறது. மரங்களை சுற்றி கற்றாழையை வளர்க்கும் போது மண்ணின் மேற்பரப்பு முழுமையாக வெறுமையாக இருப்பதை தவிர்க்க முடியும். தாவர மூடாக்கம் மற்றும் கரிமப் பொருட்களை பயன்படுத்துவது மண்ணிலிருந்து நீர் ஆவியாகி வெளியேறுவதை குறைக்க உதவுகிறது. தோட்டக்கலை வழிகாட்டுதலிலும் மரங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் மூடாக்கம் செய்வதன் முக்கிய நோக்கம் மண் ஈரப்பதத்தை பாதுகாப்பதும் களைகளை கட்டுப்படுத்துவதும் என குறிப்பிடப்படுகிறது. மேலும் மரங்களை சுற்றி சிறிய வட்டப்பாத்தி அல்லது நீர் சேகரிக்கும் அமைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக மழை நீர் மரத்தின் வேர்பகுதியில் தங்கி மண்ணுக்குள் ஊடுருவுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். மண் மற்றும் நீர் பாதுகாப்பு வழிகாட்டுதலின்படி மரங்களை சுற்றியுள்ள மைக்ரோ கேட்ச்மெண்ட் அமைப்புகள் மழை நீரை அந்த இடத்திலேயே சேமித்து மரங்களின் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. கற்றாழை நீர் குறைவாக கிடைக்கும் பகுதிகளில் மரங்களுடன் இணைத்து வளர்ப்பதற்கான ஒரு சாத்தியமான துணை பயிராக கருதலாம். இருப்பினும் கற்றாழை நீர் தேங்கும் நிலத்தை விரும்பாது என்பதால் மரத்தின் அடிப்பகுதியில் நீர் தேங்காதவாறு நல்ல வடிகால் வசதி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். பூண்டு கரைசல் தயாரிக்க 300 கிராம் பூண்டை 150 மில்லிலிட்டர் மண்ணெண்ணெயில் 24 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு இந்த பூண்டு கரைசலை 60 லிட்டர் நீரில் கலந்து பயிர்களுக்கு தெளிக்கலாம். பூண்டு கரைசலை பயன்படுத்துவதன் மூலம் பயிர்களை சேதப்படுத்தும் புழுக்களை கட்டுப்படுத்தலாம்.
1: என்ன விவசாயிகளே?

0: தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
1: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
2: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 73 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 62 அடி.
0: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
2: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 33% முதல் 58% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 நேரம் காலை 6:55. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராபொன்செல்வி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் சுற்றுச்சூழலை காப்பதில் யானைகளின் பங்கு குறித்து பேச வந்துள்ளேன். யானை வாழும் இடங்கள் சுற்றுச்சூழல் செழிப்பாகவும் இருக்கும். யானை இல்லாத காடுகளின் மாற்றங்கள் ஏற்படலாம். மரங்களின் வளர்ச்சியும் பாதிக்கப்படலாம். உயிரினங்களின் எண்ணிக்கையும் குறையக்கூடும். எனவே யானை ஒரு முக்கியமான சூழல் பாதுகாவலன். யானைகளின் வாழிடங்களை பாதுகாக்க வேண்டும். காடுகளை அழிக்க கூடாது. சட்டவிரோத வேட்டையை தடுக்க வேண்டும். யானைகளுக்கான பாதைகளை பாதுகாக்க வேண்டும். மனிதர் யானை மோதல்களை குறைக்க முயற்சிக்க வேண்டும். அனைவரும் வனங்களை பாதுகாக்க வேண்டும். மரங்களை அதிகம் நட வேண்டும். இயற்கை வளங்களை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் காக்க வேண்டும். விலங்குகளை அன்புடன் பாதுகாக்க வேண்டும்.
3: வெல்கம் வெல்கம் வெல்கம்.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என்னுடைய பெயர் ராபொன்செல்வி.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. பிரதிபா அவர்கள்.
4: வணக்கம் அன்பான வானொலி நேயர்களே. பிளாஸ்டிக் காலை நாம் கண் விழித்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை ஏதாவது ஒரு வகையில் பிளாஸ்டிக்

0: பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறோம். பிளாஸ்டிக் நமது வசதியாக இருக்கலாம், ஆனால் அந்த வசதியின் விலை நமது சுற்றுச்சூழலாக இருக்கக்கூடாது. நண்பர்களே, பிளாஸ்டிக்கின் மிக பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அது இயற்கையில் எளிதாக அழிந்து போவதில்லை. சில நேரங்களில் விலங்குகள் பிளாஸ்டிக் பைகளை உணவாக நினைத்து விழுங்கிவிடுகின்றன. இதனால் அவற்றின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. பிளாஸ்டிக்கை எரிக்கும் போது சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய புகை மற்றும் நச்சுப் பொருட்கள் உருவாகலாம். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் தேவையில்லாத பிளாஸ்டிக்கு இல்லை என்று சொல்ல வேண்டும். கடைக்கு செல்லும் போது பிளாஸ்டிக் பை பதிலாக துணிப்பையை எடுத்து செல்லலாம். தண்ணீர் வாங்கும் போது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் பாட்டிலை பயன்படுத்தலாம். ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியும் கப், ஸ்பூன், தட்டு போன்றவற்றின் பயன்பாட்டை குறைக்கலாம். பிளாஸ்டிக் பொருட்களை வாங்குவதற்கு முன்பு இது உண்மையில் எனக்கு தேவையா என்று நம்மையே கேட்டுக்கொள்ளலாம். இது ஒரு சிறிய கேள்விதான், ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கேள்வி. நண்பர்களே, நமது முன்னோர்கள் துணிப்பைகள் பயன்படுத்தினார்கள், மண் பானைகளை பயன்படுத்தினார்கள், இலைகளில் உணவும் பரிமாறினார்கள், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்தினார்கள். இன்று நவீன வாழ்க்கை என்ற பெயரில் நாம் பல வசதிகளை பெற்றிருக்கிறோம். அந்த வசதிகளை பயன்படுத்துவதில் தவறில்லை, ஆனால் இயற்கையை அழிக்கும் வகையில் பயன்படுத்துவதுதான் தவறு. எனவே பிளாஸ்டிக்கு முழுமையாக எதிரியாக இருப்பதை விட தேவையற்ற ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை குறைப்பது, மீண்டும் பயன்படுத்துவது, சரியாக மறுசுழற்சி செய்வது போன்ற பொறுப்பான பழக்கங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் இன்று பயன்படுத்தும் பூமி நமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இது நமது குழந்தைகளுக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் சொந்தமானது. அவர்களுக்கு நாம் எப்படி ஒரு பூமியை விட்டு செல்லப் போகிறோம்? பிளாஸ்டிக் கழிவுகள் நிறைந்த பூமியையா அல்லது பசுமையான ஆரோக்கியமான உயிரினங்கள் வாழும் பூமியையா? இந்த முடிவு நம் கைகளில் தான் இருக்கிறது. நண்பர்களே, நமது கையில் இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் பையை தவிர்க்க சிறிய விஷயமாக தோன்றலாம், ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் அந்த சிறிய மாற்றத்தை செய்தால் அது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மாற்றமாக மாறும். எனவே பிளாஸ்டிக்கு இல்லை என்று சொல்லுவோம், இயற்கைக்கு ஆம் என்று சொல்லுவோம். பிளாஸ்டிக்கை குறைப்போம், பூமியை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் மனன்முனியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. பிரதிபா அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெல்லிமக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதிய சிந்தனை, புதிய உற்சாகம், இவை அனைத்தையும் சுமந்து வந்திருக்கிறது இந்த அழகான காலை. அன்பான நேயர்களே, உங்கள் காலை நேரத்தை இனிமையாக்கவும், உங்கள் பயணத்தில் ஒரு நல்ல துணையாக இருக்கவும், உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் விதைக்கவும் இதோ உங்கள் அன்பான நிகழ்ச்சி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், கிடைச்ச இந்த லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில் 7:01 ஆகிட்டு இருக்குது. 8 மணி வரைக்கும்

0: போறீங்க நமதலை பண்பலை 102.6 வணக்கம் பரணி. நெல்லை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகளோட அழகான அதிரடியான அட்டகாசமான பாடல்கள்லாம் அடுத்தடுத்த அழகா அணிவகுத்து உங்களுக்காகவே வெயிட்டிங் நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியோட தொடக்கமா தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
1: தமிழ்நாட்டில் அதிகம் கிடைக்கக்கூடிய தோல், ஆடு மாடு போன்ற பல்வேறு மிருகங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தோல்களை பதப்படுத்துவதற்கு இந்தியாவிலேயே அதிக பதப்படுத்தும் நிலையங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக திண்டுக்கல், ஈரோடு, வேலூர் மாவட்டங்களில் அமைந்துள்ளது. எனவே தான் பல மாநிலங்கள் பல நாடுகளிலிருந்து கூட இந்த தோல் இறக்குமதி செய்யப்பட்டு இங்கே பதப்படுத்தப்பட்டு அனுப்பப்படுகிறது. பதப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிலும் இதர மாநிலங்களுக்குள்ள தோல் ஆடைகள், தோல் பொருட்கள், தோளால் செய்யப்படும் செருப்புகள், ஷூக்கள், பெரிய சூட்கேஸ் வரை தோலில் தயாரிக்கிறார்கள். அவற்றையெல்லாம் தயாரித்து இங்கும் விற்பனை செய்கிறார்கள், ஏற்றுமதியும் செய்கிறார்கள். இந்த தோல் பொருட்கள் தயாரிப்பை ரெண்டாக பிரிக்கலாம். தோல் ஆடைகள், தோல் கோட்டுகள், சட்டைகள், பேண்ட்டுகள், இவற்றையெல்லாம் தயாரிப்பதற்கு கொஞ்சம் நல்ல இயந்திரங்கள் தேவைப்படும், திறமை தேவைப்படும். விலை அதிகமான தோல் விலைக்கு வாங்கினால்தான் அதை சிறப்பாக செய்ய முடியும். அதே நேரத்தில் சாதாரண சின்ன பேக்கிலிருந்து பெண்களுக்கான கைப்பை, மணிப்பர்ஸ், கார் சாவி போன்றவற்றை வைக்கக்கூடிய சாவி வைக்கும் சின்ன பர்ஸ் போன்ற நூற்றுக்கணக்கான பொருட்கள் அதில் தயாரிக்கப்படுகின்றன. என்னடா நூற்றுக்கணக்கு என்று சொல்கிறீர்கள்? ஆம், சாதாரண வாசர், பெரிய பெரிய இயந்திரங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற வாசரிலே இருந்து பெல்ட்டுகள், மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய பெல்ட்டுகள், இயந்திரங்களிலே போடக்கூடிய பெல்ட்டுகள் தொடங்கி சின்னஞ்சிறு பொருட்கள் என்று நினைப்போம், அனைத்தும் இந்த தோல் பொருள் தோளிலே தயாரிக்கிறார்கள். எனவே ஒரு சிலர் தோல் ஆடைகளையும் ஒரு இயந்திரம் போட்டு தைப்பார்கள். காரணம், அதில் நிறைய தோல் மிச்சப்படும். அதை எடுத்து கட் பண்ணி சிறிய பொருட்கள் செய்வதற்கும், பெல்ட் போன்ற பொருட்கள் செய்வதற்கும், கார் சாவி வைக்கக்கூடிய சின்னஞ்சிறு பர்ஸ் தயாரிப்பதற்கும் அது பயன்படும். சிலர் சாதாரண சின்னஞ்சிறு பொருட்கள், பெண்களுக்கான கைப்பையிலிருந்து தோல் வாசர்கள் வரை தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி வைத்திருக்கிறார்கள். தமிழகமெங்கும் டெய்லரிங் தெரிஞ்ச பெண்கள் இதற்கான பயிற்சியை ஒரு சில மாதங்கள் பெற்று தோல் பொருட்களை அவர்களை தயாரித்தும் விற்பது உண்டு. பலர் தாங்கள் தயாரிப்பதை மற்ற நிறுவனங்களுக்கு மொத்தமாக கொடுத்து விடுவார்கள். இவ்வளவு என்று பேசி

0: விற்பது உண்டு. பலர் தாங்கள் தயாரிப்பதை மற்ற நிறுவனங்களுக்கு மொத்தமாக கொடுத்து விடுவார்கள் இவ்வளவு என்று பேசி, அது அவர்களுக்கு லாபகரமாக இருக்கிறது. அதேபோல் பலர் பெரிய நிறுவனம் வைத்திருப்பவர்கள் பல பெண்களுக்கு பல ஃபேக்டரிகளுக்கு கொடுத்து அனுப்பி தாங்கள் பெற்று தங்களுடைய பிராண்ட் நேமை பயன்படுத்தி தயாரிப்பதும் உண்டு. இதில் ஒரு சின்னஞ்சிறு தோல் பொருள் கூட வேஸ்ட் ஆகாது. அந்த பெரிய தோலை வாங்கும்போது நடுவில் பல்வேறு பொருட்களுக்கு வெட்டி எடுத்த பிறகு ஓரங்களில் நிறைய தோல் மிச்சப்படும். முன்பெல்லாம் தூக்கி வெளியே எறிந்து கொண்டிருந்தார்கள், இப்போ சின்னஞ்சிறு பெல்ட்டில் இருந்து பெரிய பெல்ட்டுகள். அதேபோல் எதுக்கும் தேவையில்லாததை தரையிலே அமர்ந்து அதை சின்னஞ்சிறு நூலாக நூல் போன்று எடுக்கக்கூடிய, கட் பண்ணி எடுக்கக்கூடிய வயதான சகோதரர்களை வேலைக்கு வைத்து அவர்களை கொண்டு அதை கட் பண்ணி கையிலே அதை நூல் போல் எடுத்து விடுவார்கள். சில பெண்களுக்கு அதை பின்னுகிற படிப்பை சொல்லிக் கொடுத்து, பயிற்சியை கொடுத்து அதை தோல் போல் மீண்டும் அதாவது எப்படி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. காரணம், கையாலேயே அழகாக அதை ஒரு துணி போல் ஆக்கி விடுவார்கள். அதை மீண்டும் கட் பண்ணி தைத்து பல்வேறு பொருட்களை தயாரிக்கலாம். சாதாரண செருப்புக்கு போடுகிற மேலே வைக்கக்கூடிய அந்த மேல் பகுதியிலே தொடங்கி மணிப்பெருசு வரை இந்த வேஸ்டானதை பின்னி பின்னிய பொருளை வைத்து தயாரித்து விடுவார்கள். அதற்கு வேண்டிய மூலப்பொருட்கள், ஒட்டுகிற பசை, வெல்க்ரோ, பட்டன் போன்றவற்றை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு அரசு அனுமதி கொடுக்கிறது. ஏனென்றால் அதெல்லாம் தயாரித்தால் தான் நல்ல விலைக்கு, அதை யூஸ் பண்ணினால்தான் நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியும். இது நிறைய அந்நிய செலாவணியை இந்திய அரசுக்கு ஈட்டி தருகிறது. ஏற்றுமதி செய்வர்களுக்கு நிறைய சலுகைகளை, தோல் பொருட்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதால் அவர்கள் பயன்படுகிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு 500,000 முதலீடு இருந்தால் சிறப்பாக நடத்தலாம். காரணம், இயந்திரங்கள், டேபிள் போன்றவை சின்னஞ்சிறு கருவிகளாக இருந்தாலும் முதலீடு, அதாவது கையில் இருந்து மூலப்பொருட்களை வாங்குவதற்கான முதலீடு அதிகம் தேவை. தரமாக தயாரித்தால் மட்டுமே இந்த தொழிலில் நீடித்து நிலைக்க முடியும். அதற்கு வேண்டிய நூல் கூட இறக்குமதி செய்யப்பட்டு மிக தரமான நூல், அது மேலே அதற்கு கலர் ஊட்டுவதற்குரிய அந்த கலர், பாலிஷ், எல்லாவற்றையும் இறக்குமதி செய்து கண்ணை பறிக்கக்கூடிய அளவிலேயே தயாரித்து அனுப்புகிறார்கள். பல வட மாநிலங்கள் இங்கே வாங்கி சென்று தங்களுடைய பிராண்ட் தாங்கள் தயாரித்தது போல் ஒட்டி வெளிநாடுகளுக்கு இந்த செருப்புகளையும் ஷூக்களையும் இதர தோல் பொருட்களையும் அனுப்புகிறார்கள். ஷூ செப்பல் தயாரிப்பு தனி தொழில், தோல் பொருட்களிலிருந்து வித்தியாசப்பட்டது. அதற்கு வேண்டிய இயந்திரங்கள் வேறு, அதற்கு விலை உயர்ந்த இயந்திரங்கள் வேண்டும், நிறைய முதலீடு வேண்டும். சாதாரணமாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சின்னஞ்சிறு பொருட்களை இலகுவாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழில் முனைவோர் கற்றுக்கொண்டு தயாரித்து தங்களுடைய சொந்த ஊரிலேயே, இப்போது மதுரை திருநெல்வேலியிலே தயாரிக்கிறார் என்றால் திருநெல்வேலியிலேயே விற்பனை செய்யலாம். அத்தனை கடைகள் இருக்கின்றன. தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான நகரசபை பேரூராட்சிகளில் உள்ள கடைகளிலும் இந்த தோல் பொருட்கள் விற்பனை ஆகின்றன. அங்கும் அனுப்பி விற்பனை செய்யலாம். தரமாக தயாரித்தால் பெரிய ஏற்றுமதியாளர்களோடு தொடர்பு உண்டு. அவர்கள் சொல்லுகிற டிசைனில், அவர்கள் சொல்லுவது போல் பொருட்களை தயாரித்து கொடுத்தால் நல்ல லாபம் கிடைக்கும். எனவே எங்கு வேண்டுமானாலும் தொடங்கலாம். எத்தனை கோடிக்கு வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் அந்த மூலப்பொருட்கள் கிடைக்கின்றது. எத்தனை மூலப்பொருட்களையும் இறக்குமதி செய்து கொள்ள அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. நல்ல விற்பனை வாய்ப்பு. ஒரு மினிமம் 3 முதல் 5 பேருக்கு ஒவ்வொரு சின்ன யூனிட்டில் கூட வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். 100 முதல் 500 சதுரடி வரை இருந்தால் சிறப்பாக நடத்திவிட முடியும். கண்டிப்பாக இந்த தொழிலை தொடங்கி பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நீங்கள் கேட்டது தொழில் தொடங்குவோம் உரை. வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நேற்று இருந்திருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6 வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில. நேரம் காலையில 7:08 ஆகிட்டு இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்க போறோம். யுவன் சங்கர் ராஜா இசையில விஜய் எஸ்எஸ் பாடியிருக்கிறாங்க, பா விஜய் வரிகளுக்காக. பாடல் வந்துட்டே இருக்கு. சர்வம் திரைப்படத்துல இருந்து பாடலை கேளுங்க. திறந்து நினைச்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: நேர்கள் நேரம் காலையில 7:14 ஆகிட்டு நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா தமிழே அமுதே உரை. வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள்.
1: பாட்டுக்கூறு புலவன் பாரதி, சொல்லும் சொல்லழகம் அவன் கவிதையில் கல்லும் கனிந்து கவிதையாகும். பசும் கன்றும் பால் உண்டிடாது பாரதியின் பாடல்கள் கேட்கும். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அஃது பொதுவில் வைப்போம். கற்பு

0: இருப்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அஃது பொதுவில் வைப்போம் என்றல்லவா கைகொட்டி சொல்லி மகிழ்ந்தான் புரட்சி கவி எட்டயபுரம் பெற்றெடுத்த சுப்பிரமணிய பாரதி. ஆமாம், அவன் எனக்கு புரட்சி கவிதான். காரணம், பாரதி ஆணுக்கும் கற்பூண்டு என்பதை அழுத்தி சொன்னான். அது மட்டுமல்ல, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்றான். பெண்ணுக்கு அறிவை வைத்ததாக சொல்லவில்லை பாரதி, ஞானத்தை வைத்ததாகவே பேசுகிறான். அறிவு வேறு, ஞானம் வேறு. அறிந்தவன் அறிஞன், ஆய்ந்தவனே ஞானி. இங்கே காணி நிலம் என்று அவனுடைய கவிதை மிக சிறப்பு மிக்கது. காணி என்பது தோராயமாக 1.32 ஏக்கர், அதாவது 57,600 சதுரடி. ஆனால் பாரதி இந்த அளவையெல்லாம் எண்ணி கேட்கவில்லை. அவன் வாடகை வீட்டில் இருந்தான். அதனால் அவன் கற்பனையில் திடீரென பராசக்தியிடம் காணி நிலம் கேட்கின்றான். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அதாவது முதல்ல வந்து வேண்டும் என்கின்றான், இரண்டாவது தடவை வேண்டும் என்கின்றான். ஆனால் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்று இளநீரம் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். வேண்டும் என்றவன் வேணும் என்று உத்தரவிடுகிறான். பாருங்கள், நல்ல முத்துச் சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேண்டும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும். எங்கள் கூட்டு களியினிலே அம்மா நின்றன் காவலுற வேணும் என்ற பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலிடுத்திட வேண்டும் என அந்த பாடலில் சொல்கின்றான். அதாவது மாளிகையும் நிலமும், பராசக்தியிடம் எனக்கு காணி அளவு நிலம் வேண்டும். அந்த நிலத்தில் அழகிய தூண்களுடன் தூய்மையான நிறம் கொண்ட ஒரு சிறிய மாளிகை கட்டித்தர வேண்டும். கிணறும் தென்னை மரமும் என்றால் அந்த மாளிகையின் நல்ல நீர் நிறைந்த கிணறு ஒன்று இருக்க வேண்டும். அதன் பக்கத்திலே 10-12 தென்னை மரங்கள் இருக்க வேண்டும். அந்த மரங்களின் கீற்றுகளும் இளநீரும் கிடைக்க வேண்டும். அதாவது நிலா ஒளியும் கத்தும் குயில் ஓசையும் முத்து போன்ற சுடரை உடைய நிலா ஒளி அந்த மாளிகையில் இருக்க வேண்டும். அந்த மன அமைதி, அதாவது அந்த அழகிய சூழலில் உள்ளம் மகிழ்ந்து பாடித்திரிய எனக்கு அனுமதியும் இன்பமும் வேண்டுங்காம். அதாவது பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும், எங்கள் கூட்டுக்களியினிலே அம்மா நின்றன் காவலுற வேண்டும் என்றான். பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும் என்கிறான். இந்த கூட்டுக்களியினிலே அப்படிங்கிறது தன் மனைவியோடு மகிழ்வுடன் இருக்கும்போது காவல், அதாவது மனித நடமாட்டமே இல்லாமல் தனிமையான சூழ்நிலையில் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலுடைய பராசக்தியின் அருள் காவலாக நிற்க வேண்டும் என்று அவன் உருகி வேண்டுகிறான். பாருங்கள், தான் வணங்கும் அந்த இறைவியை தன்னுக்கு காவலாக இருக்க வேண்டும் என்கிறான். எதற்கு தெரியுமா? பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்கிறான். அதாவது பாரதியின் உன்னதமான மானிடப்பற்று சுயநலமாக தன் வாழ்வோடு சுருங்கிவிடவில்லை. அந்த சூழலில்தான் அவன் இந்த கோரிக்கையை வைக்கின்றான். நாளை பராசக்திக்கு ஒரு பாவலின் வேண்டுகோள் என்ற தலைப்பில் இந்த பாடலின் வேறு ஒரு குரலை நாம் காண்போம்.
1: நீங்கள் கேட்டது தமிழே அமுதே உரை, வழங்கினார் திருவருள் லத்தீப் அவர்கள். நிலைப்பண்பலை

102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க வணக்கம் மறுநி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க போகிறோம். ஏஆர் ரஹ்மான் இசைனா ஸ்ரேயா கோஷல் நாங்கள் பாடியிருக்கிறாங்க, விவேக் ஜித்தன் ராஜ் வரிகளுக்காக. கோப்ரா திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேளுங்க. திறந்து நெஞ்சுருங்க. நிலைப்பான்மலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் மணி நிகழ்ச்சி நேரம் காலையில 7:25 ஆகிட்டு இருக்கு. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில அடுத்ததா ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள்.
1: Today we are going to learn about articles. ஆர்டிகிள்ஸ் படிக்கிறதுனால வவல்ஸ்னா என்னது, கான்சோனட்னா என்னது நம்ம திரும்பவும் ரீகால் பண்ணிக்கலாம். வவல்ஸ்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், ஏ இ ஐ ஓயு இதுதான் வவல்ஸ். மீதி இருக்கக்கூடிய மற்ற எழுத்துக்கள் எல்லாம், ஆல்ஃபபெட்டில் இருக்க மற்ற எழுத்துக்கள்லாம் கான்சோனன்ஸ், ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆர்டிகிள்ஸை பொறுத்தவரையில் அந்த ஒரு ஒரு வேர்டினுடைய, ஒரு வார்த்தையினுடைய முதல் எழுத்தானது, அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்தானது வவல் சவுண்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னால் ஏஎன் ஆன் போடணும். ஆர்டிகிள்ஸ் மொத்தம் 4, என்னென்னா ஏ அண்ட் த சம். சம்ங்கிறது ப்ளூரல், அதை நம்ம பிறகு பார்க்கலாம். ஏ அண்ட் ரெண்டு போடுறதுல நமக்கு ரொம்ப குழப்பம் வரும். எதுக்கு முன்னால் ஏ போடுறது, எந்த வார்த்தைக்கு முன்னால் ஏ போடுறது, எந்த வார்த்தைக்கு முன்னால் ஆன் போடுறது அப்படிங்கிறது, இது ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன மாதிரி வவல் சவுண்ட் வர்ற இடத்துக்கு அந்த வார்த்தையுடைய முன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஆன் தான் போடணும். இதுக்கு என்ன உதாரணம், ஆன் ஏரோப்ளைன். இப்போ உங்களுக்கு வந்து ஏரோப்ளைன் கொடுத்து முன்னால் சின்ன டேஷ் போட்டிருப்பாங்க, நீ ஏ போடணுமா ஆன் போடணுமா அப்படிங்கும்போது, இது ஆக்சுவலாக ஏரோப்ளைன்கிறது ஏல தான் ஆரம்பிக்குது, ஏஇஆர்ஓபிஎல்ஏஎன்இ ஏரோப்ளைன். அதனால் முதல்ல ஏ வந்திருக்கு, அதனுடைய சவுண்டுமே ஏரோப்ளைன் ஏ அந்த வவல் சவுண்டில் வர்றதுனால ஆன் போடுறோம். அது மாதிரி ஆன் ஆக்ஸ், ஆன் எக், ஆன் ஆரஞ்ச், ஆன் ஆப்பிள், ஆன் அம்பர்லா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னு கம்மிச்சு அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து வந்து இந்த வவல்ஸில் வர எழுத்தாக வருது. ஆனால் இதில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வவல்ஸ் இல்லாத வார்த்தைகள் கூட நம்ம ஆன் போடுற மாதிரி வரும். ஆன் ஆனஸ்ட் மேன், HONEST, நம்ம ஆனஸ்ட்டு தான் நம்ம சொல்லுவோம், ஹானஸ்ட்னு சொல்கிறது இல்லை, சரியா? அதனால் ஆனஸ்ட்ங்கிறதுனால அது வந்து ஆ சவுண்டில் வர்றதுனால ஆன், ஆன் ஆனஸ்ட் மேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து அந்த அல்ஃபபெட்டில் வர கான்சோனன்ஸ் சவுண்டு எல்லாத்துக்கும் முன்னால் அந்த ஒரு வார்த்தைகளுக்கு முன்னால் ஏ தான் போடணும். அ பேக், அ கேட். இப்போ வந்து பேக் போட்டுட்டு முன்னால் ஒரு சின்ன டேஷ் கொடுத்துருப்பாங்க தேர்வுலாம், நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா அதில் ஆன் போடக்கூடாது, ஏ தான் போடணும். இதே மாதிரி எல்லா கான்சோனன்ட்டும் போடணும். இதுக்கும் சில எக்ஸப்ஷனல் வேர்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி யுஎன்ஐ விஇஆர் எஸ்ஐடிஒய் யூனிவர்சிட்டி. இதுக்கு நம்ம ஆக்சுவலாக யூ வந்திருக்கனால முதல்ல என்ன செய்வோம், ஆன் போடுவோம், ஆன் போடக்கூடாது. ஏன்னா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறனால ஒய்ஓயு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஆன் ஏ தான் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா த, இதிலெல்லாம் போடலாம். பொதுவான இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் முன்னால் தேப்படும். இப்போ உதாரணமாக சன், மூன், இதெல்லாம் பொதுவாக எப்பயுமே உள்ளது.

அதனால் இதுக்கு முன்னால் தே போடுறோம். நேச்சர் தே தான் போடணும். அதுக்கடுத்து ஒரு கதை, ஒரு ஸ்டோரி வருது, அதில் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ராப்பர் நவுன் எழுதும் பொழுது, ஒரு நவுன் எழுதும் பொழுது நம்ம ஏ போடுறோம். உதாரணத்துக்கு மங்கி பற்றி எழுதுறந்தா தேர் இஸ் ஏ மங்கி. ஆனால் அதே திரும்பவும் அந்த மங்கி பற்றி சொல்கிறாருந்தா நம்ம வந்து த மங்கி அப்படின்னு போடுறோம்.

நேயர்கள் கேட்டீர்கள் ஆங்கிலம் அறிவோம் உரை. வழங்கினார் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். நிலைப்பன்மலை 102.6 நேயர்கள் கேட்டுருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்க போகிறோம். பாடல் வந்துட்டே இருக்கு ஏஆர் ரஹ்மான் இசையில். வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திற்காக பாடல் கேட்க போகிறோம். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பன்மலை 102.6.

நேர்கள் நேரம் காலையில் 7:35 ஆகிட்டு இருக்குது. நிலைப்பான் தொலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அது முதல் தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருது. அதன்படி இந்த ஆண்டுக்கான அரசு பொருட்காட்சி நடைபெற திட்டமிட்டிருக்குது. அதுக்கான முன்னேற்பாடு பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டிருக்குது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை எதிரில் இருக்கிற ஃப்ளாரன்ஸ் வெயின்ஸ் அப்படின்ற ஒரு மேல்நிலைப் பள்ளிக்கு பக்கத்தில் உள்ள மைதானத்தில் அரசு பொருட்காட்சி 2026 நேற்றிலிருந்து வந்து தொடங்கியிருக்கிறாங்க. நேற்று சனிக்கிழமையான நேற்றிலிருந்து தொடங்கியிருக்குது. கிட்டத்தட்ட 45 நாட்கள் வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அரசு பொருட்காட்சியில் மக்கள் தொடர்புத்துறை, சுற்றுலாத்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வனத்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, காவல்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, தோட்டக்கலைத்துறை, பொதுப்பணித்துறை, இந்து சமயநிலைத்துறை, பள்ளி கல்வித்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, கைத்தறி மற்றும் கதர் கிராம தொழில்துறை, நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்துத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உள்ளிட்ட 26 அரசு துறை அரங்குகள் மற்றும் மாநகராட்சி, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், ஆவின் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், கோஆப்டெக்ஸ், தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் போன்ற அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் சார்பில் அரங்குகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அரசு பொருட்காட்சியில் பொதுமக்கள் அனைத்து துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிற அரங்குகளில் துறைகளின் மூலமாக செயல்படுத்தப்படுற திட்டங்களை தெரிஞ்சுக்கிற வகையில் அமைக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாடு அரசோட சாதனைகளை பற்றியும் அரசின் நலத்திட்ட உதவிகளை எப்படி பெறுவது அப்படின்றத பற்றியும் துறை அலுவலர்கள் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறாங்க. அதனால் நம்ம திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் அரசு பொருட்காட்சி 2026 வந்து ஆரம்பிச்சாச்சு. நேற்றிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 45 நாட்கள் நடைபெற இருக்குது. இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். பையா திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. யுவன் சங்கர் ராஜா இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் பென்னி தயால் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நெஞ்சிருங்க. நிலைப்பண்புலை 102.6

கேட்டுட்ருக்கீங்க வணக்கம் பண்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:44 ஆகிட்டு இருக்கு. ஒன்றிய அரசால் இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குற வகையில் பிரதம மந்திரியோட கல்வி உதவித்தொகை திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. 2026-27 தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் வகுப்பிலிருந்து நடப்பாண்டில் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பயில்ற தமிழகத்தை சார்ந்த தகுதியான மாணவ மாணவிகள் இந்த கல்வி உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான இணையதள முகவரி www.scholarship.gov.in அப்படின்ற இணையதளத்தில் தான் வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணமாக ஆண்டு ஒன்றுக்கு அதிகபட்சமாக 9ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு 75,000, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் மாணவிகளுக்கு 125,000 வரைக்கும் உதவித்தொகையாக ஒன்றிய அரசால் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 30% மாணவியர்களுக்கு இந்த திட்டத்தில் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னா அதுக்கான நிபந்தனைகள் என்னெல்லாம்? மாணவ மாணவியர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதாரத்தில் பின்தங்கின வகுப்பினர் அல்லது சீர்மரபினர் பிரிவை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், வருமான வரம்பு குடும்பத்தில் மொத்த ஆண்டு வருமானம் 2.5 அதாவது 2.5 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2025-26 கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்று தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் மத்திய அரசால் வெளியிடப்பட்டிருக்கிற பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற பள்ளிகளில் படிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் கடந்த நிதியாண்டில் கல்வி உதவித்தொகை பெற்று பயனடைந்த மாணவ மாணவிகள் நடப்பாண்டில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு விண்ணப்பத்தை தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் உறுதி செஞ்சு புதுப்பிக்கணும், அதாவது ரெனுவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்வி உதவித்தொகை படிவத்தை இணைப்பில் பூர்த்தி செஞ்சு நாளைக்குள்ள 31ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இணையதளத்தில் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிற விண்ணப்பங்களை உங்களோட பள்ளி தலைமை ஆசிரியர் விண்ணப்பங்கள் சரிபார்க்கறதுக்கான கடைசி நாள் அது வந்து செப்டம்பர் 15ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் கடைசி தேதி. ஸோ 2026-27 புதிதாக விண்ணப்பிக்க விரும்புகிற 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பில் பயில்ற தகுதி இருக்கிற மாணவ மாணவிகள் விண்ணப்பத்திற்கான தேதி வந்து இணையதளத்தில் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான இணையதள முகவரி சொல்லிடுறேன், www.scholarship.gov.in. இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்க போகிறோம். டி இமான் இசையில் பெனி தயால் ரீட்டா பாடியிருக்கிறாங்க. மாசிலா மணி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நெல்லை பண்பலை 102.6 நேரில் கேட்டுருக்கீங்க. வணக்கம் பண்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில் 7:51 ஆகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இன்றைய சந்தை நிலவரம் தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். காய்கள் பலவைகள்லாம் கிலோ ஒன்றுக்கு எவ்வளவு அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி கிலோவிற்கு 25 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் 20 மற்றும் 16 விலைகளில், புடலங்காய் 35 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், பீர்க்கங்காய் 40 மற்றும் 35 விலைகளில், பூசணிக்காய் 12 ரூபாய், தடியங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 35 மற்றும் 30 விலைகளில், கொத்தவரை 30 ரூபாய், பாகற்காய் சிறியது 55 ரூபாய், பாகற்காய் பெரியது 40 மற்றும் 35 விலைகளில், பச்சை மிளகாய் 36 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, முருங்கைக்காய் 30 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோவிற்கு 56 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோவிற்கு 80 மற்றும் 75 விலைகளில், காராமணி கிலோவிற்கு 16 ரூபாய், கோவைக்காய் 40 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, இஞ்சி கிலோவிற்கு 170 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, நார்த்தங்காய் 35 ரூபாய், முள்ளங்கி கிலோவிற்கு 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 26 ரூபாய், கேரட் கிலோவிற்கு 68 ரூபாய், ரிங்மீன்ஸ் 90 ரூபாய், சௌசௌ கிலோவிற்கு 36 ரூபாய், முட்டைக்கோஸ் கிலோவிற்கு 34, பீட்ரூட் 36 ரூபாய், காலிஃப்ளவர் 50 ரூபாய், குடைமிளகாய் 65 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, பட்டர்பீன்ஸ் கிலோவிற்கு 140 ரூபாய், சோயாபீன்ஸ் 130 ரூபாய், பச்சை பட்டாணி 180 ரூபாய், சேம்பு கிலோவிற்கு 45 ரூபாய், சேனை கிழங்கு 45 மற்றும் 40 விலைகளில், சீனி கிழங்கு 55, பழங்கிழங்கு 60 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, பழ வகைகளில் செவ்வாழை கிலோவிற்கு 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டிப்பழம் 80 மற்றும் 70 விலைகளில், நெய்திரன் கிலோவிற்கு 80 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கோடு 60 ரூபாய், நாட்டுப்பழம் 60 ரூபாய், எலுமிச்சைப்பழம் கிலோவிற்கு 135 ரூபாய், ஆப்பிள் கிலோவிற்கு 200 ரூபாய், அன்னாச்சிப்பழம் 70 மற்றும் 60 விலைகளில், மாதுளை கிலோவிற்கு 200 ரூபாய், கொய்யாப்பழம் 80 ரூபாய், சப்போட்டா கிலோவிற்கு 50 ரூபாய், பப்பாளிப்பழம் 40 மற்றும் 35 விலைகளில், நெல்லிக்காய் 50 ரூபாய், திராட்சை கிலோவிற்கு 120 ரூபாய், சாத்துக்குடி 70 ரூபாய், கிர்ணிப்பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் கிலோவிற்கு 100 ரூபாய், தர்பூசணி கிலோவிற்கு 30 மற்றும் 25 விலைகளில் கிடைக்கிது. நேர்களை இன்றைய சந்தை நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டோம். காய்கள் பழவைகளாம் சாப்பிட்டு ரொம்பவே ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்க போறோம். பச்சை கிளி முத்துஸ்வரம் திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், தாமரை வரிகளில் கார்த்திக் நரேஷ் ஐயர், கிருஷ் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, திறந்து நினைச்சிருங்க. நிலைப்பான்மலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்லி நேரம் காலையில் 7:58 ஆகிட்டு இருக்குது. வணக்கம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம சொன்ன தகவல் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படி நம்புறேன். நேர்களை அடுத்ததான் 8:00 8:00 செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 8:02 வழக்கென்று வந்தால் நேர்களை நிகழ்ச்சி. இன்று காலை 9:02 இடம்பெறும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு, அன்பு தொல்லையை ஏற்க வேண்டுமா தவிர்க்க வேண்டுமா, இந்த தலைப்பில் வந்து நேர்கள் பேச இருக்கிறீங்க.

அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களில். நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பந்தலை 102.6 இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து நெஞ்சிருங்க நெல்லை பந்தலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகாத் மிர்சோசியுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பெசிலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகள் கேட்டுட்ருக்கீங்க. நேரமீட்டு பணி 3 நிமிடம். மக்களே, நீங்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க, கேட்டு பயன்பெற இருக்கிறீங்க. வழக்கின்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள் இன்று நிகழ்ச்சியில் இலவச சட்ட உதவி குறித்த கருத்துக்களை வழங்க இருக்கிறாங்க. கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியில் நாம் இன்று கேட்கப் போவது இலவச சட்ட உதவி என்பதை பற்றிய ஒரு நேரலை நிகழ்வு. இந்த இலவச சட்ட உதவி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். இந்திய குடிமக்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய சலுகைகளில் சிறந்த சலுகையாக இதை கருதலாம். 1987 ஆண்டு

சட்டப்பணிகள் ஆணைக்குழு அத்தாரிட்டி அந்த பிரிவு 12 யார் யாருக்கெல்லாம் இலவச சட்ட உதவி மற்றும் சேவைகள் முழுமையாக கிடைக்கும் என்று அந்த சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதன்படி பெண்கள் மற்றும் குழந்தைகள் எந்தவித வருமான வரம்பும் இன்றி இலவச சட்ட உதவியை பெற தகுதியுடையவர்கள். குழந்தைகள் வந்து 18 வரை இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பழங்குடி வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கு சிறப்புரிமை வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்றால் அவருக்காக ஒரு பாதுகாவலர் வர வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை தன்னால் வர இயலவில்லை என்றால் அவர்களுடன் ஒரு துணைக்கு ஒருத்தர் இருக்க வேண்டும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு ஒரு கார்டியனாக ஒருத்தங்க இருக்கணும் இவங்கள் மூலமாக. அதே மாதிரி சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மனித கடத்தலால் கொத்தடிமை தொழிலாளிகளாக பாதிக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்கள், இந்த இயற்கை சீற்றங்கள், வெள்ளம், நிலநடுக்கம், வறட்சி, இது மாதிரி பெருந்துயரங்கள், இனக்கலவரங்கள், இந்த சாதி கொடுமைகளால் பாதிக்கப்பட்டவர்கள்

0: அவர்களுக்கு ஒரு கார்டியனாக ஒருத்தங்க இருக்கணும் இவங்கள் மூலமாக. அதே மாதிரி சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மனித கடத்தலால் கொத்தடிமை தொழிலாளிகளாக பாதிக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்கள், இந்த இயற்கை சீற்றங்கள், வெள்ளம், நிலநடுக்கம், வறட்சி, இது மாதிரி பெருந்துயரங்கள், இனக்கலவரங்கள், இந்த சாதி கொடுமைகளால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாரும் இந்த இலவச சட்ட உதவியை நேரடியாக பெறலாம். அதே போல் சில தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், அதே மாதிரி சிறையில் அல்லது சீர்திருத்த பள்ளிகள் அல்லது காப்பகங்களில் அடைக்கப்பட்டிருக்கும் நபர்கள், மிகவும் குறைந்த வருமானம் உள்ளவர்கள், உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர ஆண்டு வருமானம் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்குள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த வருமானம் குறைவாக இருப்பவர்கள், வழக்கு நடத்த இயலவில்லை என்பவர்கள் இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை சந்திக்கலாம். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட நீதிமன்றம் இருக்கிறது. அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கிறது. அதே மாதிரி வட்டங்கள் அப்படிங்கிறதுல, அதாவது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டங்கள், இப்போ திருநெல்வேலி எடுத்துக்கிட்டால் வள்ளியூர் அப்படிங்கிறது அது ஒரு வட்டம், நாங்குநேரிங்கிறது ஒரு வட்டம், அந்த நீதிமன்றத்திலையும் இந்த வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் இவங்க போய் என்ன செய்யணும்னா, அதிகாரப்பூர்வமான இணையதளமும் இருக்குது, அதுலேயும் போய் செய்யலாம். அதேமாரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, தாலுகா சட்டப்பணிகள் ஆணைக்குழு, இவங்களை அணுகி நம்ம விண்ணப்பம் செய்யலாம். அதே மாதிரி இலவச சட்ட உதவி பெறுவதற்கு சில ஆலோசனைகளை மட்டும் கேட்டு பெற வேண்டுமென்றால் 1500 என்ற தேசிய உதவி எண்களை தொடர்பு கொண்டும் தகவல்களை பெறலாம். இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு என்பது ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி வழங்குவதற்கும், மக்கள் நீதிமன்றங்களை லோக் அதாலத்துன்னு சொல்லுவாங்க, அதன் மூலம் வழக்குகளை சமரசமாக தீர்த்து வைப்பதற்கும் இணக்கமாக தீர்த்து வைப்பதற்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பு. இதோட பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகுதியான நபர்களுக்கு இலவசமாக சட்ட ஆலோசனைகளும் நீதிமன்றங்கள் வாதிட வழக்கறிஞர்களையும் இலவசமாக அமர்த்தியும் தருகிறது. இப்போ குற்ற வழக்குகளில் சிக்கியவர்கள் அவர்களால் செலவு செய்ய முடியவில்லை அப்படிங்கிற காலகட்டத்தில் நீதிமன்றத்திலேயே நீதிபதியிடமே சொல்லலாம். நீதிபதியே கேட்பார், நீங்கள் வக்கீல் வச்சுக்கிறீங்களா அல்லது உங்களுக்கு இலவசமாக வக்கீல் ஏற்பாடு பண்ணி தரணுமா என்று நீதிபதியை கேட்பார்கள். அவ்வாறு உங்களுக்கு நீதிபதி வைக்கிறதுக்கு வசதி இல்லை, அதுக்கான திறன் இல்லைன்னு சொல்ல போகும்பொழுது அந்த நீதிமன்றத்திலேயே ஒரு மனு எழுதி கொடுத்தால் போதும். அந்த நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட மனுவை நீதிபதி அவர்கள் அதனை அந்த சம்பந்தப்பட்ட சட்ட உதவி அலுவலகத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். அவர்கள் வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு வழக்கறிஞரை ஏற்படுத்தி தருவார்கள். அதன் மூலமாக அந்த வழக்கை அந்த நீதிமன்றத்தில் அவர்கள் சார்பில் நடத்தி முடிக்கப்படும். அதே மாதிரி பொதுமக்களிடையே சட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முகாம்களெல்லாம் நிறைய இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால் வழக்கு நடத்த முடியவில்லை, வழக்கறிஞரை வைக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தன் வழக்குக்காக தானே வழக்கு செய்யலாம், எதிர் வழக்கும் நாம் செய்ய முடியும். இப்போ நாம் வந்து ஒரு வழக்கை செய்ய வேண்டும், அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஃபினான்சியல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி நிறுவனங்களுடைய டார்ச்சர், அதோடைய நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த இது இலவச சட்ட உதவி ஆணையத்தை பார்த்து ஆலோசனைகளை பெறலாம், விண்ணப்பங்களை வழங்கலாம், நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருப்பவர்கள், அவருடைய பெற்றோரோ உறவினரோ, அவர்கள் அவருடைய சட்டம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக இந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவையோ அல்லது வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவையோ, அவங்க தாலுகா சட்டப்பணிகள் ஆணைக்குழு என்றும் சொல்லலாம், அங்கே சென்று அங்கே இருப்பவர்களிடம் உங்கள் விஷயத்தை ஒரு எழுத்துப்பூர்வமாக கொண்டு போய் கொடுக்கும் நேர்வில் அந்த அமைப்பானது இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக, எவ்வளவு சிறப்பாக செய்ய வேண்டுமோ அந்த நிவாரணத்தை இவர்கள் பெற்றுத் தருவதற்கான காரியத்தை செய்து தருவார்கள். இது சம்பந்தமாக நாம் சில விஷயங்களை நான் நாளையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: மக்களே, இதுவரைக்கும் நீங்கள் கேட்டீங்க வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். நேரமேட்டு மணி 9 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz உங்களுக்காக சுப்பவன ஒரு பாடல், ஆலை நாள் அழகராஜா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேரம் 8:13 இசையால் இதயம் நிரப்பும் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, இனி கேட்க இருக்கிறீங்க வேதமும் நாதமும். உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: நான்கு வகையான அபிநயங்களில் ஆகாரிய அபிநயத்தில் நன்மைக்கு வழி இதனை சஞ்சாரியாக கையாள முடியும். தர்மர் பாரத முதல்வரே தனக்கு நன்மையை விரும்புகின்ற மனிதன் செய்ய வேண்டியவை எவை என்று கேட்டார். பீஷ்மர் அன்புள்ளவனே, ஒருவன் நன்மையை அடைய வேண்டுமானால் தர்மங்களை செய்ய வேண்டும். தூய உள்ளத்துடன் இறைவனை ஆராதிக்க வேண்டும். அடியார்களிடம் அன்பு செய்ய வேண்டும். உடம்பினால் செய்யப்படும் மூன்று வகை வினைகளையும் வாக்கினால் செய்யப்படும் நான்கு வகையான வினைகளையும் மனதினால் செய்யப்படும் மூன்று வகையான வினைகளையும் ஆக 10 கர்மங்களையும் விட வேண்டும். கொலை, பிறர் மனைவியை தொடுவது, திருடுவது, இந்த மூன்றும் உடம்பால் செய்யும்

பாவங்கள், தீய வார்த்தை, பொய், கடுஞ்சொல், கோட்சொல்லுதல் என்ற இந்த நான்கும் வாக்கினால் செய்யும் பாவங்கள். ஆசை, கோபம், பொறாமை இவை மனத்தார் செய்யும் பாவங்கள். இவைகளை ஒருவன் அறவே விட வேண்டும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்ய வேண்டும். புண்ணிய பாவங்களுக்கு பயன் உண்டு என்ற நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த நான்கு குணங்களால் ஒருவன் நன்மையடைவான் என்றார். தர்மர் கூறிய பதில், கருவில் வசிப்பது மிகவும் துன்பம். கருவிலிருந்து பிறப்பது அதைவிட பெரிய துன்பம். வினை பயனால் பலவிதமான துன்பத்தை ஆன்மா அனுபவிக்கிறது. இதனை ஸ்ரீ சங்கராச்சாரியார் அவர்களால் இயற்றப்பட்ட பஜகோவிந்தத்தில்

0: புனரபி ஜனனம் பிறக்கின்றோம், புனரபி மரணம் இறக்கின்றோம். புனரபி ஜனனி ஜடரே ஜயனம், திரும்பவும் அம்மாவின் வயிற்றுக்குள் செல்கிறோம். இதற்கு காரணம் ஆசை. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: மக்களே, இதுவரைக்கும் நீங்கள் கேட்டீங்க வேதமும் நாதமும் நிகழ்ச்சியினை வழங்கினார் சுந்தரபண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் இசை திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேரம் 8:23, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. இனி நீங்கள் கேட்க இருக்கிறீங்க
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே. மன்னா மன்னா,
2: என்ன என்னை கடமையில் இருந்து தட்டி எழுப்பியது யார்? என்னை எழுப்பி டிஸ்டர்ப் செய்து விட்டு என்ன சிரிப்பு வேண்டியிருக்கிறது?
1: மன்னா, அரண்மனையில் சும்மா தூங்கிக் கொண்டுதான் இருந்தீர்கள். அதை போய் கடமை என்கிறீர்களே, அதை நினைத்தேன் சிரித்தேன்.
2: சிரிக்காதீர் மந்திரியாரே, வெளியே கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. வெளியே இறங்கி ஒரு வேளையும் செய்ய இயலவில்லை. அதனால் அரியணையில் இப்படி சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது சிறிய அசதியில் தூங்கி விடுவது சகஜம்தானே? சும்மா இருக்கும் போது போர் அடிக்கத்தானே செய்யும்.
1: போர் அடிக்கிறதா? அப்படியே ஏதாவது இன்டோர் கேம்ஸ் விளையாட வேண்டியது தானே?
2: இது ஒரு சரியான யோசனை. ஆனால் அப்படி என்ன விளையாடுவது? என்ன விளையாட்டு? வீட்டில் இருந்தபடியே நமது குமரி பண்பலை 101 குண்டக்க மண்டக்க என்ற ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி வருகிறதே, அதில்
1: மன்னா இது விளையாட 3 விதமாக பேச தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பொருளாக மாறி பேச வேண்டும். அதெல்லாம் தங்களுக்கு கஷ்டம் மன்னா.
2: அப்படியெனில் சவாலே சமாளி என்ற ஒரு கேம் ஷோ வருகிறதே, அதில் விளையாடினால் என்ன?
1: அதில் 3 சவால்கள் உங்களுக்காக காத்திருக்கும். நினைவுத்திறன் சோதனை.

0: என்ன போட்டி என்று கூறுங்கள், உடனே கலந்து கொண்டு பரிசை வென்று விடுவோம்.
1: அந்த போட்டியின் பெயர் ஸ்பேஸ் அவுட் காம்படிஷன்.
0: போட்டியின் பெயரே வித்தியாசமாக இருக்கிறது.
1: போட்டியும் சற்று வித்தியாசமானதுதான்.
0: சரி, இந்த போட்டியில் நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: ஒன்றுமே செய்ய வேண்டாம்.
0: ஒன்றுமே செய்யாமல் எப்படி போட்டியில் வெற்றி பெறுவது? இல்லை, எனக்கு புரியவில்லை.
1: அந்த 1.5 மணி நேரம் 90 நிமிடங்கள் நடைபெறும் இந்த போட்டியில் போட்டியாளர்கள் அனைவரும் சும்மா அமர்ந்திருக்க வேண்டும். அங்கு அசைந்து ஆடிக்கொண்டு இருக்க கூடாது. ஒரே இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். கொட்டாவி விட்டுக் கொண்டு தூங்க கூடாது. வானத்தை விரித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். அதுவும் வெட்ட வெளியில் அமர்ந்திருக்க வேண்டும்.
0: மந்திரியாரி, போட்டி நமக்கு ஓரளவு ஒத்துதான் வருகிறது. என்றாலும் அந்த தூங்குவதுதான் சற்று இடிக்கிறது.
1: அது தெரிந்த விஷயம்.
0: ஆமாம், இது எங்கே நடைபெறுகிறது? யார் நடத்துகிறார்கள்?
1: மன்னா, இது ஜப்பான் நாட்டின் சியோல் நகரில் நடத்தப்படுகிறது.
0: இதில் யாரெல்லாம் கலந்து கொள்ள முடியும்?
1: இதில் நிறுவனங்களில் வேலை செய்யும் கீழ்நிலை உதவியாளர்கள் முதல் அலுவலர்கள் முதல் பொறியாளர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் என்று பல்வேறு துறையை சார்ந்த வேலை பார்ப்பவர்கள், மாணவ மாணவியர் என்று எல்லோரும் கலந்து கொள்ளலாம்.
0: சும்மா இருப்பதெல்லாம் ஒரு போட்டி என்று எதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள்?
1: இந்த நவீன உலகில் வேலை வேலை என்று சதாசர காலமும் காலில் சக்கரத்தை கட்டி கொண்டு பறக்கிறார்கள் மனிதர்கள். எதிலும் அவசரம், எங்கும் அவசரம் என்று பதட்டப்படுகிறார்கள். இதனால் பலவிதமான நோய்களுக்கும் ஆட்படுகிறார்கள். அதனால் தான் இப்படி 1.5 மணி நேரம் எதை குறித்தும் சிந்திக்காமல் யோசிக்காமல் இருந்தால் நிதானத்தை கடைபிடிக்கும் போக்கு அதிகரிக்கும் என்றும், மூளையின் செல்கள் புதிதாக வளர்ச்சி அடையும் என்றும் இப்படி நடத்தப்பட்ட போட்டியை ஆராய்ச்சி செய்ததில் தெரிய வந்திருக்கிறது. நிதானத்தை கடைபிடிக்கும் போக்கு அதிகரிக்க வேண்டும். இதனால் பலவிதமான இன்னல்களையும் நோய்களையும் தவிர்க்க முடியும் என்பது மருத்துவர்களின் கருத்து.
0: அப்படியா கூறுகிறார்கள்? அப்படியெனில் அதையும் சோதித்து பார்த்து விடுவோம். இப்போது இருந்து 1.5 மணி நேரத்திற்கு நான் சும்மாவே இருக்க போகிறேன்.
1: ஓகே மன்னா, மணி அடித்து போட்டி ஆரம்பித்து விடுவோம். ஒரு யோகா மேட்டை எடுத்து விரித்து அதில் அமர்ந்து கொள்ள வேண்டும்.
0: ஓகே. முதுகு வலிக்கிறதே, அப்படி சற்று தள்ளி உட்காருவோம்.
1: மன்னா, அசைய கூடாது, ஒரே இடத்துல அமர்ந்திருக்க வேண்டும்.
0: தெரியும் மந்திரியாரே, சும்மா சும்மா சும்மாவே இருந்து தூக்கம் வருகிறதே.
1: மன்னா, கண்களை மூடக்கூடாது.
0: மந்திரியாரி, 1-5 நிமிடம் கூட என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. எப்படி 1.5 மணி நேரம் இருந்து சாதித்து காட்டுகிறார்கள் என்று தெரியவில்லை.
1: மன்னா, இது ஏதோ ஒரு திரைப்படத்தில் நடிகர் வடிவேல் கூறுவார். எங்கே 1 மணி நேரம் சும்மா இருந்து காட்டு பார்ப்போம், அப்போதுதான் தெரியும் சும்மா இருப்பது எவ்வளவு கடினமான வேலை என்று. அது ஒரு வழி உண்மைதானோ என்று என்ன தோன்றுகிறது. டூ நத்திங் காம்படிஷன் என்று அதற்குத்தான் இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் போல.
0: மந்திரியாரே, இப்போது தெரிகிறதா நான் எவ்வளவு பெரிய வேலையை அரண்மனையில் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று?
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
4: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக சைபால்.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

8:33 கண்களால் கைதி செய்த திரைப்படத்தில் இந்த சுபவன ஒரு பாடலை கேட்டு ரசிச்சோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களின் நிலைய நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 9:02 ஆனந்த பூங்கற்ற நேரலை நிகழ்ச்சியில நம்ம பேச இருக்கிறோம். அன்பு தொல்லையை ஏற்க வேண்டுமா தவிர்க்க வேண்டுமா? இன்று பகல் 12:10 பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதியே. உங்களை மீண்டும் குழந்தையாக்கும் ஒரு விஷயம் என்ன என்ன அப்படிங்கறத இன்னைக்கு 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில சொல்ல போறீங்க. இப்போ உங்களுக்காக சுபவன ஒரு பாடல் என்னமோ ஏதோ திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. பாலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரமேட்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் அநேகன் படத்தில் இருந்த சூப்பரான ஒரு பாடலை கேட்டு ரசிச்சிங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இப்போது சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காக கல்வனின் காதலி திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 2.6 MHz-ல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:50 நேர்களை நீங்க கேட்கிருக்கிறீங்க.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால் இடையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சிருந்தான். அவங்ககிட்ட ஒருத்தன் ஒரு சட்ட துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர்ற சனிக்கிழமை வா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தச்சு வச்சிருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது. இவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இது இப்படி தைச்சு விட்டியே அப்படின்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயய்யா இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ள இழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போடும், மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளவு அற்புதமாக தைச்சிருக்கேன் பாருங்க, ஒரு சின்ன குறைய பொருட்படுத்தாதீங்க, நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ள இழுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசனை பண்ணி பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு, கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை உள்ள இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ள இழுத்த மாதிரி வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்ந்து தொங்குறது மாதிரி ஆயிட்டுது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே, அப்படியே தொங்குறது மாதிரி இருக்க அப்படின்னு அவன் மறுபடியும் ஆரம்பித்தான். ஐயய்யா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா போச்சு, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல, எவ்வளவுக்கு தளர்த்தியா இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படியே வச்சுங்க சரியா போடும் அப்படின்னா. இதுவும் நல்ல யோசனையாகப்படுதே அப்படின்னு நினைச்சானா இவன். சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ள இழுத்தான், உடம்பை கொஞ்சம் வளைச்சி வச்சுக்கிட்டான், சட்டைக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டான். அப்படியே மெதுவாக நடந்து போனான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வந்தான், இவனை பார்த்தான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்த்தான், ஆஹா அற்புதமா இருக்கேன், நான் சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்குது, இது நிச்சயமாக இது இந்த ஊர் மேலே தெருவில் ஒருத்தன் இருக்கிறானே அவன் தைச்சதாக தான் இருக்கணும் அப்படின்னானான். இதை கேட்டது உனக்கு ஆச்சரியம் ரொம்ப, எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோக்கன் சொன்னானான், அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆளுக்கு அவனை தவிர வேற யாராலையும் இவ்வளவு பொருத்தமான சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானான். பாருங்க, அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டு பாருங்க. இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை கோமாளி ஆக்கி விட்டுரும். எதுவாக இருந்தாலும் அதில் அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸு அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லிச்சான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10 பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டீங்க, கை ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஆள் 7 பெட்டில் இருக்கார் அப்படின்னு தான். இதுக்கு அவர் பதட்டப்படாமல் சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7 பெட்டில் போட்டுரு அப்படின்னாராம்.
5: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
9: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: விளையாடு.
1: நேரம் 9 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகத் மிர்சியோயுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றமடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நீங்களே இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். 9 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து ஆனந்த பங்காற்ற நேரலை நிகழ்ச்சியில் பேசலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி தமிழ் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொட்டிங்கும் பட்டைகளப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 9:03. 10 மணி வரைக்கும் ஜாலியாக பேச போகிறோம் ஆனந்த பொங்காற்று. மக்களை இன்றைய ஆனந்த பொங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம், அன்பு தொல்லையை ஏற்க வேண்டுமா தவிர்க்க வேண்டுமா. நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462-2156-1133 0462-2156-1133 அன்பு செய்ய ஆள் இல்லாதப்ப தனிமை நம்மளை கொல்லும். அதே அன்பு அளவுக்கு அதிகமாக வரும்போது தொல்லையாக தெரியும். அப்போ இந்த அன்பு தொல்லை அப்படிங்கிறது வரமா இல்லை சாபமா, அப்படி இருக்கக்கூடிய அந்த அன்பு தொல்லையை நாம் ஏற்கணுமா இல்லை தவிர்க்கணுமா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ, இனிப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம்.
2: வணக்கம்மா, சுந்தரமயிலிருந்து கோட்டியிலிருந்து பேசுகிறேன்.
1: சொல்லுங்க.
2: நல்லமா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க சார். சொல்லுங்க.
2: தலைப்பு கொஞ்சம் சொல்லுங்க. சரியா புரியல.
1: சரியா புரியலையா? அன்பு தொல்லையை ஏற்கணுமா தவிர்க்கணுமா?
2: அன்பு தொல்லையை கண்டிப்பா நம்ம ஏற்கணுமா?
1: ஏத்துக்கணும்.
2: கேளுங்க. ஏன்னு கேளுங்க. அந்த அன்பு

0: வந்து நமக்கு வந்து சில நேரங்களில் நல்ல விதமான பயன்களை கூடிய அளிக்கக்கூடிய ஒரு மேன்மை இருக்கு அந்த அன்பு தொல்லைக்கு. அந்த அன்பு தொல்லை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம ஒவ்வொரு வெற்றியை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த அன்பு தொல்லையில இருக்குமா. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நிகழ்ச்சியில் இருக்கிற அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் சார். யார் பேசுறீங்க?
2: சூரங்கலத்து முத்தா சார் பேசுறேன். குமரி மாவட்டம் சிறந்த தலைப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி. சொல்லுங்க.
2: அன்பு அன்புன்னு சொல்லும் போது நம்ம தொழில வரதாஜின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதையும் பகிர்ந்து கண்டிப்பா நான் வரவேற்கணும். ஏன்னா அன்போட பகிர்ந்து ஒவ்வொரு விஷயங்களுமே மனசிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே நம்ம இந்தியத்தை கூடும். ஆனால் அன்பு வந்து வரவேற்பு என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்தியோட புரியுறேன். நன்றி வணக்கம். சபாஷ்.
1: நன்றி வணக்கம். அன்பு தொல்லையை தவிர்க்க கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும், வரவேற்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்லுங்க, கேட்கலாமா? வணக்கம். ஹலோ வணக்கம்.

0: நன்றி வணக்கம். அன்பு தொல்லையை தவிர்க்க கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும், வரவேற்க வேண்டும் சொல்லி இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்லுங்க கேட்கலாமா? வணக்கம். ஹலோ வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். இங்கே டயல் பண்ணிவிட்டு அங்கே என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தான் தெரியல. ஹலோ வணக்கம்
1: மேடம். காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதான் மூலகிரவிட்டி மேடம்.
0: சொல்லுங்க.
1: அன்பு வந்து வரோம்.
0: இன்றைய அனந்த பங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? தம்பி நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஓகே, ஆனால் வயிறு நிறைஞ்சி மூச்சு விட முடியாமல் உட்காந்துருக்கும் போது இன்னும் ஒரே ஒரு கரண்டிச்சோறு என் செல்லத்துக்காக அப்படின்னு ஊட்டி விடுறாங்களே, அது அன்பா இல்லை நம்மளை சோதனைக்கு உள்ளாக்கக்கூடிய அன்பு தொல்லையா? எங்கே இருக்க, யார் கூட இருக்க, வண்டியை வேகமாக ஓட்டாதன்னு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுறது, கடுப்பாக இருந்தால் கூட நாம் வீட்டுக்கு சேர்ற வரைக்கும் தூங்காமல் காத்துட்ருக்கிற ஒரு உயிர் நமக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது சுகம்தான். அப்படி பார்க்கும்போது அன்பு தொல்லை அப்படிங்கிறத ஏற்கனுமா தவிர்க்கணுமா? தொடர்ந்து பேசலாம் நேர்களோட. அதற்கு முன்பாக சுப்பவன ஒரு பாடல், மேட்டுக்குடி திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: நீளம் 9:14 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், அன்பு தொல்லையை ஏற்க வேண்டுமா தவிர்க்க வேண்டுமா? உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் இந்த கலர் ட்ரெஸ்ஸே நான் வாங்கினேன், நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையே சொல்லணும் அப்படின்னா அந்த கலர் நமக்கு பிடிச்சிருக்காது, ஆனாலும் ஆசை ஆசையாக அவங்க முகத்தில் அந்த சந்தோஷத்தோடு சொல்லும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கிறது அன்பு. ஆனால் அவங்க கொடுக்கறது தொல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த அன்பு தொல்லையை ஏற்கனுமா தவிர்க்கணுமா? நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் சார், யார் பேசுகிறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் சுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க.
1: அன்பு தொல்லையை ஏற்கனுமா தவிர்க்கணுமான்னு கேட்டிருக்கீங்க.
0: ஆமா.
1: இப்ப நம்ம நண்பர்களே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அடிக்கடி நம்ம தொலைபேசியில தொடர்பு கொண்டு நம்மள குடும்பத்தை விசாரிப்பாங்க, அவங்க நல்லா இருக்காங்களா இவங்க நல்லா இருக்காங்களான்ட்டு. அப்ப நமக்கு வந்து வேலையை ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம்.
0: சரி,
1: அப்ப அந்த அன்பு தொல்லையை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. அவங்களுக்கு நம்ம கவுண்டர் கொடுத்துதான் ஆகணும். அவங்க நலமா இருக்காங்க.
0: சரி,
1: அதே மாதிரி நம்ம பஜாஜுக்கு போறோம்னு வச்சுங்களேன், கருத்துல நம்ம நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இங்க வீட்டுல காப்பி சாப்பிட்டு போயிட்டு இருப்போம்.
0: சரி,
1: அவங்க கட்டாயப்படுத்தி எனக்காக காப்பியை சாப்பிட்டு

0: வாங்க வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி
1: சரி
0: நம்மள அழைச்சிட்டு போவாங்க ஒழுங்கட்டயமா.
1: சரி,
0: நம்ம அங்க தவிர்க்க முடியாது, அதை ஏற்கதான் செய்யணும்.
1: சரி,
0: அது மாதிரி அன்புத்தொழிலை நம்ம வந்து ஏற்கனும் மேடம்,
1: ஏத்துக்கிட்டுதான் ஆகணும், தவிர்க்கலாம் கூடாது. வாழ்க்கை அனுபவங்களை வச்சு இந்தந்த இடங்கள் எல்லாம் தவிர்க்க முடியாம ரெண்டு காஃபி மூணு காஃபி எல்லாம் குடிச்ச அனுபவத்தை வச்செல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மைதான், அன்பு அப்படிங்கிறது ஒருத்தர் மேல நமக்கு இருக்கக்கூடிய அக்கறையினால வரக்கூடியது. அந்த அக்கறைக்கும் ஒரு அளவு உண்டு. அன்புங்கிறது கூண்டில் அடைக்கக்கூடாது, அப்படியே சிறகா நம்மளை பறக்க விடணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மேல காட்டக்கூடிய அதீத அக்கறை அதீத அன்பாக மாறி அன்பு தொல்லையா மாறும் பொழுது அதை தவிர்க்கணுமா, இல்ல நம்ம மேல இருக்கிற அக்கறையில தானே அவங்க சொல்றாங்க அப்படின்னு ஏத்துக்கணுமா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இன்றைய ஆனந்த பங்காற்ற நேரலை நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறேன். நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: அன்பு தொல்லைய வந்து எப்படி தவிர்க்க முடியும்? அவங்க வந்து நம்ம மேல ஒரு பிரியத்தினால தானே வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட அன்பு காட்டுறாங்க.
1: சரி,
2: அதை வந்து நம்ம உதாசீனப்படுத்தினோம்னா அவங்க மனசு தானே என்ன, நம்ம இவ்வளவு அன்பு வைக்கிறோம், இவங்க வந்து நம்மள உதாசீனப்படுத்துறாங்களேன்னு அவங்க மனசுக்கு வருத்தப்பட முடியல.
1: சரி,
2: அதனால ஏத்துக்கிறாதான் நல்லது. அப்பதான் நம்ம மேல இன்னும் அதிகமா அவங்க அன்பு வைப்பாங்க. நம்மளும் வந்து அவங்கள வந்து பிரியாம இருந்தோம்னா இன்னும் நிறைய நம்மளுக்கு என்ன கேட்டா கூட வாங்கி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு
3: பேசுவாங்க. எல்லா விதத்திலயும் யோசிக்கணுங்கம்மா, தெரியாதனமா மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கங்க, காலம் வரைக்கும் கடைசியில நாம மாட்டிக்கிட்டுதான் இருக்கணும். ஆமாங்க, ஒரு சாட்சி கையெழுத்து போடுறதா இருந்தா கூட கொஞ்சம் நைஸ் வைப்பாங்க.
1: சரி,
3: எல்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சுதான் பாக்கணும் கட்சியில. சரி, நம்ம பையன் தான் அப்படின்னு யதார்த்தமா போட்டோம்னா லைஃப் லாங் அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சதுங்க.
1: சூப்பர். அப்ப நம்ம வந்து
3: கொஞ்சம் யோசிக்கணுங்கம்மா, அன்பு எது, தொல்லையால் கலந்த அன்பு எதுன்னு கொஞ்சம் யோசிச்சோம்னா நல்லா இருக்கும்.
1: அருமை அருமை, நன்றி நன்றி. அன்பை கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள். அவங்க காட்டக்கூடிய அந்த சூழலை வச்சு, அவங்க காட்டக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு, உண்மையிலேயே அவங்க அன்பு தான் காட்டுறாங்களா, இல்லை அன்புங்கிற ரீதியில் தொல்லப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்கனமா தவிர்க்கணுமா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்களும் அதை அனுபவித்திருப்பீங்க, நீங்களும் மற்றவர்களுக்கு அதை அனுபவமாக கொடுத்துருப்பீங்க. ஆக அன்பு தொல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்கனுமா தவிர்க்கணுமா, அதை தான் இன்றைய ஆனந்த பங்காற்ற நேரலை நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்க நம்மளும் நம்ம கருத்தை சொல்லலாமே, ஃபோன் நம்பர் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 04-2-2-5-6-1-1-3-2 04-2-2-5-6-1-1-3-3 நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சுகமான ஒரு பாடல் அருள் திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ரசமன பல்கலை அலியலி வழங்கும் ஆகாஷ்வாணி தினன் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 9:25 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில். மக்களை இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறோம், அன்பு தொல்லையை ஏற்க வேண்டுமா தவிர்க்க வேண்டுமா? நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து கே கே தாமஸ் பேசுறேம்மா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கிறேன்.
1: அம்மா, அன்பு தொல்லையை வந்து ஏற்க வேண்டிய நேரத்துல ஏற்கதான் செய்யணும்.
0: சரி,
1: தவிர்க்க வேண்டிய நேரத்துல தவிர்க்க தான் செய்யணும்.
0: ஓ, ரெண்டுமே இருக்குது.
1: ஆமா, அதாவது அன்பு அன்பா ஒரு தொல்லை கொடுக்கும் போது இப்போ நம்ம வந்து அது என்ன நீ அப்படின்னா அந்த அன்பு நமக்கு கிடைக்காது இல்லாமா? அன்பு கிடைக்காது.
0: சரி,
1: அந்த அன்பே நமக்கு தொல்லையா இருந்தா அது வந்து பக்குவமா அதை கொஞ்சம் விலகி கிடந்தமே ஒழிய அன்பு தொல்லையை முழுமையா தவிர்க்க கூடாதுன்னு என் கருத்து.
0: பக்குவமா ஏத்துக்கிடணும். நன்றி நன்றி. நீங்கள்
1: எவ்வளவு தூரம் ஏத்துக்கிட்டு தான் நல்லது.

0: நல்லது, அருமை அருமை.
1: என்னம்மா நமக்கு அன்புங்கிறது ரொம்ப விலை மதிக்க முடியாதது. மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. விலை மதிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் அன்பு தரும் பொழுது அது தொல்லையாக மாறுகின்ற பொழுது அது தொல்லை அப்படின்னு நாம் எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய சுதந்திரத்திற்கு ஏதாவது தடை வரும் பொழுது நாம் அதை தொல்லையாக நினைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே விஷயத்த பல முறை சொல்கிறதுனால நாம் அதை தொல்லையாக நினைக்கலாம். ஆனால் அவங்க காட்டக்கூடியது அன்பு தான் அப்படிங்கிற ஒரு பக்குவம் இருந்துச்சு அப்படின்னா அதை தவிர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது, அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது நேயருடைய கருத்தாக இருந்தது. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வச்சே நீங்கள் அனுபவத்தின் வாயிலாக கூட இந்த தலைப்பு சார்ந்து நீங்கள் பேசலாம். அன்பு தொல்லையை ஏற்கனவா தவிர்க்கணுமா? நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்.
2: ஆ வணக்கம் மேடம், நான் திப்பனப்பட்டம் தேவசாயம் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
2: அன்பு தொலைன்னு கேட்டிருக்கீங்க.
0: அன்பு தொலையை ஏற்கனவா தவிர்க்கணுமான்னு கேட்டிருக்கேன். சில சமயங்கள தொல்லையா இருந்து தவிர்க்கணும் அப்படின்னு தோணவே இல்ல. ஏத்துதான் போகணும். சூப்பர் சூப்பர். நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி, உங்களோட பேசினாலும் ரொம்ப சந்தோஷம். மக்களே, இன்றைக்கி நம்ம ஆனந்த பங்கற்ற நேரில் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். அன்பு தொல்லையை ஏற்க வேண்டுமா தவிர்க்க வேண்டுமா? நமக்கே தெரியுது சில கட்டங்களில் அன்பு எது அன்பு தொல்லை எது அப்படின்னு. அப்போ பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு திறம் இருக்கக்கூடிய நமக்கு அதை ஏற்கனுமா தவிர்க்கணுமா அப்படிங்கிற அந்த திறமும் இருக்கணும் இல்லையா? சில சூழல்களில் ஏற்றுக்கொள்ளலாம், சில சூழல்களில் தவிர்த்து கொள்ளலாம். எல்லாமே அன்பு தானே. யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம், ஒரு செல்வம் அப்படிங்கிறது அந்த அன்பு. அதை ஏற்றுக்கொண்டு தானே ஆக வேண்டும். அதை ஏன் தவிர்க்கணும்? ஆனால் சில நேரங்களில் நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு பொசசிவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அபரிமிதமா ஆகும் பொழுது அதை நாம தவிர்க்கணுமா ஏற்கனுமா? ஏன்னா அந்த சூழ்நிலையும் கடந்தவர்கள் இருப்பார்கள். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்ற இந்த விஷயத்த கடந்தவங்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இல்லை, அதை நம்ம தவிர்க்கிறது நம்ம மனநிலைக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்களுக்கு பக்குவமா எடுத்து புரிய வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் சார். யார் பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன குழந்தைநாதன்.
0: சொல்லுங்க.
3: எப்பயுமே எங்கேயுமே அன்பு தொல்லைதான் இருக்கும்.
0: இருக்கும், சரி.
3: அது வந்து சமாளிச்சுதான் ஆகணும். என்ன காரணம் இல்லை, பொருளாதாரத்திலையும் சரிதான்,
0: சரி.
3: ஒரு இன்னலும் சரிதான்,
0: சரி.
3: ஒரு புகழ்லையும் சரிதான். ஒரு புகழ் வருதுன்னா ஒரு இன்னல் வரும். இன்னல் வந்தா புகழ் வரும். அப்ப வருமானமும் அன்பு என்பது எல்லா இடத்துல இருக்கும், அதை சமாளிக்கணும். அந்த தொல்லை என்பது கண்டிப்பாக இறுதி வரைக்கும் இருக்கும் என்பது கொஞ்சம் நான் கருத்து. வாய்ப்பு. நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தொடர்ந்து நேயர்களோட பேசலாம். அதற்கு முன்பாக
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: சமண பல்கலை அல்லி வழங்கும் அகஷ்வணி திருநெல் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 9:36 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கீங்க ஆனந்த பூங்காற்று. மக்களே, இன்றைய ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கிறோம். அன்பு தொல்லையை ஏற்க வேண்டுமா, தவிர்க்க வேண்டுமா? உறவுகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் அன்பு இருக்கும், அன்பு இருக்கிற இடத்துல தான் அக்கறை இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அந்த அக்கறையே நமக்கு அன்பு தொல்லையாக மாறுது. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் அது அன்பு, ஆனால் ஒரு மணி நேரத்தில் 10 தடவை ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, எவ்வளோ சாப்பிட்ட அப்படின்னு விசாரித்தா அது அன்பா தொல்லையா? கவனமாக போ அப்படிங்கிறது அன்பு. ஆனால் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் எங்கே இருக்க, யார் கூட இருக்க, எப்போ வருவ அப்படின்னு நம்மளை ஒரு GPS மாதிரி கண்காணித்தா அது அக்கறையா இல்லை அன்பு தொல்லையா? இப்படி பார்க்கும் பொழுது அன்பு தொல்லையை நாம் ஏற்கணுமா இல்லை தவிர்க்கணுமா? சாப்பிட்டியா, கூட எடுத்துகிட்டு போனியா, மெதுவாக போ அப்படின்னு சொல்கிறதுக்குரிய அம்மா நாம் அதை கேட்கும்போது போதுமா, போதும் போதும் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நாம் எரிச்சலாக சொல்லுவோம். ஆனால் ஒரு நாள் அந்த குரல் கேட்கல அப்படின்னு சொன்னால் என்னாகும்? நம்மளுடைய மனம் தானாகவே அந்த அன்புக்காக இயங்கும். அப்போ அன்பு தொல்லையை ஏற்கணுமா தவிர்க்கணுமா? நானே பேசிகிட்டு இருந்தேன், இப்படி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: காலை வணக்கம்ப்பா.
0: இனிய காலை வணக்கம்.
1: தேனி மாவட்டம் சின்னமூர் சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்கம்மா.
1: அன்பு யாருக்கும் கிடைக்காது. இப்ப எல்லாம் யார்கிட்ட இருந்து அன்பை வந்து வாங்கவும் முடியல, கொடுக்கவும் முடியல.
0: அப்புறம் எங்க தொல்லைக்கு போகங்கிறீங்களா?
1: அன்பு வந்து இப்ப அன்பு வந்து தொல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதை ஏற்கமா தவிர்க்கனா நம்ம சூழ்நிலையை பொறுத்துதான்ப்பா.
0: சூழ்நிலையை பொறுத்துதான்.
1: அதிக அன்பு என்ன செய்ய, நம்ம பைத்தியம் ஆயிக்கிறோம்ப்பா. யோசிக்க திறனையே அடியோடு மழுங்க எடுத்துருப்பா.
0: சரி,
1: ஒரு மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி அவங்க சொல்றதே கேட்டு ஆமா போடுவோம்ப்பா. இப்படி இருந்தா யதார்த்தத்துக்கு வழியே இல்லப்பா. அன்பு வந்து இறக்க குணம் கொண்டதுதானப்பா.
0: சரி,
1: அதனால வந்து அதிக அன்பு செலுத்துறவங்க ஏமாற்றி நம்ம உள்ள அபகரிக்க கூடிய வாய்ப்பு இருக்குதுப்பா.
0: சரி,
1: கல்லுங்க விடப்பட்ட குழந்தை கூட அன்பு சொல்ல கூட சில சமயத்துல சலிப்படை
0: செஞ்சிருப்பா.
1: நிறைவாக வந்து அன்பு தொல்லையை வந்து தவிர்க்க வேண்டும்ப்பா.
0: தவிர்க்க வேண்டும்.
1: திகிட்ட திகிட்ட அது வந்து என்ன செய்யும், அன்பு அதிகமா கொடுக்கும் ஆரம்பம் சலிப்பு தான் வந்துடும்.
0: சரி சரி,
1: அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம சொன்னீங்க யோசிக்கக்கூடிய புத்தி இருக்குல்ல, அதனால எந்த சமயத்துல ஏற்றுக்கொள்ளுமோ அப்ப ஏற்றுக்கொள்ளணும். முடிவை சொல்லி கொடுத்த தவிர்க்கணும்ப்பா.
0: தவிர்க்கணும்.
1: அது
0: சரிம்மா, நன்றி நன்றி நன்றி. அன்பு என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு தொல்லையாகும் போது அந்த அன்பின் மேல ஒரு சலிப்பு வருது, அதனால அந்த அன்பு தொல்லையை தவிர்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேரோட கருத்தை கேட்கலாம். வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம்.
0: வணக்கம. வணக்கம். நலமா இருக்கிறோம், சொல்லுங்க.
2: அதாவது அன்பு தொல்லையா, எதையும் தாங்குவேன் அன்புக்காக.
0: சரி,
2: அது மாதிரி அந்த அன்பு தொல்லைகள் வந்து எல்லாருக்கும்
0: கிடைக்காது.
2: அத வந்து ரசிக்கணும்.
0: சரி,
2: அந்த அன்பு தொல்லைகள் இருக்கும். ஒரு நாள் அந்த அன்பு தொல்லை நீங்க இல்லாம இருந்து பாருங்க, நமக்கே ஒரு போராடி அது தோணும். அந்த அந்த தொல்லை பண்ணக்கூடிய ஆள் ஒரு நாள் நம்மகிட்ட பேசலன்னா கூட
0: சரி,
2: அது அன்னைக்கு நமக்கே தெரியும், ஒரு வித்தியாசமா இருக்கும்.
0: சரி,
2: என்னடா இது இவ்வளவு தூரம் இந்த இன்னும் பேசலையே, அந்த ஆள் இன்னைக்கு வரலையே அப்படின்னு
0: ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்களே ஆளக்கானுமே.
2: ஆமா, அது வந்து அந்த அன்பத்துல வந்து ஒரு ஆள்கிட்ட பிரியம் இருக்கும் போதுதான் அந்த எண்ணங்கள்
0: வரும். வரும். அருமை.
2: எல்லாத்தையும் அதை பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் வந்து அந்த அந்த அன்பு தொல்லைகள்
0: இருக்காது.
2: ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு, ரொம்ப நெருக்கமானவங்கதான் அந்த அன்பு தொல்லைகள் அதிகமா
0: இருக்கும்.
2: இதை நம்ம ஏத்துக்கிடணும்.
0: சூப்பர்.
2: ஏத்துக்கிட்டு அதை வாழ பழகிட்டோம்னா அத மாதிரி ஒரு ரசிப்பு தன்மை வந்து உலகத்துல கிடையாது,
0: இருக்காது. அருமை அருமை. நன்றி நன்றிங்க. நிகழ்ச்சிகள் நன்றி. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நீர் வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம். முகவரிலிருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
3: இது அன்பு தொல்லை வந்து இந்த குழந்தைகள் அன்பு தொல்லையும் வயதான அன்பு தொல்லையும் ஏத்துக்கலாம் மேடம், தவிக்க முடியாது. மற்றவருக்கு கொடுக்க அன்பு தொல்லை நம்ம மனநிலை சூழ்நிலை பொறுத்து தவிர்க்கிறதா ஏத்துக்கிறதான்னு.
0: அது சூழலை பொறுத்து நம்ம முடிவு எடுத்துக்கலான்றீங்க.
3: ஆமா மேடம், மற்றவங்க கொடுக்குற அன்பு தொல்லை வந்து அது நம்ம மனநிலை எந்த இந்த சூழ்நிலையை பொறுத்து ஏத்துக்கலாமா
0: அப்படிங்கறத
3: யோசிக்கலாமான்னு.
0: சூப்பர் சூப்பர். நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. பெரியவங்களுடைய அன்பு தொல்லை, சின்னவங்களுடைய அன்பு தொல்லையை நாம் எந்த இடத்துலையும் தவிர்க்கக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மற்றவர்களுடைய அன்பு தொல்லையை ஏற்கனவே தவிர்க்கணுமா அப்படிங்கிறத சூழல் சார்ந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜோதியம்மா. அன்பு அப்படிங்கிறது எப்போவுமே கவிதை மாதிரி இருக்காது இல்லையா? சில சமயம்

அறிவுரையாக கூட இருக்கும், சில சமயம் கண்டிப்பாக கூட இருக்கும், சில சமயம் தொல்லையாக கூட இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி உண்மையான அக்கறை இருந்தால் அதை நாம் புரிஞ்சுக்கணும். நிகழ்ச்சியில் நேர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போ சூப்பர்னு ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. தீனா திரைப்படத்தில் அந்த பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நேரம் 9:46 அகாஷவாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.2 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. பேசிகிட்டு இருக்கிறோம், அன்பு தொல்லையை ஏற்க வேண்டுமா தவிர்க்க வேண்டுமா? அன்பு அப்படிங்கிற பெயரில் வரக்கூடிய எல்லா தொலைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லை தவிர்க்கணுமா? அன்பு அப்படின்னா அக்கறை இருக்கணும், ஆதிக்கம் இருக்கக்கூடாது. அன்பு அப்படிங்கிறது சுதந்திரம் தரணும், சிறைச்சாலை அமைக்கக்கூடாது. அன்புங்கிற பேரில் ஒருத்தருடைய தனி மனித உரிமையையும் மன அமைதியையும் பறிச்சா அந்த தொல்லையை தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், அன்பு கை பிடிக்கிறதா இருக்கணும், தொல்லை அந்த கையை முறுக்கி பிடிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் அந்த கட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? இல்லை பரவாயில்ல, அதுவும் ஒரு வித அன்பு தான், அதனால் அதை தவிர்க்கக்கூடாது, ஏற்கத்தான் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேரம் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சுல்தானி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: அன்பு தவிர்க்கலாம் முடியாது. அது எப்பவுமே ஒரு நேரத்துல ஒரு நேரம் நம்ம கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்போம்.
0: சரி,
1: நம்மளுக்கே கோவம் வந்தா ஆனா யாரோ வந்திருக்கான்னு சொல்லிட்டு போனா கட் பண்ணிருப்போம். அது அன்பு அன்பு உள்ளவங்க பேசிக்கிட்டேதான் இருப்பாங்க.
0: சரி,
1: அதனால அன்பை எக்காரணத்தை கொண்டு தவிர்க்கிறது ரொம்ப தப்பு.
0: ஏத்துக்கிட்டுதான் ஆகணும்.
1: அன்பு
0: தொல்லைன்னு சொல்றோம்ல, அத சொல்றேன்.
1: அன்பு தொல்லை, அது அன்பு தொல்லையா இருக்க பத்தினா ஒரே பேசுறதே பேசிட்டு இருப்பாங்க.
0: சரி,
1: அதுதான் அன்பு தொல்லை.
0: பேசுறதே
1: பேசுறதுதான் அன்பு தொல்லை.
0: சூப்பர் சூப்பர்.
1: அதனால நம்ம அதை ஏற்கிறதுல ஒரு தப்புமே கிடையாது.
0: இல்ல, அருமை அருமை. நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பார்ந்த அறிவிப்பாளர் கார்த்திகா அம்மா அவர்களுக்கு மேல பாண்டவர் மங்கலம் பத்திரகாளி அம்மன் கோவில் தெரு ஆறுமுகசாமியின் அன்பு கலந்த வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: அம்மா, அன்பு வந்து ஏக்கத்தாம செய்யணும், இருந்தாலும் ரொம்ப ஏக்கிறது ஒரு தப்பாத்தாம தெரியுதுமா.
0: அப்படியே அன்பு தொலைய கொஞ்சம் தவிர்க்கதான் செய்யணும்.
2: ஆமா, கண்டிப்பா கொஞ்சம் தவிர்க்கத்தான் செய்யணும்.
0: சரி,
2: ரொம்ப அன்புன்னு நம்ம எப்படி சொல்றது, நம்ம வாட்டுக்கு நம்ம பண்ற கஷ்டத்துல ஒரு கரங்கண்ணி வாங்கி கொடுத்து அதனால ஒரு தொல்லைகளும் வந்துருது.
0: சரி,
2: அதனால அதை வந்து ரொம்ப இது பண்ணது தப்புதாம்மா.
0: சரி,
2: என்னுடைய
0: கருத்துமாக்கம். ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைய அனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், அன்பு தொல்லையை ஏற்க வேண்டுமா தவிர்க்க வேண்டுமா? தொடர்ந்து பேசலாம் நேர்களோட. இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக.

0: மகளே, இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: ஆனந்த பங்காற்று நிகழ்ச்சியோட நிறைவு நேர சந்திச்சிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் பட்டாபி.
0: சொல்லுங்க. அன்பு தொல்லையை ஏற்க வேண்டுமா தவிர்க்க வேண்டுமா சொல்லுங்க. பேர் மட்டும் தான் சொன்னாங்க, அதுக்குள்ளே என்ன ஆனாங்கன்னு தெரியல. சரி, பரவாயில்ல. நிகழ்ச்சியோட நிறைவு நேர பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேரே நம்ம சந்திச்சிட்டோம். அன்பு தொல்லையை ஏற்க வேண்டுமா தவிர்க்க வேண்டுமா, இதை தானே கேட்டிருந்தேன் இல்லையா? அம்மாவோட கண்டிப்பு, அப்பாவோட அறிவுரை, நண்பனோட அக்கறை, உறவினரோட கவலை, இது எல்லாமே சில நேரங்களில் நமக்கு தொல்லையாக தெரிந்தால் கூட அதுக்கு பின்னாடி உண்மையான அன்பு நிச்சயம் இருக்கும். அதனால் அந்த அன்பு தொல்லையை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அன்பு அப்படிங்கிற பெயரில் கட்டுப்படுத்த நினைக்கிறது, நம்மளை பயமுறுத்துகிற மாதிரியான அளவுக்கு அன்பு தொல்லை கொடுக்கறது, நம்மளை தனிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க அன்பு தொல்லையை காட்டுறது, மன அமைதியை நமக்கு வந்து குலைக்கக்கூடியதாக இருக்கிறது, நம்மளை விட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு போய் விடுறது, இந்த மாதிரியான அன்பை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவசியம் நமக்கு இல்லை. அதை நாம் தவிர்க்கலாம். ஏன்னா அன்பு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அன்புங்கிற பேரில் வரக்கூடிய ஒரு விதமான ஆதிக்கத்தை நாம் ஏற்கக்கூடாது. அன்பு நம்ம பக்கத்திலேயே இருக்கட்டும், ஆனால் அழுத்தமாக இருக்கக்கூடாது. அக்கறை என்ன கேள்வி வேணாலும் கேட்கட்டும், ஆனால் அது விசாரணையாக மாறக்கூடாது. அன்பு தொல்லை மனசை நெகிழச் செஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதை நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் அது மனதை நொறுங்க செஞ்சுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாம் அதை தவிர்ப்பதே நல்லது. மக்களே, இதுவரைக்கும் இன்றைய அந்த பங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நம்ம பேசணும் அன்பு தொல்லையை ஏற்க வேண்டுமா தவிர்க்க வேண்டுமா. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துரைத்த அன்பு நெஞ்சங்களுக்கும் கேட்டு ரசித்த நெய் நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்வது நிலை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் செல்லத்தோழி கார்த்திகா. இன்னும் சில நொடிகளை நாம் கேட்க இருக்கிறோம். 10 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து மனம் விரும்புதே. மனம் விரும்பிய பால்களை நீங்கள் நேரிலையாக கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்கள் 0462-2526-1132, 0462-2526-1133. கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்திய

அவர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பின் அலைவர் இசையரவின் ஊடகம் பண்பின் பண்பலை கேட்டிருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில 10:03 ஆகிட்டு இந்த ஒரு மணி நேரமும் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. உங்கள் விருப்பம் எது, உங்கள் மனம் கேட்கும் பாடல் எது, உங்கள் நினைவுகளை தூண்டும் அந்த இனிய இசை எது, அதை தேர்ந்தெடுப்பது நீங்கள் தான். உங்கள் விருப்பம், உங்கள் குரல், உங்கள் பாடல், இவை மூன்றும் சங்கமிக்கும் ஒரு அழகான இசை பயணம் மனம் விரும்புவதை. நிகழ்ச்சியில மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 2561-1132 என்ற எண்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்க வந்துட்டேன்னா உங்க அர்ஜே வசந்தி பாலமுருகன். மனம் விரும்புவதை நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போற முதல் நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில முதல் நேரா வந்திருக்கீங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
2: எனக்கு ஒரு ஊர்ல ராஜகுமாரி படத்துல இருந்து ஒரு மைனா அந்த வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி
1: வந்தாள் வந்தாள் பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி
1: நன்றி. அவங்களுக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி புது அறிவு கேள்விகளில் முதல் கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்தியாவில் கயிறு தயாரிக்கும் தொழிலில் முக்கியத்துவம் பெறும் மாநிலம் எது? இந்தியாவில் கயிறு தயாரிக்கும் தொழிலில் முக்கியத்துவம் பெறும் மாநிலம் எது? ஆப்ஷன் 1 கேரளா, ஆப்ஷன் 2 மேற்கு வங்கம். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சிட்டே பாடலும் கிட்டத்தே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: பாடல் ரகசியமாய் அதிசயமாய் அந்த பாட்டு அனைவருக்காகவும் போடுங்கம்மா வசந்தி பாலமுருகன் அம்மா.
1: பாடல் கண்டிப்பாக கொடுத்துடலாம் சார். பாட்டு கேட்குறதுக்கு முன்னாடி நான் வந்து முதல் கேள்வி சொல்லியிருந்தோம், இந்தியாவில் கயிறு தயாரிக்கும் தொழில் முக்கியத்துவம் பெறும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் ஒன் கேர். ஆ, சரியான பதில் தான் சார் சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.
0: நன்றிங்கம்மா.
1: இந்தியாவில் தென்னை நார் கயிறு தயாரிக்கிற தொழிலில் கேரள மாநிலம் முதன்மையாக விளங்குது. கேரளாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இரண்டாம் இடத்துல உள்ளது. அதுபோல் பழுப்பு நிற நார் உற்பத்தியில் வந்து நாட்டிலேயே முதலிடத்துலேயும் உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. டும் டும் டும் திரைப்படத்துலேருந்து ஹரிகரன் சாதனா சர்க்கும் ராமநாதன் பாடியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மிக அதிக கல்வெட்டுகளை பாதுகாத்து வரும் இந்திய நகரம் எது? மிக அதிக கல்வெட்டுகளை பாதுகாத்து வரும் இந்திய நகரம் எது? ஆப்ஷன் ஒன் தஞ்சாவூர், ஆப்ஷன் டூ மைசூர். நேர்களை விளம்பரத்தை தொடர்ந்து பாடலிடம் ஒலிபரப்பும் தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நிலைப்பன்மலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்பதே நிகழ்ச்சி. நேரம் காலையில 10:10 ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து எப்போதுமே வாழ்க்கையில் ரெண்டு வரிகளை மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நோ ப்ராப்ளம் டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பிரச்சனை வந்தாலும் நோ ப்ராப்ளம் டேக் இட் ஈஸி பாலிசி, விரும்பி வந்தால் டேக் கேர், விலகி போனால் டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை எல்லாமே சுமையாக தெரியாமல் சவாலாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லா பிரச்சனைகளையுமே மறந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டு ரசிச்சு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மனம் விரும்புகிற நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்துள்ளேன். அம்மா
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: அம்மா எனக்கு வந்து படம் வந்து டும் டும் டும் என்ற படத்திலிருந்து

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சில பாடல்கள் காதுகளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம நினைவுகளுக்காக. சில பாடல்கள் இசைக்காக மட்டும் கிடையாது, நம்ம மனசில் இருக்கிறவங்களுக்காக. ஒரு பாட்டு கேட்ட உடனே பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் வந்து நினைவுக்கு வரலாம், இல்லை ஒரு நண்பர் நினைவுக்கு வரலாம், அழகான பயணம் நினைவுக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத தருணங்கள் நினைவுக்கு வரலாம். அந்த நினைவுகளை இசையோடு இணைக்கிற நேரம் இதுங்க. அன்பான நேயர்களே, இது உங்கள் நிகழ்ச்சி, உங்கள் தேர்வு, உங்கள் இசை. மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சிருக்கிறோம். மனம் விரும்புதை நிகழ்ச்சியில நிலைப்பான்பலை 102.6. நேரம் காலையில 10:20 ஆகிட்டு இருக்கு. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லமா இருக்கேமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: எனக்கு நல்லவனுக்கு நல்லவன் படத்துல இருந்து உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன்.
1: பாடல் கண்டிப்பாக கொடுத்துடலாமா? பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து சொல்லியிருந்தோம். மிக அதிக கல்வெட்டுக்களை பாதுகாத்து வரும் இந்திய நகரம் எது? ஆப்ஷன் 1 தஞ்சாவூர், ஆப்ஷன் 2 மைசூர்.
2: தஞ்சாவூர் மேடம்.
1: தஞ்சாவூர் தான் சரியான பதில்மா. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. இந்தியாவிலேயே மிக அதிக எண்ணிக்கையிலான கல்வெட்டுக்களை கொண்டிருக்கிற மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டம் தான். இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட மொத்த கல்வெட்டுக்களில் பெரும்பான்மையான சுமார் 60,000-க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் வந்து தமிழில் தான் இருக்குது. நம்ம நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற கோவில் பகுதிகள், குறிப்பாக வந்து பெருவுடையார் கோவில் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப அதிக எண்ணிக்கையிலான ராஜராஜ சோழன் மற்றும் மற்ற மன்னர்களோட கல்வெட்டுக்களை பாதுகாத்து வர்றாங்க தஞ்சாவூர். மேலும் மைசூரில் இருக்கிற இந்திய தொல்லியல் துறையின் கல்வெட்டு ஆய்வு பிரிவு நிறைய பல இலக்கிய கல்வெட்டு படிப்பிரதிகளையும் ஆவணங்களையும் பாதுகாத்துட்டு வர்றாங்க.

ஆனால் வந்து முதல் இடத்துல இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தில் இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டம் தான். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்குது. நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்துலேருந்து கே ஜி யேசுதாஸ் மற்றும் மஞ்சுளா அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க போகிறோம். ஸோ இந்த பாட்டை கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் 1 1963, ஆப்ஷன் 2 1973. தொடர்ந்து நினைச்சிருங்க நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: நிலைப்பந்தலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் இருமந்தை நிகழ்ச்சி நேரம் காலையில் 10:26 ஆகிட்டு இருக்கு. பாடல்கள் கேட்கறதுனால எல்லாருமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னே சொல்லுறாங்க. பாடல்கள் வந்து நிறைய விதங்கள் இருக்குது. மெல்லிசை பாடலாக இருக்கலாம், அதிரடி பாடலாக இருக்கலாம், தன்னம்பிக்கை தர பாடல்கள், ஒருதலை காதல் பாடல்கள், காதல் பாடல்கள். ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும்போது அந்த மெலடியான சாங்லாம் கேட்கும்போது ஒரு விதமான ஒரு அமைதியும் ஒரு நிம்மதியும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். 10:27 ஆகிட்டு இருக்குது. இந்த நேரத்துல நம்ம கூட மனம் விரும்புதே நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் உடையில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க? பாடல் கண்டிப்பாக கொடுத்துடலாமா? பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 1963, ஆப்ஷன் 2 1973. 1963 தான் சரியான பதில்மா. வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் வந்து மார்ச் 14, 1963 தான் வந்து நிறுவப்பட்டுச்சு. இதோட தலைமையகம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்குது. இது வந்து கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழே செயல்பட்டு வருது. நெல்லிப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. கட்டபொம்மன் திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க போகிறோம். ஸோ இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உலக உயிரி எரிபொருள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? உலக உயிரி எரிபொருள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் 1 August 10, ஆப்ஷன் 2 August 6. பாடல் கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பான்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நிலைப்பந்தலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனமிருமதே நிகழ்ச்சி நேரம் காலையில் 10:34 ஆகிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா, சாம்பரடையிலேருந்து புஷ்பம் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேம்மா.
1: சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்க போகிறீங்க?
2: அழகி படத்துலேருந்து பாட்டு சொல்லி பாடுதாம்மா, அந்த பாட்டு போடுங்க.
1: பாட்டு கண்டிப்பாக கொடுத்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், உலக உயிரி எரிபொருள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 வந்து ஆகஸ்ட் 10, அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 6.
2: ஆகஸ்ட் 6
1: ஆகஸ்ட் 10 தான் சரியான பதில். இருந்தாலும் முயற்சி செஞ்சுருக்கிறீங்க. நன்றிம்மா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றிம்மா, நன்றி. உலக உயிரி எரிபொருள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10 வந்து அனுசரிக்கப்படுது. ஸோ இதோட நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, புதைப்படிவ எரிபொருட்களுக்கு மாற்றாக புதுப்பிக்கத்தக்க தூய்மையான உயிரி எரிபொருட்களை ஊக்குவிக்கிறது தான் இதோட நோக்கமாக அமைஞ்சிருக்குது. டீசல் என்ஜினை கண்டுபிடித்த சர் ரூடால் டீசல் அப்படின்றவர் 1893 ஆகஸ்ட் 9 அன்னைக்கு முதன் முறையாக நிலக்கடலை எண்ணெயை கொண்டு இயந்திரத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த சாதனையை குறிக்கிற வகையில் தான் அதுக்கு அடுத்த நாளான ஆகஸ்ட் 10 இந்த உலக உயிரி எரிபொருள் தினம் அனுசரிக்கப்பட்டு வருது. மனமிருமதி நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. அழகி திரைப்படத்திலிருந்து சாதனா சர்க்கம் குரல்ல. ஸோ இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மக்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாமரை விதை இருக்கு இல்லையா, மித்திலா மக்கானா அப்படிங்கிற அந்த தாமரை விதை புவிசார் குறியீடு எந்த மாநிலத்திலிருந்து பெற்றது? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. மித்திலா மக்கானா புவிசார் குறியீடு எந்த மாநிலத்திலிருந்து பெற்றது? ஆப்ஷன் 1 பீகார், ஆப்ஷன் 2 ஒடிசா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்புலை 102.6 மனம் விரும்புதே.

0: நிலைப்பந்துளை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விருமதே நிகழ்ச்சி. மனம் விருமதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுட்ருக்குறோம். இசைக்கு ஒரு தனி சக்தி இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. நம்ம சொல்ல தயங்குற சில வார்த்தைகள், சில விஷயங்கள் கூட ஒரு பாட்டு சொல்லிடும். நிறைய விஷயங்களாக இருக்கலாம், அது சொல்ல முடியாத விஷயங்கள், நிறைய விஷயங்களை, நல்ல உணர்வுபூர்வமான விஷயங்களை ஒரு பாடல் சொல்லிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த மனம் விருமதே நிகழ்ச்சி வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டுருக்கிறோம். 10:42 நிலைப்பண்பலை 102.6 நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: இம்சை அரசன் 23 புலிகேசி பாடல். பஞ்சமத்த கனிய என் பஞ்சவர்ண கிளியே, ஓஹோ பஞ்சமத்த கனிய பஞ்சவர்ண கிளியே, பஞ்சனையில் நெஞ்சடைக்கவாம், பாடெடுக்கும் வீரா பொறுத்துடுக்கும் தூரா, துல்பதக்க விடுவோமா.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். உங்களுக்கான கேள்வி வந்து, மிதிலா மக்கானா புவிசார் குறியீடு எந்த மாநிலத்தில இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 பீகார், ஆப்ஷன் 2 ஒடிசா. பீகார் தான் சார் சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ஸோ மிதிலா மக்கானா வந்து பீகார் மாநிலத்துக்கு தான் வந்து கிடைச்சிருக்குது. புவிசார் குறியீடு பீகார் மாநிலத்திலேருந்து வந்து பெறப்பட்டுச்சு. இது ஒரு வகையான தாமரை விதை வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. பீகார் மற்றும் நேபாளத்து மிதிலா பகுதியில் வந்து விளையுது. மத்திய அரசு இதுக்கு 2022 ஆண்டில் புவிசார் குறியீடும் வழங்கியிருந்தாங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. இம்சை அரசன் 23 புலிகேசி திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க போகிறோம். கிருஷ்ணராஜ் ஸ்வர்ணலதா பாடியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ட்ராக் பதக்கம் எந்த துறையில் வழங்கப்படும் மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்றாகும்? ட்ராக் அப்படிங்கிற பதக்கம் எந்த துறையில் வழங்கப்படுற மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்று? ஆப்ஷன் 1 வானியல், ஆப்ஷன் 2 இயற்பியல். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.
2: ஏன் பஞ்சவர்ண கிளியே

நிலைப்பந்தலை 102.6 நேர்கள் கேட்டு வச்சுட்டுருக்கிறீங்க. மனமிருபதே நிகழ்ச்சி, மனமிருபதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேயர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுக்கு காலை வணக்கம் சொல்லிக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க சார்? எந்த துறையில வழங்கப்படுற மிக உயர்ந்த விருதுகள்ல ஒண்ணு அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 வானியல், ஆப்ஷன் 2 இயற்பியல். வானியல் இல்லையே சார், இயற்பியல் தான் வந்து சரியான பதில். நன்றி, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. இந்த ட்ராக் பதக்கம் அப்படின்றது வந்து கோட்பாட்டு இயற்பியல், அதாவது தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ், கணித இயற்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய துறைகளில் வழங்கப்படுற மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்று. சர்வதேச கோட்பாட்டு இயற்பியல் மையம் தான் இந்த விருதை வழங்கிட்டு வர்றாங்க. புகழ்பெற்ற இயற்பியலாளர் பால் ட்ராக் அவரோட நினைவாக இந்த விருது வந்து வழங்கப்பட்டுட்டு வருது. கோட்பாட்டு இயற்பியல் மற்றும் கணித இயற்பியலில் சிறந்த பங்களிப்பை வழங்குற விஞ்ஞானிகளை கௌரவிக்கிறது தான் இந்த விருதோட நோக்கமாக அமைஞ்சிருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. நிலவை முகம் காட்டு திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் குரலில் பாடல் கேட்க போகிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்களுக்கும் கலந்துக்கிட்ட முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியில் உங்கள் கூட நினைஞ்சிருந்தேன் நாங்கள் அன்பிருக்கினிய வசந்தி பாலமுருகன். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 ஆரோடு.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 137வது மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து மனதின் குரல் உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

0: அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும். ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்
1: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
2: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன். பிறகு நான் எம்பிஏ செஞ்சேன். பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
1: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
2: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம்

0: உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா ஏன் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோன்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து மூணாவது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களாக அவங்க ஆனாங்கன்னா, அடுத்த 100 வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலேயும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள், புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா, மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமாக

முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குபோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டுமக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 40

6% பெண்கள்தாம். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக்கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டுப் பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ் ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே 1000கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16000க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10000க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்குளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது

அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்து செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் கால் ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5000-க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரோ அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60-க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று, தேசிய விண்வெளி தினத்தன்று, இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே

மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவொகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கோடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவொகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவொகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்புத் திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் 4 தேதியன்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம்.
இந்த சந்தர்ப்பத்தை

0: நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவென்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி தமிழ் வெளிவானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இனி கேட்கலாம் இன்று இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் குழந்தையாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் குழந்தைகளினுடைய மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவர் நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானாவில் தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது ஃபைசல் அவர்கள். தொடர்ந்து உணவும் மனநலமும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 2:02 உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 3:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுடைய சுவர் ஓவியங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 4:02 பொதுகை தும்பி 5:02 அரும மொழிகள் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க பங்கேற்கும் நிகழ்ச்சி. 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள்.

ஏழு மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசை. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி, பசும்பால் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பொருட்கள் உற்பத்தி தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி ஜெயலலிதா அவர்கள். தொடர்ந்து கத்தரி சாகுபடி அனுபவங்கள் பற்றி நேர்முகத்தில் பங்கேற்பவர் களக்காடு மூங்கிலடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி டி முத்துராஜ் அவர்கள். 8:00 மனதின் குரல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11:00 ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 8:35 துபாயில் நடைபெறும் பெண்கள் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கு இடையேயான போட்டியின் நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டு ரசிக்கலாம். 8:35 இளங்காட்சி, வாராந்திர நடப்பு நிகழ்வுகள். 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30

0: போட்டிகளில் இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கு இடையேயான போட்டியின் நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டு ரசிக்கலாம். 8:35 இளங்காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள், 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரலில் திருத்தக்க தேவரின் நரிவிருத்த பாடல்கள், 10 மணிக்கு சுகுமான ராகங்கள், தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிங்க. கேட்கறதோடு மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு மறக்காமல் எழுதி அனுப்புங்க.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலை பண்பலை 102.6 இனி கேட்கலாம். பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் சிநேகிதியே. ஒவ்வொரு நாளும் சிநேகிதி நிகழ்ச்சியில் நிறைய தலைப்புகளில் உங்களோட கருத்துக்கள், ஆலோசனைகள், அனுபவங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் சிநேகிதி நிகழ்ச்சியில் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை மீண்டும் குழந்தையாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி சிநேகிதி நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக உங்களோட இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்,
1: நான் உங்கள் சில தொழிற்கார்த்திங்க.
0: நிகழ்ச்சியில் பங்குகிற ஆர்வமுள்ள சிநேகிதிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132. ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் சிநேகிதி யாருன்னு
1: கேட்டலாம்.
0: வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம் சிநேகிதியே, இணைப்பில் இருக்கீங்க? யார், எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: வாகைக்குளத்துல இருந்து அனுஷியா.
0: வாகைக்குளம், அனுஷியா?
2: ஆமா.
0: சொல்லுங்க அனுஷியா, உங்களை மீண்டும் குழந்தையாக கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
2: விளையாட்டு தான் சார்.
0: விளையாட்டு? என்ன விளையாட்டு?
2: பிள்ளைல இருந்த கண்ணாமூச்சி விளையாடும். அப்புறம்
0: பிள்ளைங்க கூட. சூப்பர் சூப்பர், நன்றி மா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? இணைப்புக்கு வந்தாங்க, என்னன்னு தெரியல, பரவாயில்ல. ஓகே, அடுத்த ஸ்நேகிதிட்ட பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: பாளையங்கோட்டையிலேருந்து பேசுகிறோம், கோமதி.
1: பாளையங்கோட்டை கோமதி, சொல்லுங்கம்மா.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம்.
3: எனக்கு வந்து மீண்டும் ஒரு ஆசை வந்து, நம்ம அந்த கட்டங்கேசி பாண்டி விளையாடுவோம்ல?
1: ஆமாம். இப்ப அனுஷியா அவங்களதான் சொன்னாங்க. பாண்டி விளையாடுறீங்களா?
3: ரொம்ப ஆசை இருக்கும்.
1: விளையாடி இருக்கீங்களா? விளையாடுறீங்களா?
3: இப்ப வந்து என்னன்னா, அந்த கல்ல போட்டு விளையாடுறது வேணா விளையாண்டுக்கலாம், அந்த பாண்டி எல்லாம் விளையாட முடியாது மேடம், வயசாகி போச்சு. ஆனா ஆசை அப்ப உள்ள நேரத்துல அதுதான் ரொம்ப பிடிக்கும்.
1: இல்ல, அதுதான் மீண்டும் உங்களை குழந்தையா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, அந்த பாண்டி விளையாட்டை பார்க்கும் போது குழந்தையா துள்ளி குதிச்சு விளையாடணும்னு ஆசை வந்துருது. ஆனா முடியல, என்ன பண்ண, என்ன
3: முடியல.
1: சூப்பர் சூப்பர், நன்றிம்மா, நன்றி
0: நன்றி. பெரும்பாலும் நிறைய சிநேகிதிகள் வந்து விளையாட்டு தான் சிநேகிதிகளுக்கு வந்து பொதுவாகவே நிறைய பேர்ட்ட கேட்கும் போதுமே, அந்த குழந்தைங்க விளையாடுறத பார்த்தோன்னே நம்மளும் இந்த மாதிரி விளையாடணுமே, ஸ்கூல்ல பார்க்கும்போது ஸ்கூல்ல விளையாண்டுட்டு இருப்பாங்க, அதேமாதிரி நம்மளும்

வயசில் ஸ்கூலுக்கு போகணுமே அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த சின்ன வயசில் உள்ள அந்த அனுபவங்கள் நம்மளை மறுபடியும் ஒரு குழந்தை பருவத்துக்கு கொண்டு போகும். ஸோ தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6 உடன்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க, நம்ம நிலைப்பண்பலை 102.6. இன்னைக்கு உங்களை மீண்டும் குழந்தையாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறத தான் ஸ்நேகிதிகள் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டலாமா? வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: வணக்கம்,
6: யார் பேசுறீங்க? கோவில்பட்டியில இருந்து பேசுறீங்களா?
4: சொல்லுங்க.
5: எனக்கு வந்து தெருவில் வந்து குழந்தைய வந்து விளையாடும் போது எனக்கு வந்து நான் ஸ்கூல்ல விளையாண்ட நினைவு வரும். நான் கொக்கோலாம் நல்லா விளையாடுவேன், கோக்கோ விளையாட்டெல்லாம்.
6: இப்ப விளையாடுவீங்களா?
5: விளையாடும் போது நம்மளும் இப்படி குழந்தையா இருந்தா அப்படி விளையாடலாம்ல அப்படின்னு எனக்கு ரொம்ப தோணும்.
6: இல்ல தோன்றும்.
5: அப்புறம் பல்லாங்குழி இதெல்லாம் விளையாடுவேன். அப்புறம் என் பேரை வந்து 6 வயசாகுது, ஆச்சு நானும் வரேன், ஆச்சு நானும் விளையாடுறேன். அவங்க கூட சேர்ந்து நானும் விளையாடுவேன் சார்.
6: எது, பல்லாங்குழி விளையாடுவீங்களா?
5: ஆமா, பேரன் கூட சேர்ந்து விளையாடுவேன்.
4: பரவாயில்ல, சூப்பர். ஸோ அந்த மாதிரி விளையாட்டு விளையாடும் போது உங்களை வந்து குழந்தை பருவத்துக்கே மறுபடியும் கொண்டு போகுது அப்படிதானே? சூப்பர், நன்றிமா நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
5: நன்றி சார், நன்றி.
4: வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
7: வணக்கம், பெருமாள் பக்தர்லேருந்து கோமதி நமச்சிவாயம்.
4: சொல்லுங்கம்மா, வணக்கம்.
7: ரெண்டு விஷயங்க. ஒன்று வந்து நான் ஊஞ்சல் எங்க ஊஞ்சலை பார்த்தாலும் ஊஞ்சல் ஆடி போட்டோ எடுத்தே இப்ப ஒரு 40 போட்டோ கிட்ட இருக்கு, ஊஞ்சல் எடுத்த போட்டோ.
6: அது நிச்சயமா எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை உண்டு, ஊஞ்சல பார்த்தோன்னு ஒரு
7: எங்க பார்த்தாலும். ஆமா, அது ஒரு இடமே பார்க்ல சிறுவர் பூங்கா, அந்த வாசல்ல போர்ட பார்த்துட்டு உள்ள போய் ஆட வாட்ச்மேன் வந்து திட்ட, அது ஒரு ஃப்ளோல போச்சு.
6: அந்த சிறுவர் பூங்கான்னு பேர் போட்டிருக்கோமேமா,
7: சிறுவர்களுக்கான ஒரு இது வரும், இணைப்பு வரும். அந்த இணைப்புல வந்து அதாவது இது இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் 7 வித்தியாசங்கள், மேல உள்ள படங்களையும் பக்கத்துல உள்ள படம் மேல உள்ளது கட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்க அது கூட ஜாயின் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். அது வார வாரம் கண்டிப்பா போட்டுருவேன். அது மேல ஒரு ஆர்வம், படிக்கிற மாணவி மாதிரி ஒரு ஃபீல், 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்.
6: நல்ல பழக்கமும் கூட.
7: அது
6: நம்ம மூளையே சுறுசுறுப்பாக்குறது, எப்பவுமே நம்மள இளமையா வச்சுக்க கூடியது, குழந்தை பருவத்துக்கே நம்மள கூட்டிட்டு போக கூடியது, நிறைய சொல்லலாம். நல்ல பழக்கம் தான், விட்டுறாதீங்க. நன்றிமா, நன்றி,
4: நன்றி,
7: வாய்ப்புக்கு நன்றி.
4: ஸோ அருமையாக வந்து நிறைய விஷயங்களை வந்து சொன்னாங்க. இவங்க ஊஞ்சல் சொன்னோன்னு எனக்கும் இப்பவும் எங்கேயா பார்க்கு போனேன்னு வைங்களேன், நானும் ஊஞ்சல் ஆடுவேன்
6: பாருங்க.
4: ஆமாம், ஏய் என்ன நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் என்ன இருக்குது, ஊஞ்சல் தாங்குது இல்லை நம்மளை,
6: அவ்வளோதான்.
4: சின்ன குழந்தைங்க ஆடுற ஊஞ்சல் ஏறினா தப்பு, அது பெரியவங்க ஏற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நம்மளும் சின்ன குழந்தையாகி அப்படி அதில் விளையாண்டு பார்க்கலாம்ல.
6: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
4: ஓகே சூப்பர். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சொக்கத்தங்கம் படத்துலேருந்து.

0: இசையால் இது நிருப்பம் அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 MHz 12:07 நிமிடத்தில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்நேகிதியே.
1: இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் குழந்தையாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க அப்படிங்கிறதா. ஸ்நேகிதிகள் ரொம்ப அட்டகாசமாக அவங்களுடைய அனுபவங்களெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் என்ன சொல்ல போறாங்க கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: விளையாடும் போது வைக்கும் போது ஊஞ்சல் எல்லாமே நமக்கு உண்டு. ஸ்கூல தாண்டி போவே இல்ல.

0: நினைப்பு வரும்ல சார்.
1: கரெக்டாக சொன்னீங்க. எனக்கு வந்திருக்கு நிறைய டைம்.
0: ஆமா ப்ரைஸ் வேண்டி பாக்கல.
2: அதெல்லாம் மறக்க முடியுமா?
0: ஆமா, அப்புறம் நம்மளோடையும் எங்க என்னையோடையும் பெரியவங்க கூடும்போது லீவா போன்னு சொல்லுவாங்க, அந்த சமயம் நமக்கு சின்ன பிள்ளையா இருக்க மாதிரி நினைப்பு வரும்.
2: அவங்களுக்கு நம்ம சின்ன பிள்ளை தானே என்ன?
0: ஆமா,
2: சூப்பர் சூப்பர், எல்லாத்தையும் கோர்வையா சொல்லிட்டீங்க. ஆனா அரும்பு மொழிகள் வச்சிங்க பாருங்க. சொல்லுங்கம்மா.
0: என்ன சத்தம் ஒரு மாதிரி சவுண்ட் நல்லல.
1: ஆமா,
2: என்ன என்ன செய்ய போங்க, வெயில் வெயில் நேரத்துல
1: வெயிலின் தாக்கம்.
2: ஆமா ஆமா
0: ஆமா,
1: சூப்பர், நன்றிம்மா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
0: நன்றி
1: நன்றி. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சிநேதி நிகழ்ச்சியை செல்ல தோழி வழியாக வழங்கும் சாப்பியாக இடத்துக்கும் நடிப்பு திலகம் பூபகம் சார் அவர்களுக்கும் வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு நேர் பார்த்துன்னு வந்தார். நலமா இருக்கு நேர்வரும்?
1: நலமா இருக்கும், நலமா இருக்கும். சொல்லுங்க.
3: உடம்பு சரியில்லையே?
2: உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, குரல் வளம் தான் கொஞ்சம் சரியில்லை.
3: குரல் நல்லா பாத்துக்காங்க, நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்க முடியும்.
1: அதான் கரெக்ட்.
3: வேற கோழிக்கா விளையாடுவோம், கோழிக்கா அந்த பம்பர்லாம் வந்தா நானும் சேர்ந்து விளையாண்டு
1: இப்போ.
3: ஆமா, வேற குச்சி கம்பு விளையாடுறது.
2: இதெல்லாம் சின்ன வயசுல விளையாண்டீங்களா? இப்ப விளையாடிட்டு இருக்கீங்களா?
1: அத சொல்லுங்க.
3: விளையாட்டுங்கிறதுமா
2: உள்ளூர்
3: விளையாட்டு?
1: நிறைய பேர் அந்த மாதிரி தயக்கப்படுவாங்க, ஆனா நீங்க தயக்கப்படாம மீண்டும் குழந்தை பருவத்துக்கு போயிடுறீங்க.
2: அதெல்லாம் வெளிக்கொண்டு வர மாதிரி தலை போடுக்கிறதுல பூபாலன் சார் வந்து கிரேட்.
3: அவருக்கும் உங்களுக்கும் நம்ம மனவளிக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள் மேடம்.
2: நன்றி
1: நன்றி நிகழ்ச்சியில.
3: நன்றி மேடம், நன்றி.
1: ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.
4: மாமா என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
7: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பூமகள் ஊர்வலம் படத்திலேருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியாக 12:36 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களை மீண்டும் குழந்தையாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தான் ஸ்நேகிதிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஸ்நேகிதி யாரு, என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் யார், எங்கேருந்து பேசுறீங்க? நான் பேசுறதுதான் எனக்கு.
1: ஹலோ வணக்கம், இங்கே லைன் கால் பண்ணிட்டு அங்கே பிஸி ஆயிட்டாங்க போல.
0: ஆமாம், வணக்கம் வணக்கமா, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் இல்லையே, என்னன்னு தெரியலையே, ரெண்டு லைனும் எடுத்தாங்க, பேசுறதுக்கு ஏன் தயங்குறாங்கன்னு தெரியலையே.
1: ஏதோ சண்டே ஸ்பெஷல் நம்ம கிட்டே காட்டுறாங்க.
0: ஆ சரி, நீங்கள் சொல்லுங்க கார்த்திகா.
1: குழந்தையாக மாறின தருணம் அவங்க சொன்ன எல்லாமே உண்டு. ஊஞ்சல் ஆடுறதா இருக்கட்டும், பாண்டி விளையாடுறது, ஸ்கிப்பிங் குதிக்கிறது, எல்லா விளையாட்டுமே உண்டு.
0: சரி,
1: ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னும் பச்சை பிள்ளையாகவே இருக்கிற லெவலுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஐஸ்கிரீமில் இருக்கக்கூடிய அந்த கவரில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமை சாப்பிட்றதா இருக்கட்டும், சாக்லேட் சாப்பிடும்போது அந்த சாக்லேட் கவரில் இருக்கக்கூடிய சாக்லேட் ஆகட்டும், அதையெல்லாம் இடம் பொருள் ஏவெல்லாம் பார்க்காம குழந்தைங்களுக்கு கூட கொடுக்காம, இது என்னோட ரேப்பர், இதை நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாக்லேட் சாப்பிடும்போது அந்த தாலினை சாப்பிட்றது, அப்புறம் ஐஸ்கிரீமில் இருக்கக்கூடிய அந்த தாலி உள்ள ஐஸ்கிரீமை சாப்பிட்றது, இன்னி வரைக்கும் விட்டு கொடுக்குறதே இல்லைன்னா பாருங்களேன்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்ல ஒரு நிகழ்வாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்து யார் என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
2: ஹலோ
0: வணக்கம்மா, பேசலாம்.
2: நான் வீராணத்துலேருந்து சங்கீதா பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கள் வீராணம் சங்கீதா.

0: எனக்கும் ஸ்கூல் வழியா போகையில அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரும்.
1: சரி, ஞாபகங்கள் வரும். நீங்க குழந்தையாவே மாறக்கூடிய ஒரு விஷயம் என்ன?
0: குழந்தையா மாறக்கூடியது, சின்ன பிள்ளைல விளையாடுறது, அதெல்லாம் திருப்பி விளையாடணும் ஒரு ஆசை.
1: விளையாடணும் போல ஆசை. நாங்க கேக்குறது நீங்க எந்தமே விளையாண்டுக்கீங்களா, விளையாண்டுருக்கீங்களான்னு
2: கேக்குறோம். இப்போ இப்படி விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு
1: கேக்குறோம். இப்போ கார்த்திகா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த சாக்லேட்ல உள்ள மிச்ச சாக்லேட், சாக்லேட் கவர்ல உள்ள மிச்ச சாக்லேட் இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத, அந்த மாதிரி நீங்களும் இப்போ குழந்தை பருவத்தில் அப்படியே சில விஷயங்களை செஞ்சுருப்பீங்களே, விளையாட்டா ஏதோ ஒரு விஷயம்.
0: அதெல்லாம் செஞ்சிருக்கோம் சார், சில பையன் குழந்தைகள்லாம் விளையாடல, நாங்களும் ஒன்றா விளையாடிருக்கோம்.
1: இப்போ விளையாடுறீங்க, என்ன விளையாடலாண்டீங்க சொல்லுங்க.
0: பிள்ளைகளுக்கு சாப்பாடு பண்ணையில நாங்கள் சாப்பாடு காய்கறி இதெல்லாம் நானும் கொடுத்து ஒன்றா நறுக்கி பிறக்கி
2: பாருங்க,
1: சமையல் செஞ்சு சாப்பிடுறீங்க.
0: அந்த ஜாமன்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன்.
2: அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அந்த சொப்பு சாமான்ல கூட்டாஞ்சோறு தான் செய்வாங்க.
0: விளையாட்டுலாம் நைட்டு போல நானும் அம்மாவளும் ஒன்று விளையாடுவோம்.
2: அதுதான். நன்றிம்மா சங்கீதா. நன்றி
1: நன்றி
0: நன்றி.
1: சமையல் செய்யணும் அப்படிங்கும்போது எனக்கும் ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல விளையாண்டது இந்த சிரட்டை இருக்கு இல்லையா, ரெண்டு சிரட்டையில வந்து இந்த தராசு மாதிரி கயிறு வச்சு கட்டி அதுல ஒரு சின்ன குச்சை வச்சுக்கிட்டு அப்படி பிடிச்சுக்கிடுவோம். பிடிச்சுக்கிட்டா உனக்கு எவ்வளோ வேணும், 50 ரூபாய்க்கு, உனக்கு 10 ரூபாய்க்கு, இந்தா 10 ரூபாய்க்கு கீரை, இந்த மாதிரி பருப்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று வச்சுருப்போம். அந்த கருவேல மரத்தில் உள்ளது, நம்ம முருங்கை மரத்தில் உள்ள பூ இலை இதெல்லாம் அஞ்சு வச்சுக்கிட்டு உனக்கு இந்தா 10 ரூபாய்க்கு, உனக்கு 5 ரூபாய்க்குன்னு சொல்லி அந்த தராசில் இடம் போட்டு கொடுக்கறது, சிரட்டையில் நிறைய பொருளெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு நம்மகிட்ட கிடைக்கக்கூடிய பூ இதெல்லாம் இலை இலையெல்லாம் அஞ்சு வச்சு இந்த மாதிரி விளையாடுறது குழந்தையில.
2: இப்போ
1: நம்ம ஒன்றும் விளையாடலை அந்த மாதிரி விளையாட்டு. அது என்ன விளையாட்டுங்கிறது எனக்கும் தெரியல, நான் சொல்கிறேன் அடுத்து யார்கிட்ட பேசலாம். வணக்கம். இணைப்பில் ஏதோ இணைப்பு பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த ஒரு ஸ்நேகிதி வந்துட்டாங்க, பேசலாமா? வணக்கம். வணக்கம்.
2: நாங்களே அதிர பேசுறோம், நீங்க பேச்சே அதிர வைக்கிறீங்களே.
1: வானொலி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிடலாமா? அப்படியே வானொலி விட்டு கொஞ்சம் அப்படியே தள்ளி வந்துருங்க.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மாரியம்மாள் பேசுறேன்.
1: முக்குடல் மாரியம்மாள், சொல்லுங்க.
3: நான் சின்ன பிள்ளைல பாண்டி விளையாட்டு விளையாண்டுருக்கேன். இப்போ பிள்ளைல விளையாடும் போது ஆசையா தான் இருக்கு.
2: ஆசையா இருக்குதா? நீங்களும் கூட சேர்ந்து விளையாடுறீங்களா இல்லையா தான் கேக்குறோம்.
3: சேத்திமார் கூட தாயம் விளையாடுவோம்.
2: அதெல்லாம் உட்காந்துட்டே விளையாடுறதுல, பாண்டி மாதிரி விளையாடுவீங்களா?
3: ஆமா, சின்ன பிள்ளைல உள்ள யாவும் வருது
2: வருது.
3: ஆமா,
1: அவ்வளவுதானா?
3: அடுத்ததா
1: தூள் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுடே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்புகளை 102.6 உடன்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.
2: ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6. உங்களை மீண்டும் குழந்தையாக கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஸ்நேகிதிகள் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. எனக்கும் ஒன்று ஞாபகம் வருது கார்த்திகா,
3: சொல்லுங்க.
2: அதாவது சின்ன பிள்ளைங்க கூட அதிகமாக நான் வந்து விளையாடுவேன். முக்கியமாக என்னென்னா அந்த தத்தைக்க பொத்தைக்க
3: விளையாடுவாங்க.
2: அதை வந்து பிள்ளைங்களெல்லாம் வட்டமாக உட்கார வச்சு நானும் அவங்க கூட சேர்ந்து தத்தைக்க பொத்தைக்க தான் விளைச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விளையாடுறது. அதுக்கப்புறம் இந்த யானை விளையாட்டு, யானை மாதிரி நம்ம உட்காந்துக்கிட்டு அது மேல நம்ம பிள்ளைங்க ஏறுறது, அப்படி யானை வச்சு விளையாடுறது, அப்புறம் தொட்டு பிடிச்சி
3: வீட்டுக்குள்ளேயே
2: அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகளை வந்து அந்த குழந்தைங்க கூட விளையாடும் போது அது வந்து நமக்கும் அந்த பழைய நினைவுகள்லாம் வரும். சார், நம்மளும் இந்த மாதிரி விளாண்டுமே, இப்பவும் விளையாண்டுட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். ஸோ இது ஒரு குழந்தை பருவத்தில் நம்ம கொண்டு போகிற மாதிரி
3: மேக்ஸிமம் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் அதுதான், இந்த விளையாட்டு.

0: அப்படிங்கிறது தான் நம்மளை மீண்டும் குழந்தையாக்கின ஒரு விஷயம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த ஸ்நேகிதி வரவில்லையே.
0: மதியானம் சமையல் பண்ண வேண்டாமா? அதான் சமைச்சிட்டு இருப்பாங்களா?
1: சண்டே ஸ்பெஷல் வேறையா?
0: ஆமா, சமைச்சிட்டே நம்ம நிகழ்ச்சியும் கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது பண்ணது எல்லாமே இப்பவும் நம்ம தொடர்ந்து பண்ணுவோம், ஆனா அது மேல கவனம் எல்லாமே பண்ணிட்டு இருப்போம்.
1: கண்டிப்பா. அடுத்த ஸ்நேகிதி வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: கனெக்ட் ஆயிடுச்சா?
0: கனெக்ட் ஆயிடுச்சு.
1: கனெக்ட் ஆயிடுச்சுப்பா.
2: என்ன நடக்கல? ஹாய், நல்லா இருக்கீங்களா?
0: யார் பேசுறீங்க?
2: நான் அனுஜா பேசுறேன்.
0: அனுஜா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருநெல்வேலி.
0: திருநெல்வேலி தானா? அனுஜா என்ன பண்றீங்க?
2: ஏய், எனக்கு எங்க பாப்பா வச்சுக்க டாய்ஸ் எல்லாம் எடுத்து நான் வச்சு ஆடுவேன், அவ தர மாட்டா. எங்க அப்பா எனக்கு தான் வாங்கி கொடுத்தாரு.
0: விட கூடாது. அது எப்படியா?
2: அது மட்டும் எனக்கு பலூன்
0: எனக்கு
2: தொடர்ந்து
0: பேசுங்க
2: நிகழ்ச்சிகள்ல.
1: நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறாங்களா? ஆனால் நிகழ்ச்சியில் பேசுறது தான் முதல் முறை, கரெக்டா?
2: ஆமாம் ஆமாம்.
0: தொடர்ந்து நீங்கள் கலந்துக்கோங்க நிகழ்ச்சிகள் எல்லாம். நம்பர் தான் வந்துருச்சே கையில்.
2: ஓகே ஓகே
1: ஓகே.
0: நன்றிம்மா, நன்றி.
2: ஹாப்பி சண்டே. ஓகே.
1: டேங்கப்பா, ஹாப்பி சண்டே. ஸோ முதல் முறை அந்த பேசக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, இதுவும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். அதாவது குழந்தை பருவத்தில் நம்ம எவ்வளவோ விளையாண்டுருப்போம், ஆனால் மறுபடியும் நம்ம குழந்தை பருவத்தில் ஒரு விளையாட்டை விளையாடும் போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மகிழ்ச்சி தான் இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்குது.
0: அவங்க சொன்ன மாதிரி அந்த பலூனாக இருக்கட்டும், இல்லை மற்ற பொருட்களாக இருக்கட்டும், இன்னொன்று அந்த பபிள்ஸ், அதெல்லாம் இன்னுமே எங்கேயாவது போனாங்க அப்படின்னா அந்த பபிள்ஸை வாங்குறது, நம்மளுமே அப்படியே பபிள்ஸ் விடுறது, யாராவது விட்டாங்க அப்படின்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் போய் நம்ம டச் பண்ணி அதை உடைக்கிறது இன்னும் இருக்குது நமக்கு.
1: சூப்பர். நம்ம நிகழ்ச்சியெலாம் அடுத்ததா இந்தியன் படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: ஸ்நேகிதி நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் குழந்தையாக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய ஸ்நேகிதிகள் விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா.

0: அது போக பலூனு, பாண்டி விளையாட்டு, சாக்லேட், நான் சொன்னது ஐஸ்கிரீம், பபிள்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் நம்மள அப்படியே குழந்தைங்களாக்கக்கூடியதாக இருக்குது.
1: இந்த மாதிரி குழந்தை பருவத்துக்கு போகும்போது நம்மளுக்கும் மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம், நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்போம். ஸோ அதனால் இந்த பருவத்துக்கு நீங்கள் போகிறது தப்பே கிடையாது. அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன வயசில் நீங்கள் என்னெல்லாம் விளையாட்டுலாம் விளையாண்டிங்களோ அதெல்லாம் விளையாடுங்க, ரொம்ப ஜாலியாக இருங்க, மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து சிநேகிதிகளுக்கும் நிலைப்பண்பலை 102.6 இன் சார்பாக நடிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம்.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பல்ஸ் வை நிகழ்ச்சிகளோடு உங்களை எல்லாம் இசை மலையில் அணைத்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இனி கேட்கலாம்.
2: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.
4: ஒரு குழந்தையோட வளர்ச்சியில் தூக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு பாகம்ங்க. சாப்பிட்றது, தூங்கிறது, குழந்தை விளையாடுறது, இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வளர்ச்சியில். அந்த குழந்தைங்க எவ்வளோக்கு எவ்வளவு விளையாடி முயற்சிகள் செய்கிறாங்களோ அவ்வளோக்கு அளவு நல்லா தூக்கம் வரும். எவ்வளோ சீக்கிரமாக தூங்குறாங்களோ, எவ்வளோ சீக்கிரமாக எழுந்துக்கிறாங்களோ ரொம்ப நல்லது. நம்ம எல்லாருமே சூரியனோட சேர்ந்து தாங்க வாழறோம். நம்மளோட உள்ளே இருக்கிற கடிகாரம் சூரியனோட சேர்ந்து தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ சூரியன் வரும்போது நம்ம எழுந்துக்கணும், சன்செட் ஆகும்போது நம்மளும் தூங்கணும். இது குழந்தைக்கு நம்ம ஒரு பழக்கமாக கொண்டு வரணும். பருவத்தில் சில பிள்ளைகளுக்கு இயற்கையாகவே தூக்கம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தூக்கம் கம்மியாக இருக்கும்போது அவங்க இன்னும் மொபைல் யூஸ்லாம் பண்ணும்போது கம்மியாயிடும். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம நிறையா விளையாட வைக்கும்போது டயர்டாகி தூங்கிடுவாங்க. பருவத்தில் நிறையா விளையாடணுங்க. நான் பார்க்குற நிறைய பிள்ளைகள் படிக்கிறாங்க, அவங்க வந்து அகாடமிக் ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா உட்காந்துட்டு படிச்சுட்டே இருக்காங்க. படிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா தூக்கம் ரொம்ப முக்கியங்க. ஒரு சில நாள் குழந்தைங்களுக்கு தூக்கம் வராமல் போகலாம், அது நம்ம யூஸ்வலி பெருசாக எடுத்துக்க மாட்டோம். பட் தொடர்ந்து தூங்கவே மாட்டேங்கிறாங்க, காலையில் கோவமாக

0: இருக்காங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க கிளாஸ். அப்போல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் பார்ப்போம். பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உதவி கேட்க சங்கடப்படக்கூடாதுங்க. மனநிலை நம்ம மூளையோட வேலை. ஒரு குழந்தையோட மூளை சரியாக வேலை செய்யலைன்னா எதுவுமே சரியாக வேலை செய்யாதுங்க. ஒழுங்காக சாப்பிடாது, ஒழுங்காக தூங்காது. நீங்கள் எப்படி ஒரு ஃபீவர், ஒரு ஜலதோஷத்துக்கு போகிறீங்களோ அதே மாதிரி இதுக்கு வரதில் இது ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம்னு தெரியணும். இது வரதுனால மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்கிற அந்த மனப்பான்மையை நம்ம தூக்கி போடணும். ஏன்னா இது குழந்தையோட ஆரோக்கியம். ஒரு யோசனை அவ்வளோ பவர்ஃபுல். ஒரு குழந்தைய என்ன வேணாலும் பண்ண வைக்கும். திறமை இருக்கிற குழந்தைய நான் ரொம்ப பலசாலியும் சொல்ல வைக்கும். எனக்கு ஒன்றுமே பண்ண முடியலைன்னு சோகமாகவும் வைக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க இந்த மனசு, அதாவது நம்ம யோசனைகள். ஸோ நம்ம மூளையோட தான் பேசுகிறோம். அதாவது மனநிலைன்னு சொல்லும்போது அது மூளையோட வேலை. அதாவது ஒரு குழந்தையோட ஒரு ஆரோக்கியம் இப்படி நம்ம பார்க்கணுங்க முதல்ல. அப்போ சின்ன பிரச்சனை, நம்ம முதல்ல ஒரு குழந்தை யோசிக்கிற விதத்தில் பிரச்சனை இருக்கா, இல்லை குழந்தைக்கு படிப்பில் பிரச்சனை இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஓரளவுக்கு நீங்கள் கண்காணிங்க, நல்லா கவனித்து உதவி செய்ய பாருங்கள். நீங்கள் செய்கிற உதவி அந்த குழந்தையோட அந்த சிச்சுவேஷனை மாற்றலை, அதோட பிரச்சனையிலேருந்து அதை மீண்டு கொண்டு வர முடியலன்னா கட்டாயமாக எங்கள் கிட்டே கூட்டுவாங்க. நீங்கள் சைல்ட் சைக்காலஜிஸ்ட் பார்க்கலாம், சைல்ட் சைக்கியாட்ரிஸ்ட் பார்க்கலாம். பட் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் கொடுக்குற சில விஷயங்கள் அந்த குழந்தைக்கு உதவி செய்யலைன்னா உங்களுக்கு உதவி வேணும்னு பெற்றோர்களுக்கு தெரியணுங்க. பேரண்ட்ஸ் உங்கள் பெஸ்ட் கொடுங்க. ஸோ ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.
2: கேட்டுருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 நலம் தானா.
3: தானத்தில் சிறந்தது கண் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுமக்களிடம் கண் தானம் குறித்த விழிப்புணர்வு குறைவாகத்தான் இருக்குது. கண் தானத்தை குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தேசிய கண் தான இருவார விழா அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் கண் தானம் குறித்து தகவல்களை தருவதற்காக நிலையத்துக்கு வந்திருக்கிறவங்க கண் மருத்துவர் எஸ் முகமது ஃபைசல் அவர்கள். தேசிய கண் தான இருவார விழா கொண்டாடப்படுவதன் நோக்கம் என்ன சார்?
4: நேஷ்னல் ஐ டொனேஷன் ஃபோர்ட்நைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதோடைய நோக்கமே என்னென்னா மக்கள்கிட்ட வந்து கண் தானத்துக்குன்னு உண்டான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இது கொண்டு வந்தது. இது நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதாவது சுகாதாரத்துறை அந்த அமைப்பு தான் வந்து 1985 இது ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த 1985 இருந்து எல்லா வருஷங்களும் இந்த August 25th September 8th வரை 2 வாரங்களாக வந்து இதை அனுசரிக்கிறோம். இதோடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம மக்கள்கிட்ட நிறைய பேர்த்திட்ட இந்த கண் தானம் பண்ணணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இல்லை. ஒரு சில பேர்த்துல இருக்குது இது பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் அவங்களுடைய கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்னாலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை நடைமுறைக்கு கொண்டு வராமையே இன்னும் இருக்கிறாங்க. இந்த அவேர்னஸ் ஃபோர்ட்நைட்டுங்கிறது எல்லா வருஷங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
3: கண் தானம் செய்ய வயது வரம்பு ஏதாவது உள்ளதா? கண் தானம் செய்வதற்கு முறையாக எங்கு பதிவு செய்யணும் சார்?
4: எந்த வயதினர்களும் கண் தானம் செய்யலாம். ஒரு வயசுக்கு மேலேருந்து யார் வேண்டாலுமே கண் தானம் செய்யலாம். ஆண் பெண் இரு பாலாருமே வந்து ஈக்குவலாகவே இந்த இதுகளில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். எல்லா பெரிய கண் ஹாஸ்பிட்டலில் பதிவு பண்ணுறதுக்குன்னு உண்டான வசதிகள்லாம் இருக்குது. அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பதிவு பண்ண முடியலையோ ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஐ டொனேஷன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இதே தமிழ்நாடோடைய கவர்மெண்ட்டோடைய வெப்சைட்டான ஒரு ஆர்கன் ஷேரிங் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் கூட நம்ம போய்

0: பதிவு பண்ணிக்கிறலாம். ஆனால் இதுகள்லாம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டுக்கு பதிவு பண்ணிவிட்டு அந்த அட்டையை பாக்கெட்டில் வச்சுக்கிடுவோம், பட் நம்ம தவறுனதுக்கப்புறம், நம்ம இறந்ததுக்கப்புறம் இது வந்து ஐ பேங்க், கண் வங்கியில் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய பெற்றோரோ, நம்மளுடைய பிள்ளைகளோ, நம்மளுடைய சிப்ளிங்ஸ், நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்களோ இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் அவங்கனால அந்த நேரத்தில் கூப்பிட்டு கண்ணை எடுக்கிறதுக்காக அவங்களால இது பண்ண முடியும்.
1: சமயங்களில் கண் தானம் செய்பவர் விடுமுறை நாட்களில் தவறிவிட்டால் அன்றும் கண் தானம் வந்து செய்கிறதுக்கு மருத்துவர்களோ இல்லை பணியாளர்களோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: எல்லா கண் வங்கியிலையும் இதுக்குன்னு ஒரு டீமே அசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நாள்லாம் லீவு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அவங்க இல்லைன்றாலும் அவங்களுடைய அடுத்த பர்சன் வந்து இன்சார்ஜாக எடுத்துக்கிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் நிறைய பேர் என்ன தப்பாக நினச்சிக்கிடுவாங்கன்னா, ஒரு

0: டைமில் கால் பண்ணாலும் எல்லா கண் வங்கியிலையும் இதுக்கேண்டு உண்டான கன்சர்ன் பர்சன் இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க.
1: இந்தியாவிலையும் சரி தமிழகமும் சரி கல்வியறிவில் எவ்வளோ முன்னேறி இருக்குது, இருந்தாலும் கூட கண் தானம் செய்பவர்களோட எண்ணிக்கை வந்து குறைவாகத்தான் இருக்குது. இது எந்த இடத்துல நாம் வந்து சறுக்கிறோம் அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ விழிப்புணர்வு கூடி இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கருவிழினால் பார்வை இழந்தோர் எண்ணிக்கை இதை விட அது டபுள் ட்ரிபிள் மடங்காக போய்கிட்டு இருக்கு. அந்த எண்ணிக்கை கூடுறதுனால நம்ம விழிப்புணர்வு பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து அந்த கேப்பை பூர்த்தி செய்ய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இதுகள்லாம் முக்கியமாக ஒரு யங்ஸ்டர்ஸ்ட்டு போய் சேரணும். அவங்க தான் முன்னாடி உள்ள ஜென்ரேஷனையும் பார்ப்பாங்க, அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனும் அவங்க வீட்டில் இருப்பாங்க. ஸோ இவங்க எடுத்து சொல்லணும். இதுதான் அடுத்து நம்ம கார்னியா ரிக்குயர்மெண்ட்டுக்குன்னு உண்டான கேப்பை பூர்த்தி செய்ய போகுது.
1: அறுவை சிகிச்சையின் மூலமாக கண்களை வந்து அகற்றிடுறோம், அதே சமயத்தில் நாம் வந்து எப்படி அதை பாதுகாக்கிறோம், அதை எப்படி வந்து நாம் முறையாக உபயோகிக்கிறோம் அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: பொதுவாக ஒருத்தர் இறந்தவங்க வீட்டில் நாங்கள் கண்களை எடுத்துட்டோம்டா, அதோடு சேர்த்து 5 லிருந்து 10 ml ஆஃப் அவங்களுடைய ரத்தத்தை நாங்கள் எடுப்போம். ஏண்டா நாங்கள் இதை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு வைக்கும்போது எதுவும் நமக்கு தெரியாமல் கம்யூனிகபிள் டிசீசஸ் எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே பரவாமல் இருக்கணும், அதுக்காக நாங்கள் அந்த பிளட்டும் எடுப்போம். ஸோ இதை நாங்கள் கண் வங்கிக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த பிளட் ஃபுல்லாகவே இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கா சீரோலஜிக்கல் டெஸ்ட்லாம் நாங்கள் பண்ணி பார்ப்போம். எடுத்த கண்களை ஸ்லிட் லேம்பில் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம், இந்த கண் யூஸ் பண்ண முடியுமா, யூஸ் பண்ணுற அளவுக்கு அதோடைய தன்மை இருக்குதான்னு பார்ப்போம். ரெண்டாவது ஸ்பெக்குலார் மைக்ரோஸ்கோப்பி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது, எண்டோத்திலியல் செல் கவுண்ட்டை பார்க்குறது, கருவிழியோடைய உள்பாகம் எவ்வளவு திறனாக இருக்குதுன்னு பார்க்குறது, அது எவ்வளவு தூரம் இருக்குது, அந்த நம்பர்ஸ் என்ன இருக்குது அது நாங்கள் பார்ப்போம். இதெல்லாம் நல்லா இருந்தால்தான் தேவைப்படுற பேஷண்ட்டுக்கு எங்களால் அந்த கண்களை மாற்றி வைக்க முடியும், அதாவது கார்னியாவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஒருவேளை நாங்கள் எடுத்திருக்கிற கண் நாங்கள் எக்ஸாமின் பண்ணும்போது அது யூஸ் பண்ணாத அளவுக்கு இருக்குது, இல்லை நல்லா டேமேஜ் ஆகிருக்குது, இதுக்கு முன்னாடி பல சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, இல்லை ஏதோ அடிபட்டு அந்த கருவிழியெல்லாம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்ததுண்டா, நாங்கள் அதை கண்டிப்பாக ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் அதை பொருத்த மாட்டோம். இந்த மாதிரி கண்களை ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், இல்லை ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் புதுசாக கற்றுக்கிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுகளையெல்லாம் வந்து சர்ஜரிக்காக ட்ரெயின் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம்.
1: ஒருவரிடமிருந்து பெற்ற கண்களினுடைய பாகங்கள் எத்தனை பேருக்கு தானம் செய்ய பயனுள்ளதாக இருக்குங்க சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: பொதுவாக நம்ம கண்கள் மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது கண்ணில் எல்லா பாகத்தையும் மாற்ற மாட்டோம், பொதுவாக அந்த கருவிழியை மட்டும்தான் மாற்ற போகிறோம். கருவிழி அப்படிங்கிறது நம்ம ஒரு காரோடைய லேம்ப்பு கண்ணாடி, இது பார்த்திங்கன்னா லைட் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் கருவிழி இருக்கும், அதைத்தான் பொதுவாக நாங்கள் மாற்ற போகிறோம். ஸோ சர்ஜரி அப்படிங்கிறது கருவிழியில் உள்பாகமும் இருக்குது வெளிபாகமும் இருக்குது. ஒரு பேஷண்ட்டோடைய கண் எடுத்தால் 4 பேருக்கு நம்ம பார்வை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லவுட் ஒன்னை ஒருத்தவங்களுக்கு நம்ம தானம் பண்ணோம்னா ஒரு ஐ பேங்க்குக்கு தானம் பண்ணும்போது அந்த ஒரு பேஷண்ட்டோடைய 2 கண்களை வச்சு அவங்க 4 பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க, 4 பேர் அந்த பியூட்டிஃபுல்லான வேர்ல்டை வந்து பார்க்குறதுக்குன்ற பாசிபிலிட்டி இருக்குது.
1: தானத்தில் சிறந்தது கண் தானம் அப்படிம்பாங்க. இறந்த பிறகு புதைக்கவோ எரிக்கவோ செய்கிற உடலை நமது உறுப்புகளை தானம் செய்வதன் மூலம் பல குடும்பங்களில் நாம் வந்து ஒளியேற்ற முடியும். அந்த வகையில் கண் தானத்தோட முக்கியத்துவம் என்ன, கண் தானம் எப்படி செய்வது, அதை பதிவு செய்வது எப்படி அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க கண் மருத்துவர் எஸ் முகமது ஃபைசல் அவர்கள்.

எந்த அளவுக்கு ஒன்றோட ஒன்று தொடர்போடு இருக்குது, அதுக்கு நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை சின்ன சின்ன தகவல்களோட இனிமையான பாடல்களோடையும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய தொடக்கமான பாடல் தர்மம் தலை காக்கும் படத்திலிருந்து.

நலம் தரும் நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு நம்மளை எல்லோரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்புடைய விஷயம் தாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் நம்மளுடைய மனநலமும்

இனிமையான பாடல்களோட நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. உணவும் மனநலமும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம வந்து பேச போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. பொதுவாகவே நம்ம உணவு சாப்பிடணும் அப்படின்னாலே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கும் நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உடம்பில் வந்து வளர்ச்சி தெம்பு இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய கோபம் சந்தோஷம் இது எல்லாத்தையுமே தீர்மானிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்களேன், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்மளை மனதளவில் நல்ல சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுருக்குது. கோபப்படுறதுக்கு காரணம் கூட நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அந்த பாதிப்பு இருக்கிறதாலையும் நமக்கு கோபம் வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. என்ன மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏன் ஏற்படுது, எந்த உணவுகளில் சாப்பிடும்போது நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் அன்புக்கு ஒரு அன்னை படத்திலிருந்து.

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. உணவும் மனநலமும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறோம். நமக்கு கோபம் வந்தால் வயிறு எரியற மாதிரி இருக்கும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும். பயம் வந்தால் வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு பிசைகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மூளையும் குடலும் நேரடியாக பேசக்கூடிய ஒரு இரண்டு நண்பர்கள்ங்க. முக்கியமாக அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ நம்ம வயிற்றுக்கு கொடுக்கக்கூடிய உணவு சரியில்லைன்னு வைங்களேன், நம்மளுடைய மூளையில் சந்தோஷம் அப்படிங்கிற வந்து அந்த விஷயம் வந்து இருக்காது. இந்த மாதிரி கோபப்படுறது அல்லது மற்றபடி என்ன சொல்கிறது சந்தோஷமாக இருக்கிறதும் எல்லாத்தையுமே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்களாம் பாருங்களேன். ஸோ அப்போ தான் தெரியுது இப்போ நம்ம ஏன்டா நமக்கு இந்த மாதிரி வயிறு பிரச்சனை வருது, இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்க மாதிரி தெரியுது, நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கண்ணே பாப்பா படத்திலிருந்து.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: ஒரு மணி 27 நிமிடம் ஆயாச்சு. நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா? உணவும் மனநலமும் ரெண்டுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். மனசை பாதிக்கக்கூடிய உணவுகள்லாம் சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு நம்ம வந்து ஒரு இனிப்பு சாப்பிட்றோம்னு வைங்களேன், உடனே நமக்கு ரொம்ப சுறுசுறுப்பு கிடைக்கும். ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரையோட அளவு குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்பு வந்து சோர்ந்து போகும். சில நேரத்தில் எரிச்சல் கூட அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லை, இந்த மைதா, பாக்கெட் உணவுகள், அதிகமான எண்ணெய், சோடா பானங்கள், இதெல்லாம் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்களை வந்து என்ன செஞ்சிருமா, அழிச்சிருமா. ஸோ நல்ல பாக்டீரியா அழிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்மளுடைய உடலில் மன அழுத்தம், பதற்றம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள்லாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான உணவுகளை நாம் வந்து தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டுன்னு வைங்களேன், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்தாப்பில் மனநலமும் நமக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த கோபம், பதற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முயற்சி பண்ணி பார்க்கலாமா? நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் நீதிக்கு பின் பாசம்.

நலந்தனும் நலந்தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6. உணவுக்கும் மனநலத்துக்கும் என்ன சம்பந்தமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரிங்க நம்ம இந்த டீ காஃபி குடிக்கிறது வந்து தப்பு கிடையாது. நிறைய பேர் அளவுக்கு மீறி வந்து அதை குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குடிக்கும்போது என்னாகும்னா நம்மளுடைய தூக்கம் கெட்டுப்போகும், தேவையில்லாத பதற்றம் வந்து உருவாகும். சரிங்க, அப்போ என்னத்தான் பண்ணுறது நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. உணவும் மனநலமும் அப்படிங்கிற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கிறோம். சரிங்க, என்ன சாப்பிட்டா நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைலாம் ஏற்படுது? அதாவது எண்ணெய் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும், பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாலும், நம்ம உணவில் சாப்பிடும் பொழுது மனதளவில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கிடணும் நம்ம சந்தோஷமாக இருக்க அப்படின்னு பார்க்கணும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான உணவுகளே வந்து நம்மளுடைய மனதுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நார் சத்து நிறைந்த தானியங்கள், கம்பு, திணை, சாமை, கேழ்வரகு, கைக்குத்தல் அரிசி, இது எல்லாமே ரொம்ப நல்லதுங்க. அதாவது நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா ரத்தத்தில் அந்த சர்க்கரையுடைய அளவை வந்து சீராக வச்சுக்கிடுமா, நம்ம நாள் முழுவதும் நம்மளுடைய மனநிலை வந்து ஒரே சீராக வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ தாண்டா புரியுது நமக்கு ஏன் இந்த மாதிரி சில நேரத்தில் ரொம்ப கோபம் வருது, எரிச்சல் வருது, பதட்டம் வருது அப்படின்னா, அதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யோசிச்சுக்கிட்டே இந்த பாடலையும் கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம்.

1:40 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 நிலம் தானா கேட்டுட்ருக்குறீங்க. இனிமையான பாடல்களோட உணவும் மனநலமும் பற்றி தான் நம்ம தெரிஞ்சிகிட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் முக்கியமாக பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, கத்தரிக்காய், சுண்டக்காய் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய இந்த ஃபாலிக் அமிலம் வந்து மெக்னீசியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதால நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை, கீரைகள், காய்கறிகள் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இதே மாதிரி பாதாம், வால்நட்ஸ், எள், பூசணி விதைகளில் ஒமேகா 3 இந்த மாதிரியான கொழுப்பு அமிலம் வந்து நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாட்டை வந்து நல்லா ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் முக்கியமாக நம்ம ஊர் தயிர், மோர், பழைய சாதம் எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் நீங்களே, அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வந்து நம்மளுடைய குடலில் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டதுக்கு உதவுதான். ஸோ குடல் ஆரோக்கியமாக இருந்தாலே நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 உடன். நம்ம நிலைப்பண்பலை 102.6ல் இன்று பிற்பகல் 2 மணிக்கு உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் கேட்டு ரசி

இதெல்லாம் நம்ம குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் மறக்காமல் டைப் செஞ்சு நீங்கள் வந்து அனுப்பலாம். இல்லை குரல் பதிவு மூலமாகவும் தெளிவாக குரல் பதிவு செஞ்சு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், குறிச்சுக்கிடுங்க. 9443360794. இதுதான் வாட்ஸ்அப் நம்பர், மறுபடியும் சொல்கிறேன், 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடலை தட்டி விடுங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நலம் தானா கேட்டுட்ருக்குறோம், உணவும் மனநலமும் அப்படிங்கிற விஷயத்தில் தான். உடம்பில் தண்ணி சத்து குறைஞ்சிச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு முதல்ல பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மூளை தாங்க. ஸோ தலைவலி, கவனம் இல்லாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த நீர்ச்சத்து குறைபாட்டில் தான் வருது அப்படிங்கிறத நம்ம நிறைய நேரத்தில் மறந்தே போயிருந்தோம். அதனால் தினமும் போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். அதுவும் வெயில் காலங்களில், அதிகமாக வெக்கை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் நல்லா தண்ணி அப்பப்போ நம்ம குடிக்கணுங்க. தண்ணி ஆகாரம் சார்ந்து நிறைய உணவுகளையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது இல்லாமல் நல்ல மகிழ்ச்சியாக நம்மளுடைய வேலையை செய்யலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் படிக்காத மெதை படத்திலிருந்து.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6. நம்மளுடைய மனதுக்கும் உடல், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கும் என்ன மாதிரியான ஒரு நல்ல தொடர்பு இருக்குது, நம்ம எப்படி அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம முக்கியமாக சாப்பிட்றோம் பார்த்தீங்களாங்க, அந்த சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நேரம் வந்து 2 மணியாக போதாலும் நிறைய வீட்டில் சாப்பிட்டுட்டு கூட இருப்பாங்க இல்லையா. எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி மருத்துவர் சொல்கிறாங்க. இப்போதெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை பார்த்துக்கிட்டே அல்லது டிவி பார்த்துக்கிட்டே இல்லைனா வேலை பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி அவசர அவசரமாக சாப்பிட்றோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு தவறான பழக்கம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்போ எப்படி தாங்க சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. ஸோ சாப்பிடும்போது உணவை நல்லா ருசித்து மென்று சாப்பிடணுங்க. அப்படி சாப்பிடும்போது தான் அந்த உணவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்துக்களும் நம்ம உமிழ்நீரோட உடலுக்கு போகும்போது தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி மனநலமும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா, நீங்கள் அவசர அவசரமாக சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், உள்ளே போய் ஜீரணமாகாமல் தேவையில்லாத டென்ஷன் கோபம் நிறைய பிரச்சனைகள் மனதளவுலையும் உடல் அளவுலையும் ஏற்படும். அப்படிங்கிறதுக்காக தான் சாப்பிடும்போது மென்று நல்ல நிதானமாக சாப்பிடுங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. தாயை காத்த தனையன் படத்திலிருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நலம்தானா நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. நம்மளுடைய மனநலமும் நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப முக்கியம். ஸோ உணவுக்கும் மனநலத்துக்கும் ரொம்ப ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. அதில் கடைசியாக நம்ம பார்க்குறது சாப்பிடும்போது ரொம்ப மென்று நிதானமாக சாப்பிடணுங்கிறோம். அதே மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் கோபமான பேச்சுக்கள் இருக்கக்கூடாதுங்க. மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பேசுகிறத வந்து தவிர்க்கணும். ஸோ குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசி சிரித்து சாப்பிடும்போது தான் அந்த உணவுனுடைய சத்துக்கள் நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் முழுமையாக போய் சேரும் அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு என்ன மாதிரி நம்ம உறவினர்களோட மகிழ்ச்சியாக உட்காந்து சாப்பிட்றது, நல்லா மென்று சாப்பிட்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமாக நல்லா பண்ணணும் அப்படின்னாலே நாம் உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ நல்ல உணவு, நல்ல எண்ணம், நலமான வாழ்க்கை தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்குது. இமயம் படத்திலிருந்து கேட்டுடே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

இசையால் இது நிருபம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 2:01. 3 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறீங்க குக்கு நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். என்ன பாடலை இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த பாடல், அந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர் இதெல்லாம் டைப் பண்ணி இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா 9443364794. என்ன மறுபடியும் சொல்கிறேன், 9443364794. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை விரும்பி கேட்டு யார் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடையாம்புலி, பால், தினகரன், ஆகாஷ், நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

இது நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 2:07. குக்கு நிகழ்ச்சியில அடுத்ததா தனக்கு விருப்பமான பாடல் கேட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. யார் எங்கிருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளாங்குழியில இருந்து பழனிக்குமார் அவங்களுக்கு புன்னகை மன்னன் படத்துல இருந்து பாடல் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. கவிதை கேளுங்கள் அப்படிங்கிற பாடலை அவங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஜகம் நடுங்க என் பதங்களோட ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட, ஜகம் நடுங்க என் பதங்களோட.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
5: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: பிரம்மதேசத்துல இருந்து அவங்களுக்கு பொன்னுமணி திரைப்படத்துல இருந்து நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு அப்படிங்கிற அந்த பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. நீங்க விரும்பி கேட்ட பாடல்களுக்காக வந்துட்டே இருக்கு, பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

டி தொட்டியும் பட்டை கிளப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 2:19 ஜாலியாக கேட்டுட்ருக்கீங்க. குக்கு நிகழ்ச்சி வாட்ஸ்அப் மூலமாக மனம் விரும்பிய பால்களை நேர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிறவங்க நீங்களும் வாட்ஸ்அப் மூலமாக பால விரும்பி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மெசேஜ்

பண்ணுங்கள், 9443360749 அப்படிங்கிற எண்ணுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்க போகிறோம், பயணங்கள் முடிவதில்லை. இந்த திரைப்படத்திலிருந்து கல்கத்தாவிலிருந்து சரண்யா நகர் உஷா லோகநாதன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய பயணங்களும் முடியாமல் அப்படியே இனிமையாக தொடர்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் தோகை இளமையில் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

இசையால் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 2:24 ரொம்ப ரொம்ப ஜாலியாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் மூலமா மக்களே நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச பல விரும்பி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில அடுத்த பாடலை நான் ப்ளே பண்ண போறேன் யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டவுனில் இருந்து மிருதுனா மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அவள் வருவாளா திரைப்படத்தில் இருந்து வந்தது பெண்ணா பாடல் வேணுமா, கண்டிப்பாக உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடலை ப்ளே பண்ணுறேன். பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

அட்டகாசமான பல்களை அள்ளி அள்ளி வழங்கும் ஆகாஷ்வாணி தொழில் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 2:30 குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம கேட்க போகிறோம். இந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல்? செம்பருத்தி பூ. இதை மலர விடுவோமா? இது திரைப்படத்தோட பேரு. இந்த படத்திலிருந்து பட்டுப்பூவே மெட்டுப்பாடு அப்படிங்கிற இந்த பாடலை கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க வானரமுட்டி நம்பிராஜ். நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக.

2:36 உங்க வீட்டுல உங்க வாகனத்துல உங்க கடையில உங்க தோட்டத்துல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 குக்கு. வாட்ஸ்அப் மூலமா மனம் விரும்பிய பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்துல? முத்துமணி மாலை அப்படிங்கிற இந்த பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்துல இருந்து விரும்பி கேட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. சிந்து பூந்துரை உச்சி மாகாளி, உங்க விருப்ப பாடல் இதோ.

இசையால் இதே நேரப்போ ஆகாஷ்வாணி தொடர் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.2 MHz-ல குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 2:41. இந்த நேரத்தில் அடுத்த பாடல் இதயம் திரைப்படத்துல இருந்து பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா. இந்த பாடலை தான் ப்ளே பண்ண போறேன். யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி டவுன் மேலரத வீதியிலிருந்து கருப்பசாமி மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ உங்களுக்காக.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

நேரம் 2:48 ஆகாஷ்வாணி திறனில் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் மூலமா மனம் திருப்பிய பல்களை நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில அடுத்ததான் நாம கேட்க போறோம், அம்மன் கோயில் கிழக்காலே. இந்த படத்தை அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை, பட் பாட்டை மட்டும்தான் சொல்லி டைப் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. சின்ன மணி குயிலே அப்படின்னு கீழப்பாவூர் கனகவள்ளி. நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, பல கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

இசையால் இந்த மலர்ப்பும் ஆகாஷ்வாணி தொடர் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலையின் 102.6 MHz குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் 2:53 ஆயாச்சு. குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்தல்மேடு கிருஷ்ணா ஹரிராம் அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பூக்களை பறிக்காதீர்கள் படத்தில் இருந்து பூக்களை தான் பறிக்காதீங்க பாடல் வேணுமா? நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

மக்களே, இதுவரைக்கும் குக்கு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா. இன்னும் சில நொடிகளை நாம் கேட்க இருக்கிறோம் 3 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு. இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சுவர் ஓவியங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. கேட்கலாம் 3 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் மேம்பாடு அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தாவேக அரசு இருட்டடைப்பு செய்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக் கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மதிய வணக்கங்கள். கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலை பண்பலை 102.6. நம்ம தமிழ்நாட்டு கோயில்கள் பத்தி சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வந்து கோபுரங்கள், சிற்பங்கள், திருவிழாக்கள், தேரோட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஆனா ஒரு கோயிலுடைய சுவர்களில் நம்ம வந்து ஒரு புத்தகமாக பார்த்துருக்குமோ அப்படின்னு பார்த்தா பார்த்தது கிடையாது இல்லையா? ஸோ அப்படி புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய அந்த சுவர் ஓவியங்களை பற்றி தான் இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இனிமையான பாடல்களோட நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் மின்சார கனவு படத்திலிருந்து.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பனித்திருநாடு கேட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய சுவர் ஓவியங்கள் பத்தி தான் நம்ம அன்னைக்கு

மட்டும் இல்லைங்க, மன்னர் காலத்தினுடைய அந்த மன்னனினுடைய வரலாறு, ஒரு மக்களினுடைய வாழ்க்கை, அதாவது அதனுடைய ஆடை அலங்காரம், அந்த காலத்து அந்த கலைஞர்களுடைய திறமை. ஏன் சில நேரங்களில் ஒரு புராண கதையே சொல்லாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை பொக்கிஷத்தை வச்சிருப்பது தான் நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நமது திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
2: கேட்டுட்டிருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: மணித்திருநாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. இனிமையான பாடல்களோட நம்ம நிலைப்பண்பலை 102.6. இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய இந்த சுவர் ஓவியங்கள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே நம்ம வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வந்து கோபுரத்தை பார்த்து கும்பிடுவோம், அதுக்கப்புறம் அம்மனை வந்து தரிசனம் பண்ணுவோம், சுற்று பிரகாரங்களை வந்து நல்லா பார்ப்போம், அங்கே உள்ள சிற்பங்களை வந்து ரசிப்போம் இல்லையா. ஆனால் அந்த சுவர்களில் இருக்கக்கூடிய ஓவியங்களை நம்ம எத்தனை பேர் நின்று கவனமாக பார்த்துருப்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கேள்விக்குறியாக தான் இருக்கு இல்லையா. ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கோயிலுடைய கல் சிற்பம் வந்து நமக்கு வந்து ஒரு கதையை சொல்லும் இல்லையா. ஆனால் அந்த கோயிலுடைய சுவர் ஓவியம் வந்து அந்த கதைக்கான உயிரையும் நிறத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயத்தை தான் அந்த சுவரில் இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் நமக்கு கொடுக்குதாங்க. அதனால் அந்த கோயிலுக்கு நீங்கள் அப்படியே போகும்போது கொஞ்சம் நிதானமாக இந்த ஓவியங்களை நம்ம வந்து கவனிச்சோம்னா போதும், அதில் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து வெளியில் வரும். அந்த காலத்தில் உள்ள அந்த கலைஞர்களுடைய திறமை எந்த அளவுக்கு இருந்திருக்குது அப்படிங்கிற அந்த உயிர் துடிப்பான ஒரு விஷயத்தை நாம் வந்து புரிஞ்சுக்கிட முடியும்.

இனிமையான பாடல்களோட நம்ம நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு மதுரை அப்படின்னு சொன்னாலே மீனாட்சி அம்மன் தான் எல்லாத்துக்கும் நினைவு வரும் இல்லையா. அந்த மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது மதுரையினுடைய அடையாளமே மாறிட்டு, அப்படிதானே? ஸோ அதுதான் அடையாளம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லலாம். இந்த கோயிலினுடைய வளர்ச்சியில் பல அரச மரபுகளினுடைய அந்த பங்களிப்பு இருந்தாலும், நாயக்கர் காலத்தில் அந்த மதுரையினுடைய கோயில் கட்டிடக்கலை, சிற்பம், ஓவியம், இந்த மாதிரியான கலைகள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து பெற்றது அப்படின்னே வந்து சொல்லாங்க. அதுவும் கலை வரலாற்று ஆய்வுகளில் முக்கியமாக அதை வந்து சொல்கிறாங்க. அதனால தான் இது ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. இது தமிழர்களினுடைய கலை வரலாற்றை பாதுகாக்கக்கூடிய ஒரு உயிருள்ள ஒரு அருங்காட்சியகம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்கள். ஸோ இனிமேல் நம்ம இந்த மாதிரியான முக்கியமாக சில ஆலயங்களுக்கு போகும்போது அங்கே உள்ள கோயில்களுடைய அந்த சிற்பத்தை மட்டும் பார்க்காம, முக்கியமாக அதனுடைய ஓவியங்களில் என்ன மாதிரியான ஒரு உயிர் துடிப்பான கதைகளை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் அவர்களுடைய அந்த முக்கியத்துவம் என்ன, கலைஞர்களுடைய அந்த மரபுகளில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிட முடியும்.

மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய அந்த சுவர் ஓவியங்கள் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். பொதுவாக ஒரு ஓவியத்தை பார்த்தோம் அப்படின்னாலே அந்த கால அந்த வாழ்க்கை முறையை வந்து அறிய முடியும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஓவியங்களில் மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஓவியத்தில் ஒரு மன்னர் இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய ஆடை எப்படி இருக்குது, தலையில் அவர் என்ன அணிஞ்சிருக்கிறாரு, கழுத்தில் என்ன அணிஞ்சிருக்கிறாங்க, அருகில் நிற்கக்கூடியவங்க எப்படி உடை அணிஞ்சிருக்காங்க, பெண்களினுடைய அந்த ஆபரணங்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய அந்த தலைமுடி அலங்காரம் எப்படி செஞ்சுருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த கால அந்த சமுதாயத்தை பற்றி நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக சொல்லித்தரும் அந்த ஓவியம். அதாவது ஓவியம் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி ஒரு படம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு வரலாற்று ஆவணமும் கூட.

இனிமையான பாடல்களோடு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய அந்த சுவர் ஓவியங்கள் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். மதுரை மீனாட்சி அம்மனுடைய அந்த திருக்கல்யாணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மதுரையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக அடையாளங்களில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அந்த காட்சியை ஓவியமாக பார்க்கும்போது மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், திருமண நிகழ்வு, தேவர்கள், அரச மரபினர், பெண்கள், இந்த மாதிரி பல்வேறு உருவங்கள் அந்த ஒரே காட்சியினுக்குள்ளே வந்து வரும். அப்படி வரும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உருவமும் வெறும் அலங்காரத்துக்கு வந்து வரையப்படலைங்க. அந்த காட்சியினுடைய கதையை நமக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு ஒவ்வொரு உருவமும் வந்து ஒவ்வொரு பங்காச்சுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் கோயிலினுடைய அந்த ஓவியங்களை நீங்கள் வந்து பார்க்கும்போது இங்கே யார் இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் கேட்காம ஏன் இவங்க இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது தான் அந்த ஓவியம் வந்து நம்மக்கிட்ட பேசத் தொடங்கும்.

இன்று மாலை 4 மணிக்கு நம்ம நிலை பண்பலை 102.6 பொதிகை தும்பில நீங்க ஜாலியா விளையாடலாம். மணித்திருநாடை கேட்டுட்டு இருக்கிறீங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய அந்த சுவர் ஓவியங்கள் பத்தி தான் நம்ம வந்து தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம செல்போன்ல வந்து ஒரு புகைப்படத்தை வந்து எடுக்கிறோங்க. அதை ஒரு 10 வருடம் கழிச்சு பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்து கலைஞர் அவங்ககிட்ட வந்து கேமரா கிடையாது, அவங்கள்ட்ட செல்ஃபோன் இல்லை. ஆனால் அவங்களுடைய அந்த தன்னுடைய அந்த கலையை வந்து சுவரில் வந்து பதிவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதுதாங்க நம்மளுடைய அந்த பாரம்பரியத்தினுடைய ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னே சொல்லலாம்.

ஸோ அந்த கலைஞர் பெயர் நமக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் செய்த அந்த கலை வந்து இன்றும் நம்மக்கிட்ட வந்து பேசுது பார்த்திங்களா. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ ஒரு கலைஞர் மறைஞ்சாலும் அந்த கலை அப்படிங்கிறது வந்து மறையவே மறையாது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு

எட்டு மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மணி திருநாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய அந்த சுவர் ஓவியங்களுடைய முக்கியத்துவம் விஷயங்களை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நாம் நம்மளுடைய குழந்தைகிட்ட வந்து சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போ அப்படின்னு மட்டும் சொல்லாமல் கோயிலுக்கு போய் பாரு, அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதை வந்து புரிஞ்சுக்கிடு, அது சம்பந்தமான விஷயங்களை நிறைய கேளு, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்றிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம வந்து சொல்லணுங்க. ஸோ கோயிலுக்கு செல்லக்கூடிய அந்த குழந்தைகள் கோபுரத்தை பார்க்கணும், சிற்பத்தை, ஓவியத்தை, கல்வெட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து கவனிக்கணுங்க. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வரலாற்றை அந்த குழந்தைங்க வந்து முக்கியமாக கேட்கணும். அப்போந்தான் நம்மளுடைய பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும்.

மணித்திருநாடு நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய அந்த சுவர் ஓவியங்கள் பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் நம்முடைய பாரம்பரியத்தை பாதுகாப்பது வந்து முக்கியமாக ஒரு பழைய பொருட்களை மட்டும் பாதுகாப்பது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுங்க. அது நம்மளோட அடையாளத்தை பாதுகாப்பது, நம்ம முன்னோர்களுடைய அறிவை பாதுகாப்பது, கலைஞர்களுடைய உழைப்பை பாதுகாப்பது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது தான் அடுத்த தலைமுறை அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது கோபுரத்தை மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு திரும்பி வந்துடக்கூடாது. ஒரு நிமிடம் நின்று அந்த சுவரையும் பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம், அதில் இருக்கக்கூடிய உருவங்கள், நிறங்கள், அந்த கலைஞரனுடைய கையை நினச்சி வந்து நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு அந்த ஓவியங்களுடைய நுணுக்கங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஓவியம் நமக்கு வந்து வெறும் எண்ணங்களான ஒரு படம் மட்டும் சொல்ல முடியாது. கடந்த அந்த நூற்றாண்டுகளை நம்மக்கிட்ட வந்து அப்படியே நினைவில் நிற்கக்கூடிய ஒரு குரல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த குரலை வந்து நாம் கேட்கணும் அப்படின்னா அந்த கலையை நம்ம வந்து போய் பார்க்கணும், அதை மதிக்கணும், நம்மளுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் முன்னேற்றம் கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது.

பெற்றது. சமூக நீதி வரலாற்றை தவிக அரசு இருட்டடிப்பு செய்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. போன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எட்டுத்துக்கும் பட்டைய கிளப்பணம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நலிபண்பலை 102.6 வந்தாச்சு பொதிகை தும்பி. ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் ரொம்ப வித்தியாசமான முறையில் நிறைய ஒரு ஃபன்னான விஷயங்கள், நிறைய கேள்வி கேட்குறது, பாட்டு பாடுறது, நடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி பொதிகை தும்பியில் நீங்களும் ரொம்ப ஜாலியாக பேசலாம். நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக உங்கள் கூட இணைந்திருக்கிறோம் நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்,
2: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
1: ஓகே, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவங்க கால் பண்ணலாம், 0462-256-1132 மற்றும் முறையன்
2: 0462-256-1133.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க, என்னென்னலாம் கேள்வி கேட்க போகிறாங்க, நாமளும் நிறைய கேள்வி வச்சுருப்போம் இல்லையா?
2: ஆமாம், நான் ரொம்ப ப்ரிப்பரேஷனோடலாம் வரல, இருந்தாலும் கூட நேயர்கள் கேட்குற கேள்விக்கு நாம் ஆன்சர் பண்ணணும், அதே மாதிரி நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க ஆன்சர் பண்ணணும். இருந்தாலும் கூட ஃபன் ஃபீல்டாக இந்த ப்ரோக்ராம் போகணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரே முக்கிய நோக்கமாக இருக்கும்.
1: சூப்பர், கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக யார் வந்து பேச போகிறாங்க, அசத்த போகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: நான் தூத்துக்குடி மாவட்டம் இளந்தப்பட்டியிலேருந்து மாரியம்மாள் பேசுகிறேன்.
2: இளந்தைப்பட்டியிலேருந்து மாரியம்மாள்.
3: ஆமாம் மேடம், இளந்தப்பட்டி.
2: இளந்தப்பட்டியா இளந்தப்பட்டியா?
3: இளந்தப்பட்டி.
1: இளந்தப்பட்டி.
2: இளந்தப்பட்டியா? ஓ சரி, உங்க ஊரோட பேரே அப்படி வித்தியாசமா இருக்கு.
1: ஆமா,
2: மாரியம்மாள் வித்தியாசமா கேள்வி கேட்க போறீங்களா?
3: ஆமா மேடம், நான் ஒரு கேள்வி, எங்க டிசிஎஸ்ல பெரியமா ஒரு கேள்வி சொன்னாங்க.
2: சரி.
3: டங்க் ஸ்லிப் ஆகுறது.
2: டங்க் ஸ்லிப் ஆகுறது? ஆ, நாங்க வைக்கிற கேள்வியெல்லாம் நீங்க எங்களுக்கு வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
3: ஒரு பெரியமா எங்கிட்ட கேட்டாங்க.
2: சரி,
3: அத இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேக்குறேன்.
2: சொல்லுங்க.
1: கேளுங்க கேளுங்க.
3: நாளி சோளத்துக்கு 7 சோள தோசை அப்படினு வேகமா சொல்லணும்.
2: நாளி சோளத்துக்கு 7 சோள தோசை. நாளி சோளத்துக்கு 7 சோள தோசை. நாளி சோளத்துக்கு 7 சோள தோசை. நாளி சோளத்துக்கு 7 சோள தோசை. நாளி சோளத்துக்கு 7 சோள தோசை. நாளி சோளத்துக்கு 7 சோள தோசை. நாளி சோளத்துக்கு 7 சோள தோசை. நாளி சோளத்துக்கு 7 சோள தோசை. போதுமா?
1: சூப்பர் சூப்பர்.
2: எப்படி சொன்னோமா?
1: திக்காம திணறாம அடிச்சிட்டாங்களா?
3: எங்களுக்கு கூட வரமாட்டேன்ட்டு அவங்க சொல்லல.
1: அப்படியா? இதுதான் இதுதான் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது. இதுலலாம்
2: இதுல எக்ஸ்பர்ட் அவர் அப்படியே சொல்லி சும்மா சொல்லி விடுறாருக்குவா? அப்படிலாம் இல்ல மாரியம்மாள். சரி, மாரியம்மாளுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா?
3: எனக்கு வந்து
2: மாரிமாழிக்காண்டி மாரிமா கேட்டு

0: அதுக்காண்டி முதல் நேரா வந்திருக்காங்க. மாரிமா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை பாடுங்களேன்.
1: ஆமா,
0: அவ்வளவுதானே, ரொம்ப ஈஸியா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நல்லா அழகா பாடுங்க பாப்போம்.
1: சூப்பர்.
0: எப்படி?
2: ஒரு சந்தன காட்டு புள்ளே, ஒரு சந்திரன் காயிலே, ஒரு சிங்கார தோப்புக்குள்ளே, வளக்கின்றே உள்ள கொண்டு தூங்கட்டுமே ராத்திரியே, கண்ணிலிட்டு காத்திருப்பேன் கண்ணே உன் பக்கத்திலே,
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா பாடுனீங்க மாரிமலா. அப்படியே காதுல நாங்க ஹெட்போன போட்டுட்டு கேட்டு ரசிச்சிட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே.
1: சூப்பர், நன்றி மாணிகா. நன்றி நன்றி நன்றி. ஸோ ரொம்ப இனிமையான ஒரு பாடல் இல்லையா அந்த பாடல்?
0: பாடல இனிமையான பாடல், அவங்க குரல் ரொம்ப இனிமையாக இருந்துச்சு.
1: ரொம்ப இனிமையாக வந்து அந்த இரவு நேரத்தில் அப்படி பாடுற மாதிரி ரொம்ப அழகாக வந்து பாடினாங்க. ஓகே சூப்பர். இதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்ததாக நேரத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். எட்டுப்பட்டி ராசா படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நலிப்பண்பலை 102.6ல. இது பொதிகை தும்பி நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா யாரு விளையாட போறாங்கன்னு கேட்டலாமா? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: பரமன் குறிச்சியிலிருந்து சுகன்யா.
1: பரமன் குறிச்சியிலிருந்து சுகன்யா. சுகன்யா நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறேன்.
1: ஆ, முதல்ல நீங்க கேள்வி கேட்கறீங்களா இல்ல சார் கேள்வி கேட்கட்டுமா? நீங்க கேள்வி கேக்குறீங்களா? கேளுங்க பாப்போம். சுகன்யா சார் அப்படி ரெடி ஆயிட்டாரு.
2: இங்கிலீஷ்ல
1: சொல்லுவீங்க, அதை சார் தமிழ்ல சொல்லுவா, அவருக்கு அதெல்லாம் சரி சொல்லுங்க.
0: நீங்க புதரிவா எடுத்து வர மாதிரி தெரியுது. ஆ சொல்லுங்க.
1: என்னது?
0: பியர்டா? டுயலா?
1: பியலா? அது வீட்ல வேற இருக்குமா? வீட்ல கீழே இருக்கும்.
0: அது என்ன?
1: இந்த சார் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவரு
0: ஸ்பெல்லிங் கரெக்ட் தானா?
1: கரெக்டான ஸ்பெல்லிங் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு.
2: ஸ்பெல்லிங் வந்து கரெக்ட் தான்.
1: ஸ்பெல்லிங் வந்து
0: PIAL கரெக்ட் தான்ங்க.
2: ஆமா.
0: இல்ல என்ன பொருள், வீட்ல தான் இருக்குதா அது?
2: இது வந்து அதுல வந்து உட்காருவோம்.
1: அதுல உட்காருவோமா? சே, வித்தியாசமா கேள்வி கேக்கீங்களா? அதுல உட்காருவோங்கறீங்க. அப்புறம் என்னெல்லாம் சொல்றீங்க நீங்க?
0: ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்குதோ. ஆ,
1: நாங்க
0: அதாவது நீங்க சொல்றது நம்ம அந்த காலத்துல வீட்ல எல்லாம் இருக்கும்ல,
1: வீட்ல முன்னாடி இருக்குமே
0: அந்த திண்ணையா?
2: ஆமாங்களா,
0: திண்ணையை தான் கேட்டிருக்கீங்க.
1: நீங்க கேட்டவனே டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிடுவார்னு சொன்னல, நான் தான். அவரு நீங்க கேட்டது அவருக்கு கொஞ்சம் முதல்ல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, ஆனா டக்குன்னு
0: சொல்லிட்டு. இப்ப நான் உங்களுக்கு
1: ரொம்ப அருமையான கேள்வி யோசிச்சு வந்திருக்கீங்க நீங்க.
0: ஆமா, ஒரு பாட்டு பிளே பண்ணுவேன், அது என்ன பாட்டுன்னு வந்து பாடி காமிக்கணும். சரியா?
2: பாட்டு கேட்கும்
0: உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டா தான் இருக்கும்.
1: என்ன எல்லாரும் இப்படி கண்டிஷன் போடுறீங்க?
0: இல்ல சுகன்யா மேடம், உங்களுக்கு இது கண்டிப்பா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாடல் தான். கேக்கீங்களா? இந்த அப்ளை பண்றேன். போதும், இதுக்கு மேல போட்டா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க.
1: பாட்டு ஃபுல்லா பாடிடுவாங்க நீங்க வேற.
0: ஆ, பாடுங்க பாப்போம். பூலோகம் எங்கெங்கும் அடுத்து
2: ஓடும் பொன்னி யாரும்
0: ஆஹா
2: பானம்
0: பாடும் காணம்
2: பாடும் காணம் நூறும் காலம்யாகும் பேரின்பம்
0: ஆஹா
1: காண்போம்
0: நல்ல அருமை. ஆனா நல்ல
1: பாடுனீங்க, பாடிட்டீங்க, நிறைய வரிகள் வேற நல்லா பாடிட்டீங்க.
0: நாங்க எதிர்பார்த்ததை விட சூப்பர்
1: சுகன்யா, ரொம்ப அழகா பாடினீங்க சுகன்யா. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி நிகழ்ச்சியில கலந்து.
0: சோ, ரொம்ப மகிழ்ச்சியா ஜாலியா வந்து நேயர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நிகழ்ச்சியில. அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: 4:20 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி தென்னல் வழிவானொலியின் அழைப்பண்பலை 102.6 அட்டகாசமான பாடல்களோட பொதிகை தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க. சூப்பரா விளையாடிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் விளையாட போறாங்கன்னு கேட்டலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: முள்ளக்காடு பாபு. பாபு சார், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம்.
1: நாங்க கேக்கவா? ரொம்ப ஈஸியா கேட்டுருமா இன்னைக்கு பாபு சார்க்கு?
2: எப்படி சார் கேளுங்க மேடம்.
1: ஒரு விடுகதை மாதிரி தானே? காத்தாடி பறப்பது எப்படி, கல்வி வளர்வது எப்படி?
2: காத்தாடி பறப்பது எப்படி,
1: கல்வி வளர்வது எப்படி? ஒரே ஒரு வார்த்தை தான், ரெண்டுத்துக்கும் ஒரே.

0: காற்று
1: எப்படி கல்வி வளர்றதுக்கு காற்று எப்படி சரியா இருக்கும்?
0: காற்று வளர வாயு எல்லாமே ஒன்றுதான்.
1: ஒரே ஒரு வார்த்தை, ரொம்ப சின்ன வார்த்தை தான், ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் இல்ல.
0: புத்தகம் வராது மேடம், புத்தகம் வராது.
1: புத்தகம் வரைக்கும் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் யோசிச்சிடலாம்.
0: புத்தகம், காத்தாடி பறப்பது, கல்வி வளர்வது மேடம்.
1: ஆமா, கல்வி வளர்வது. ரொம்ப அருமையா புத்தகம் வரைக்கும் வந்துட்டீங்க. புத்தகத்துக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு,
0: நூல் மேடம்.
1: கரெக்டா சொல்லிட்டீங்க, வெரி குட். க்ளூ கொடுத்ததுங்க, சூப்பர்.
2: ஆமா, நீங்க கொடுத்த க்ளூ வந்து டக்னு நடிச்சிட்டாங்க.
0: காத்தாடி பறக்கிறது நூல், கல்வி வளர்ப்பது,
1: ரெண்டுமே நூலால. சரியா,
2: சூப்பர்.
0: ஆமா ஆமா.
1: பாபு சார், இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம் எங்க கிட்ட.
0: நான் அதே மாதிரி ஈஸியா கேக்குறேன் மேடம்.
1: அதே மாதிரி ஈஸியா கேக்குறீங்களா? சரி கேளுங்க.
0: மூணு எண்கள் வந்து கூட்டினாலும் பெருக்கினாலும் அதே விட தான் வரும்.
1: ஒரு மூன்று எண்களை
0: கூட்டினாலும் சரி பெருக்கினாலும் அதே விட எண்கள் தான் வரும்.
1: முதல் மூன்று எண்களா? ஒன்னு ரெண்டு மூணா?
0: ஆமா மேடம்.
1: எப்படி கேட்ட உடனே ஆன்சர் பண்ற அளவுக்கு கேட்டுட்டீங்களே.
2: நன்றி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நாட்டாமை படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு மறுபடியும் விளையாடலாம்.

0: 4:28 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 பொதிகை தும்பி கேட்டுட்டு இருக்கிறோம். அட்டகாசமா நேர்கள் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் விளையாட போறாங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வடக்கு கரும்பனூர் மாணிக்கவாசகன் பேசுறேன் சார்.
0: மாணிக்க வாசகம் சார்.
1: ஊர் பேர் என்ன?
0: வடக்கு கரும்பனூர்.
1: வடக்கு கரும்பனூர் எங்க இருக்குது?
0: ஆலங்குளம்.
2: ஆலங்குளம் பக்கம்.
1: ஆலங்குளம் பக்கத்துல இருக்கா? சரி.
0: நேர்கள் முதல்ல கேட்டதான் அந்த நிகழ்ச்சியை சூடு
2: பிடிக்கும்.
1: அடுத்த அப்புறம் நாங்க வந்து கேக்குறதுக்கு ஈஸியா இருக்கும்.
2: சீனாவில வர முதல் எழுத்து வரும், அதுல ஒரு 7 பாட்டு படிங்க.
0: எதுல வரக்கூடியது?
1: எழுத்துல தொடங்கக்கூடிய வார்த்தை இது. பாடல்கள்
2: ஒரு ஒரு பாட்டு வேணா படிச்சிருக்கேன்
1: பாருங்க.
2: ஜிலு ஜிலு குழு குழு பார்வை பட்டாலே ஜில்
1: ஜிலு ஜிலு ஜிலு ஜிலு.
0: அவங்க சி சொல்ல ஜி தான் சொல்றாங்க.
1: ஜி சொல்றீங்களா சி சொல்றீங்களா? நீங்க ஜிலு ஜிலு சிலு சிலு ரெண்டுமே வச்சுக்கலாம்.
0: ரெண்டுமே வச்சுக்கலாமா? சி அல்லது ஜி?
2: என்ன சார்?
0: சி அல்லது ஜி அப்படி சொல்றீங்களா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வார்த்தை எடுத்துக்கலாமா? எழுத்து
1: அவர் வந்து இந்த எழுத்து தான். ஜில பாட்டு பாடுங்க, நிறைய பாடல்கள் இருக்குல்ல.
0: அப்படியா?
1: ஆமா, அவர் கரெக்டா தான் கேட்டிருக்கிறாரு.
0: ஆஹா, ஜி ஜின்ஜின் காஞ்சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி.
1: ஒண்ணு அடுத்தது.
0: அடுத்து என்ன பாட்டு பா? ஜி ஜி ஜி ஜி ஜி ஜி.
1: இப்போ
0: ஜிலு ஜிலு ஜிலு ஜிலு
1: ஜிலு ஜிலு வென்று பூங்காற்று.
0: ஜிலு ஜிலு வென்று பூங்காற்றா? அப்படி ஒரு பாட்டு எடுத்துக்கலாமா?
1: அப்படி ஒரு பாட்டு எடுத்துக்கலாமா?
0: இல்ல நடுவர் அவர் தான். நடுவர் தான் சொல்லணும்.
1: நீங்களே
0: ரெண்டு எனக்கு முடியலையே.
1: நீங்க எடுத்து கட்டிலாம் பாட்டு பாடுறீங்களே பூபாலன், தாங்க முடியல.
0: இல்ல அந்த ஒரு பாட்டு மட்டும் இல்ல, நீங்க ஞாபகப்படுத்தணும்னு எனக்கு
1: வந்துருச்சு.
0: ஜில்லா ஜில்லா ஜில்லா அப்படின்னு ஒரு பாட்டு. மூணு
1: சொல்லிட்டீங்க. அவர் எத்தனை பாட்டு கேட்டாரு?
0: 7 கேக்காப்ல.
1: 7 கேக்குறாரு.
0: 7 சொல்றதுக்குள்ள நிகழ்ச்சி முடிஞ்சிரும் நினைக்கிறேன்.
1: ஜிங்கின மணி சிரிச்சு புட்டா
0: நெஞ்சில ஆணி. சரி, 4 தான் சொல்லியிருக்கோம். மிச்ச 3 நீங்க சொல்லுங்க பாப்போம்.
2: நினைச்சது
0: அது ஜி கிடையாது.
1: நான் சொன்ன

0: அழகழகா பாடுனீங்க. ஆனா எங்க கிட்ட சொன்னது ஜி சொல்லிட்டு திருப்பி சி சொன்னீங்கன்னா எப்படி அவரு அதுதான்
1: ரஜினிகாந்த் வந்து நிறைய வசனம் பேசிருக்காங்க இல்லையா, அதுல ஒரே ஒரு வசனம் அதாவது கெட்டவங்களுக்கு கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஆனா கை விட்டுருவாரு, நல்லவங்களுக்கு நிறைய என்ன சொல்லுவாரு சோதனைகளை கொடுப்பாரு ஆனா கைவிட மாட்டாரு. இதை வந்து பழைய நடிகர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மூன்று நடிகர்கள் அவங்களோட பாணியில் பேசி காமிக்கலாமா? எந்த உங்களுக்கு பிடிச்ச மூன்று நடிகர்கள் எடுத்துக்கிடுங்க பழைய நடிகர்களில். எம்ஆர் ராதா, எம்ஆர் ராதா மாதிரி பேசி காமிக்கலாமா?
2: முதல்ல சொல்லுங்க.
1: அதாவது கெட்டவங்களுக்கு கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஆனால் கைவிட்டுருவாரு,
2: கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பாரு
1: ஆனால் கைவிட்டுருவாரு, நல்லவங்களுக்கு நிறைய சோதனை கொடுப்பாரு ஆனால் கைவிட மாட்டார். எம்ஆர் ராதா மாதிரி பேசுங்க.
2: நல்லவங்களுக்கு கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பாரு, கெட்டவங்களுக்கு கை விட்டுருவாரு, நல்லவங்களுக்கு கை கொடுப்பாரு.
1: ஆக மொத்தம் சுனா பணம் என்ன சொல்ல வரீங்க? சரி அடுத்த நடிகர் இருக்காங்க.
2: ஒரு நேரம் சொன்னா
0: பாஷா, ஒரு நேரம் சொன்னா.
1: சரி அந்த வசனம் நான் கேட்கவே இல்லை, நான் கேட்ட வசனத்தை மட்டும் சொல்லுங்க. அடுத்து இன்னொரு நடிகர் மாதிரி சொல்லி காமிங்க அதே வசனத்தை.
2: இன்னொரு நடிகர் மாதிரியா? நல்லவங்க வீரப்பா.
1: ஆ வீரப்பா மாதிரி, சூப்பர் சூப்பர்
2: வீரப்பா. நல்லவங்களுக்கு அடவுல அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஆனா கை விட்டுருவாரு,
1: கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
0: அந்த வசனத்தோட பொருளையும் மாத்திட்டீங்களே, அர்த்தமாவது கொஞ்சம் அதே இதுல வரக்கூடாதா?
1: அவங்க வந்து ஒன்லி அந்த நடிகரையே அதுலயே இறங்கிட்டாங்க, எம்ஆர் ராதாவே இறங்கிட்டாங்க, வீரப்பாவே மாறிட்டாங்க.
0: மனந்தால் மகாதேவி அந்த வசனம் தான் அவருக்கு வருது.
1: வசனத்தை மறந்து வீரப்பாவே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, நல்லா பேசுனீங்க. நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி சார்.
1: நன்றி நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பாடலை கேட்டுட்டு மறுபடியும் நேர்கள்ட்ட ரொம்ப ஜாலியாக பேசலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: பொதிகை தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 4:40 ஆயாச்சு. அடுத்து யார் விளையாட போறாங்கன்னு கேட்டலாமா?
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
4: மீனாட்சிபுரத்திலிருந்து
3: யாழினி. யாழினி, கேள்வி நீங்க கேக்குறீங்களா இல்ல நாங்க கேட்கணுமா? முதல்ல நானே கேட்டுடுவா. ரொம்ப ஈஸியா யாழினிக்கு ஒரு கேள்வி இல்ல, சரியா ஈஸியா கேட்போமா இல்ல ஏதாவது கொஞ்சம் கஷ்டமா கேட்போமா?
2: இப்படி கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஈஸியா தான் சொல்லுவாங்க.
3: சரி,
4: நீ பாக்க பாவமா இருந்தா ஈஸியா கேளுங்க.
2: ஓ,
4: இல்லன்னா கஷ்டமா கேளுங்க.
3: சரி,
2: அநேகமா இவங்க நான் ஜாலியா தான் இருக்காங்க, நீங்க கஷ்டமாவே கேட்கலாம்.
3: கஷ்டமாவே கேட்கலாம்.
2: ஆமா, கஷ்டமாவே கேட்கலாம்.
3: விரல் இல்லாமல் ஒரு கை, அது என்ன கை?
2: விரல் இல்லாமல்
4: ஒரு கை,
3: அது என்ன கை?
2: என்ன கை?
4: விரல் இல்லாமல் ஒரு கை.
3: இதுவும் வீட்டில் உபயோகப்படுத்த போடக்கூடிய ஒரு பொருள் தான். இவ்வளோ க்ளூக்கு மேலே இதுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா க்ளூ சொன்னா எல்லாரும் அப்படி டப்புன்னு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுறீங்க,
2: கண்டுபிடிச்சிருந்தீங்க,
3: ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. இதுக்கும் நான் சொல்லிட்டேன்.

0: இது வீட்டில் உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள். ஆதி காலத்தில் உபயோகப்படுத்தியிருக்காங்க, இந்த காலத்தில் உபயோகப்படுத்துறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது.
1: ஓஹோ, ஆதி காலத்தில்
0: பாத்தீங்களா, அப்படி சொன்ன உடனே டாப்னு கண்டுபிடிச்சிட்டாங்க யாழினி.
1: பாருங்க, அப்போ உங்க வீட்டுல ஒண்ணு அந்த உலக்கை இருக்குதா?
0: உலக்கை பாத்துருக்கீங்களா யாழினி? உலக்கை வச்சு இடிக்கலாம் தெரியுமா உங்களுக்கு யாழினிக்கு? சரி,
1: என்னப்பா செய்தது,
0: நனைஞ்ச உடனே பசி போயிடுச்சு இல்ல?
2: அவருக்கு செம பசி.
0: சரி,
2: நனைஞ்ச
0: உடனே தண்ணிய குடிச்சிட்டாங்க இல்ல? தண்ணிய குடிச்சிட்டாங்க, நனையிறப்ப தண்ணிய குடிச்சிட்டாங்களா? தண்ணி குடிச்சா பசி கொஞ்சம் கம்மி ஆகுமே யாழினி.
1: அது வந்து ஃபுல்லா தண்ணி குடிச்சா.
0: மழை நீருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையா? நான் வெட்டு சொன்னேன், நீங்க வெட்டு கிடையாதுன்ட்டீங்க.
2: பிரியாணி,
0: பரோட்டா,
1: சுண்டல், பல்லாரி, துவரம்பருப்பு,
0: துவரம்பருப்புல செய்வாங்க நீங்க நினைச்சுக்கிறீங்க? ஆஹா, என் கேள்வி இப்படி கேட்டாலு நீங்க தான்.
1: நான் யதார்த்தமா ஒரு நாலு பொருளை சொன்னேன், அதுல வேற ஒரு பொருளுக்குள்ள ஆன்சர் இருக்குன்னு சொல்லுங்க. முடிஞ்சு போச்சு டைமே,
0: சொல்லுங்க, நீங்களே சொல்லிடுங்க யாழினி.
1: சொல்லுங்க.
2: ஏன்னா அது அடைமலை.
1: வாங்க,
0: துவரம்பருப்புல தான் செய்வாங்கன்னு சொன்னோட அப்படி யோசிச்சிருக்கணும்.
1: என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அடைமலை, அடை தோசை அப்படின்னு சொல்லி எங்களையே மாத்தி விட்டீர்கள்.
0: மொக்கையா இருக்கும் நான் யோசிக்க கூட இல்லை.
1: மொக்கையா தான் இருக்கும், நம்ம ரொம்ப யோசிக்க கூடாது. சூப்பர், நல்லா கலந்துக்கிட்டீங்கம்மா, நன்றி. நிகழ்ச்சியில
0: கலந்துக்கிட்டீங்க யாழினி, நல்லா சந்தோஷமா கலந்துக்கிட்டீங்க, நன்றி, நன்றி.
1: சூப்பர், நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கேட்டுடே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

போல கட்டுல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

0: 4:50 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் அலைப்பண்பலை 102.6 விளையாடிட்டு இருக்கிறோம். பொதிகை தும்பி வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? நலமா இருக்கிறோம் அம்புஜம் அம்பலவாணன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: கேள்வி கேக்கீங்களா?
1: பேசுவான் தலை நிமிர்ந்தால் தூங்குவான்.
0: எல்லாரும்
1: அவர் அப்படியே நிமிர்ந்து பாக்குறாரு.
0: ஆமா, நானும் செஞ்சு பாக்கேன், பிராக்டிஸ் பண்ணி பாக்கேன்.
1: எனக்கு முன்னாடி உட்கார்ந்து, மைக்குக்கு முன்னாடி உட்கார்ந்து குனிஞ்சு நிமிர்ந்து பாத்துட்டு இருக்காரு.
0: அப்படியாவது ஏதாவது ஒரு விட கண்டுபிடிச்ச முடியாதான்னு பாக்குறேன். ஏதாவது குழு
2: கொடுங்களேன்.
0: ஐயோ, குனிஞ்சா கூணு எல்லாம் விழாது, சூளுக்கு தான் பிடிக்கும். சொல்லுங்க, ஏதாவது குழு கொடுங்க.
1: அப்புறம் அடுத்த அவர் ப்ரோக்ராம் அவர் தான் பண்ணுவோம்.
0: தலை
1: குனிஞ்சா பேசுவான்.
0: தலை குனிஞ்சா
1: பேசுவான்.
2: தலை நிமிர்ந்தா

0: ஓ, நிமித்து வச்ச உடனே தூங்கிருவோம், அது
1: தூங்கிருவான். எனக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா?
0: உங்களுக்கு நீங்களே கைத்தட்டிக்கோங்க.
1: இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், சரிங்களா? ஆத்துல 10 மரம் அசையுது, ஆனா புடுங்க முடியல.
0: ஓ, ஆத்துல 10 மரம் அசையுது, ஆனா புடுங்க முடியல.
1: ஆமா, பிடுங்க முடியல. ஆமா, விடுகதான். சிம்பிள் தான். இல்ல,
0: விடுகதோக்கெல்லாம்
1: கிடையாது.
0: விடுகத
1: கடிஜோ கடிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது.
0: ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காப்ல தம்பி.
1: ஆமா, இல்ல உங்களுக்கு என்ன சிம்பிளா இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்
2: நினைக்கிறேன்.
1: குழுவா, நன்றாக உற்று நோக்குங்கள். உங்களை
0: உங்களையே நீங்கள் உற்று நோக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் உடல் உறுப்புகளில் ஒன்றுதான்.
1: ஆமா,
0: இவ்வளோ இதுக்கு மேல என்ன சொல்றது?
1: ஆமா, இதுக்கு மேல ஆன்சர் தான் சொல்லணும்.
0: அது வந்து நம்மளுக்கு மூலதனம்னு கூட சொல்லலாம்.
1: சொல்லிட்டாங்களே, விரல்கள்,
0: விரல்கள், 10 விரல்கள் நம்மளுக்கு மூலதனம் இல்லையா?
1: நீங்க மூலதனம் சொன்னே அச்சா நினைக்கிறேன்.
0: மூலதனம் சொன்னேன். அப்படியே அம்புஜம் அம்பலமான மூலதனம் சொன்னது உடனே நீங்க அடிச்சிட்டீங்க.
1: கண்டிப்பா, அதாவது அவங்க சொன்ன விடுகதைக்கும் அந்த கேள்விக்கும் கரெக்டான ஒரு பதில நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் கேட்ட கேள்விக்கும் கஷ்டப்பட்டு பதில
2: சொல்லிட்டேன்.
1: வெற்றி நமதே. நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
0: நன்றிமா, நன்றி, நன்றி.
1: நிகழ்ச்சியினுடைய நிறைவான ஒரு நேயர். வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் ஐயா, கேள்வி நீங்க கேக்குறீங்களா? முதல்ல
3: அந்த ஆத்துல 10 மரம் பிடிக்க முடியல சொல்லிட்டாங்களா?
0: என்ன
3: ஆத்துல 10 மரம் பிடிக்க முடியல?
0: அது சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க.
3: இல்லங்க ஐயா,
0: விரல், விரல், விரல், விரல்கள், விரல்கள், கை விரல்கள், உள்ளங்கை விரல்கள்.
3: நான் கேக்கட்டா?
1: கேளுங்க,
0: நீங்க கேளுங்க.
3: ஒருத்தருக்கு வந்து உயிரே கிடையாது, ஆனா அவர் இறந்துகிட்டே இருக்காரு.
0: உயிரே கிடையாது, ஆனா இறந்துகிட்டே இருக்கிறாரா?
1: அது எப்படி, உயிரே இல்லாம எப்படி இறக்க முடியும்?
3: அதுலதான் ட்ரிக்.
0: அதுலதான் ட்ரிக்கா? இது க்ளூ எல்லாம் ஏதாவது சொல்ல முடியுமா?
1: எடுத்த உடனே க்ளூ கேட்டீங்களா? கொஞ்சம்
3: எல்லார் வீட்லயும் அது இருக்கும்.
0: எல்லார் வீட்லயும் இருக்குமா?
1: ஆஹா,
0: உயிரே கிடையாது, இறந்துகிட்டே இருக்கு.
1: இறந்துகிட்டே இருக்கும்.
3: இன்னொரு எளிமையான குறிப்பு தரவா?
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
3: கடிகாரத்துக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க.
0: கடிகாரத்துக்கு பேட்டரி?
1: நன்றி, வணக்கம். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேளுங்க.
0: இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டுமா?
3: கேளுங்க.
0: ஒரு 4 எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து வந்து மலர குறிக்கும், அதே மாதிரி ஒரு படத்தோட பெயரையும் குறிக்கும். ஓர் எழுத்து ஓர் மொழின்னு வச்சுக்கலாமா? அதுக்கு அடுத்த 3 எழுத்துக்களும் சேர்ந்துச்சுன்னா புதல்விய குறிக்கும். 2, 3, 4 எழுத்துக்கள் சேர்ந்துச்சுன்னா, கடைசி 2 எழுத்து சேர்ந்துச்சுன்னா பன மரத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்கும்.
3: ஒரு பொருள் இருக்கு,
0: வி வி வி வீனு ஒரு எழுத்து வேர்டு எழுத்து இருக்குன்றீங்க. ஒரு 4 எழுத்து வார்த்தை நிலமகளை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லிடுறேன்.
1: ஆமா, முதல் எழுத்து பூ.
0: முதலெழுத்து பூ, நீங்களே சொல்லிவிட்டீங்க. முதலெழுத்து பூ அப்படின்னு சொல்லி
1: சொல்லிட்டேன். சரி, அடுத்த எழுத்து கண்டுபிடிக்கட்டுமே.
0: அடுத்த
1: க்ளூ கொடுத்துட்டேன்.
0: முதலெழுத்து பூ அப்படின்னு அவர் எழுத்த வேற சொல்லிட்டாரு.
1: ஆமா,
0: 4 எழுத்து.
3: பூமாதேவி.
0: பூமாதேவி, மாதேவி அப்படிங்கிறது வந்து புதல்வியை எப்படி குறிக்கும்?
1: ஆமா, பார்த்தீங்களா, நான் க்ளூ கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியல.
0: புதல்வியை குறிக்க,
1: புதல்வியை குறிக்கும். அதுக்கு அடுத்த 3 எழுத்து,
0: அடுத்த 3 எழுத்துக்கள் சேர்ந்தா புதல்வியை குறிக்கும். கடைசி 2 எழுத்து வந்து பனைமரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்
3: தான்.
0: சொல்லுங்க.
1: பூமகள். உண்மையிலே நீங்க பெரிய ஆள் தான்,
0: உட்கார்ந்து யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: சூப்பர் சார், சூப்பர்.
3: அக்டோபர் 17 மதுரை மீனாட்சி திருக்கோயில் கும்பாபிஷேகம், அனைவரும் வருக. இறை எழில் பெருக.
0: கண்டிப்பா, கண்டிப்பா, எல்லாரும் வந்துடுவோம்.
1: நன்றி, நன்றி சார்.
0: நன்றி, நன்றி, நன்றி.
1: சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நிலை பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட எல்லாருமே சமமா தான் நம்ம பாயிண்ட் எடுத்திருக்கிறோம்.
0: நேயர்களும் நம்மளும்
1: ஒரே ஈக்குவல் தான்.
0: ஈக்குவல் தான் எப்போதுமே. நேயர்களும் நம்மளும் சமம் தான்.

0: தான்.
1: இதுல இவங்க உயர்வு இவங்க தாழ்வு அதெல்லாம்
0: அப்படிலாம்
1: கிடையாது.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான்ப்பா அப்படிங்கிறத முடிச்சுட்டு நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வருது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். அதனைத் தொடர்ந்து உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க ஜாலியாக அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் ஜாலியாக கால் பண்ணி பேசுங்க குட்டீஸ்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் முன்னேறியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தவேக அரசு இருட்டடிப்பு செய்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பொன்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின்

அபய் சிங் பட்டம் வென்றார். இந்தியா சீனா இடையேயான இரண்டாவது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு செல்ல குழந்தைகளுக்கு இனிய மாலை வணக்கம். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இனிமேல் நீங்கள் கேட்கலாம் உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க ஜாலியாக அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள். ஆமாங்க, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க குட்டி குழந்தைங்க கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், விடுகதை கேட்கலாம், மிமிக்ரி பண்ணலாம். இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் தான் நம்ம நிலைப்பண்பலை 102.6 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி கேட்டுக்கூடிய குட்டீஸ். இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி ரொம்ப ஜாலியாக பேசலாம். நம்பர் சொல்கிறேன், குறிச்சுக்கிட்டுறீங்களா? 0462-256-1132. இன்னொரு நம்பர் 0462-256-1133. இந்த ரெண்டு நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கள் கூட பேசலாம், அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக குட்டீஸ் குரல் பதிவு செஞ்சு நீங்கள் வந்து அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் சொல்லட்டுமா? 9443-6074. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த இறைச்சலும் இல்லாமல் தெளிவாக உங்களுடைய பெயர் ஊர் பேரை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை குரல் பதிவை தெளிவாக செஞ்சு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் குட்டீஸ். உங்களோட வாய்ஸையும் நம்ம நிலைப்பண்பலை 102.6 எல்லோரும் கேட்டு ரசிக்கலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய முதல் குட்டீஸ் யார், எங்கேருந்து பேச போகிறாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம் குட்டீஸ். ஐயோ, இணைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். லைனில் வந்தாங்க ஆனால் டக்குன்னு கட் ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்க கிட்ட பேசுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு தனி கலை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறு எங்கேயுமே கிடைக்காது இல்லையாங்க. அவங்க கேட்கக்கூடிய சின்ன சின்ன கேள்விகள், அது சின்ன கேள்வின்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய கேள்வியாகவே இருக்கும் இல்லையா. அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மளால் கூட நிறைய நேரங்களில் சரியாக பதில் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப நுணுக்கமான சின்ன சின்ன எளிமையான கேள்விகளை நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுகிறீங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க குட்டீஸ், எங்க இருந்து பேசுறீங்க?
2: சாய் பிரதீப் பேசுறேன்.
1: சாய் பிரதீப், நல்லா இருக்கீங்களா?
2: நான் நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
2: நான் விடுகதை கேட்க போறேன்.
1: விடுகதை கேட்க போறீங்க, கேளுங்க.
2: காலில் காலில் தாவன் கடலில் மிதப்பான்.
1: மறுபடியும் சொல்லுங்க.
2: கடலில் மிதப்பான்.
1: கடலில் மிதப்பானா?
2: ஆமாம்.
1: கப்பலா?
2: கரெக்ட்.
1: வெரி குட். அடுத்து,
2: வெள்ளையாய் இருப்பான், பால் இல்லை தேங்காய் இல்லை, அது என்ன?
1: வெள்ளையாய் இருப்பான், பால் இல்லை தேங்காய் இல்லை, அப்படி என்றால் அவன் எதுவாக இருப்பான்? சாப்பிடக்கூடிய பொருளா?
2: ஆமாம்.
1: சாப்பிடக்கூடிய பொருள்.
2: ஆமாம்.
1: என்னவா இருக்கும்? வெள்ளையாக இருப்பான், பாலும் இல்லை தேங்காவும் இல்லை, அப்படி என்றால் வேறு என்னவாக இருக்கும்? எனக்கு தெரியலையே சாய் பிரதீப், நீங்களே சொல்லுங்களேன்.
2: அசைவம்.
1: அசைவம்.

0: அசைவம்,
1: ஆமாம்
0: முட்டை.
1: கரெக்ட்.
0: ஓகே சூப்பர், அவ்வளோதானே. நான் ஒன்று கேட்கட்டுமா உங்களுக்கு?
1: ஆமாம்
0: நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன், சரியா?
1: நன்றி.
0: என்னாச்சு, நான் உங்களுக்கு கேள்வி கேட்க வேண்டாமா? கேட்கட்டுமா? ம், அதாவது உங்களுக்கான கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்சியில் பச்சை தொகையாக இருக்கும், உச்சியில் வந்து பச்சை தொகை இருக்கும், உள்ளங்காலில் வந்து ரோமம் இருக்கும், உள்ளங்காலில் அது என்னது? அதாவது உச்சி உச்சந்தலையில் உச்சியில் பச்சை தொகை இருக்கும், பச்சையாக தொகைகள் இருக்கும், உள்ளங்காலில் ரோமம் இருக்கும்.
1: மயில்
0: இல்லையே, மயிலுக்கு உள்ளங்காலில் ரோமம் இருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்க போகிறேன். இது வந்து நம்ம கோடை காலங்களில் இந்த இதை வந்து எங்கேயா தேடி போய் குடிப்போம், ரொம்ப நல்லா இருக்கும். கோடை காலத்தில் ஏற்ற ஒரு ஜூஸ். ஆ, ஜூஸ், ஜூஸ் என்ன ஜூஸ் இப்போ சொல்லு. ஆமாம், இது நம்ம பொங்கல் வந்தால் விடமாட்டோம், கோடை காலத்துலேயும் விட மாட்டோம்.
1: கரும்பு ஜூஸ்.
0: ஆ கரெக்ட், கரும்பு தான் ஆன்சர், சரியா? ஸோ உச்சந்தலை எப்படி இருக்கும், பச்சை தொகையாக இருக்குமா? கீழே உள்ளங்காலில் எப்படி இருக்கும், நிறைய ரோம மாதிரி, நிறைய சின்ன சின்னதாக அந்த முடி மாதிரி இருக்கும்ல நீளமா, இதுதான். ஓகேவா? ஓகே சூப்பர், நல்லா பேசுனீங்க, நன்றி.
1: நன்றி.
0: ஓகே, அடுத்த குட்டீஸ் யாரு? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் குட்டீஸ், எங்கேருந்து பேசுகிறீங்க, யார் பேசுகிறீங்க?
2: என் பேரு காளீஸ்வரி.
0: காளீஸ்வரி எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: தச்சநல்லூர்ல இருந்து பேசுறேன்.
0: தச்சநல்லூர்ல இருந்து இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா, இதான் முதல் முறையா?
2: இதான் முதல் முறை.
0: வெரி குட். ஓகே, நீங்க எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க?
2: எட்டாம் வகுப்பு
0: படிக்கிறீங்க. ஸோ முத முதல்ல நீங்க நம்ம நெல்லை பண்பலை 102.6 பேசுறதால உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? சொல்லுங்க காளீஸ்வரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க.
2: கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டிட்டு, கண்ணியம் தவறாதே அதில் திறமை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறத்திடும் போது அழிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றால் அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் போகுமப்பா, இங்கே இருப்பது நல்ல காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம் எண்ணிப்பார் தெளிவாகும். நன்றி.
0: சூப்பர், நல்லா வந்து பேசுனீங்க. அதே மாதிரி நீங்கள் அடுத்த முறை பேசும்போது என்ன செய்யணும் தெரியுமா, ரேடியோ பெட்டி பக்கத்தில் நின்று பேசக்கூடாது, ரேடியோ பெட்டினுடைய அந்த வால்யூம் என்ன செஞ்சிடணும், குறைச்சி வச்சுக்கணும், சரியா? அப்போ தான் நீங்கள் பேசுறது எனக்கு தெளிவாக கேட்கும், நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும். ஓகே, நன்றி
2: நன்றி
0: நன்றி. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ரெட்ரோ படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6ல. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் இது அரும்பு மொழிகள். அடுத்து யார் பேச போறாங்கன்னு கேட்டுலாமா? வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? கேப்ரியல், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? எந்த ஊரு? ரக்மத் நகர்ல இருந்து பேசுறீங்களா? ஓகே குட்டீஸ், என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? பாடுங்க பாடுங்க, கேக்கலாம்.
1: அம்மா இங்க வா வா, ஆசை முட்டம் தாத்தா, இயலும் சோறும் போட்டு, நீயை தூர ஓட்டு, உன்ற கோலம் நல்லா, ஊரில் யாரும் சொல்ல, என்னால் உனக்கு சொல்லு, ஏறும் நீங்க இல்லை, ஐயம் என்றும் இன்றும் சொல்லும், ஒட்டமை என்றும் பலமாய், ஊரில் யார் ஓரும் சொன்ன நல்லம்மா, அவ்வைய அவ்வை சொன்ன மொழியா, அத்தை அடக்கு வழியா.
0: வெரி குட், நல்லா பாடுறீங்க. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இந்த பாட்டு? மம்மிமா சொல்லி கொடுத்தாங்களா? உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
1: மம்மி இருக்காங்க, எங்க டாடி இருக்காங்க, வேற என்ன தாத்தா இருக்காங்க,
0: வேற அவ்வளவுதானா? சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா?
1: ஆமா.
0: உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நேம் சொல்றீங்களா? சொல்லுங்க.
1: மோசினா, சாரா, மல்லிகா,
0: என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு பேசுனது சொல்லுவீங்களா ரேடியோல?
1: ஆமா.
0: என்ன சொல்லுவீங்க? ஓகே, என்ன பேசுனீங்கன்னு கேட்பாங்கல்ல, என்ன சொல்லுவீங்க? வெரி குட், சூப்பர், நல்லா பேசுறீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. பாய், தேங்க்யூ. சூப்பரா குட்டீஸ் பேசுறாங்க இல்லையா? ஆமாங்க, இதே மாதிரி உங்க வீட்டில் உள்ள செல்ல குழந்தைங்களும் ரொம்ப ஜாலியா நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். கால் பண்ணுங்க 0462-256-1132, மற்றும் ஒரு எண் 0462-256-1133. இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் குரல் பதிவு செஞ்சு நீங்கள் குட்டீஸ் அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9443360794. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுகிறீங்க?
2: சுகன்யா.
0: சுகன்யா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?

0: எப்போதும் என்றான் சுகன்யா. நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க குட்டீஸ், இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: ரெண்டு பாட்டு
0: ரெண்டு பாட்டு பாடுங்க பாப்போம்.
1: ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம், ஆடலாம் ஆடலாம் பாடிக்கிட்டு குதிக்கலாம் குதிக்கலாம் குதிக்கலாம், குதிச்சுக்கிட்டே தட்டலாம் தட்டலாம் தட்டலாம், தட்டிக்கொண்டே சிரிக்கலாம் சிரிக்கலாம் சிரிக்கலாம், சேர்ந்து நாமும் சிரிக்கலாம்.
0: சூப்பர், வெரி குட். அவ்வளவுதானா? இன்னொரு பாட்டு இருக்கா?
1: இன்னொரு பாட்டு இருக்கு.
0: ஆ பாடுங்க.
1: Drink, drink, drink, drink from milk. Bend, bend, bend, bend your knees. Turn, turn, turn, turn your wrist. Rise, rise, rise, rise your hand.
0: Very good, super. நல்லா பாடுனீங்க, அதனால உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருமா? ஓகே குட்டீஸ், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய குட்டீஸ் லைனில் வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு மறுபடியும் குட்டீஸ்கிட்ட பேசலாமா?

0: ஆட்டகாசமான பாடல்களோட நம்ம நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. அரும்பு மொழிகள் குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் பேச போறாங்கன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ குட்டீஸ், வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் குட்டீஸ், இணைப்புல இருக்கீங்க? குட்டீஸ் உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பேர் என்ன பேருமா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பாளையங்கோட்டையில இருந்து
1: பேசுறோம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: சுபிக்ஷா.
0: சுபிக்ஷா, என்ன படிக்கிறீங்கம்மா?
1: ஒன்னாப்பு
0: படிக்கிறீங்களா? ஓகே, நீங்க இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? இதுதான் முதல் முறையா பேசுறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோமா? ஓகே குட்டீஸ், என்ன சொல்ல போறீங்க
1: இன்னைக்கு?
0: கதை சொல்ல போறீங்களா? பாட்டு பாட போறீங்களா? ஆ, கதை சொல்ல போறீங்களா? சொல்லுங்க கேட்போம். கதை சொல்றீங்களா, பாட்டு பாடுறீங்களா? ஆ, சொல்லுமா, சொல்லு சொல்லுங்க. என்ன கதை சொல்ல போறீங்க? காக்கா கதையா, யானை கதையா, பூனை கதையா? ஆ, சொல்லுங்க சொல்லுங்க. ஐயோ, அந்த குழந்தைய பேச விடாம எல்லாரும் போட்டு குழப்பறாங்களே. அந்த குழந்தை என்ன செய்யணும் தெரியாம பயப்படுது. நீ சொல்லு குட்டீஸ், உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு. ஆ, சொல்லு சொல்லு. சரி, என்ன
1: செஞ்சிச்சு
0: என்ன பண்ணுச்சு அந்த வடைய? ஐயோ, அப்புறம் அந்த பாட்டி வடைய எப்படி வாங்கினாங்க காக்காட்ட இருந்து? நரி எப்படிமா தூக்கிட்டு போனுச்சு காக்காட்ட இருந்து? பாட்டு பாட
1: சொன்னீங்க.
0: நன்றி குட்டீஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்து பேசக்கூடிய குட்டீஸ் யாரு? வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யாரு எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். ஐயோ, பயந்துட்டாங்களா? பயப்பட வேண்டாம் குட்டீஸ், ரொம்ப ஜாலியாக பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சக்தி முருகேஷ். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கிறோம். சொல்லுங்க, விடுகதை கேட்க போறீங்களா? கேளுங்க கேளுங்க. நனையாத
2: உறுப்பு எது?
0: நனையாத உறுப்பு நம்ம உடல்ல உள்ளதா? நம்ம உடல்லயா கேக்குறீங்க? நனையாத உறுப்பு
2: உடல்ல உள்ளதுல நம்ம கூட உள்ளது.
0: நம்ம கூட உள்ளது, நம்ம கூட உள்ளது என்னது? செல்போனா?
2: இல்ல.
0: அப்புறம் ஏதாவது க்ளூ கொடுங்களேன். உப்பினை உண்டவன் உறங்காமல் அலைகிறான், யாரது? உப்பு இருக்குல்ல, உப்பு. உப்ப வந்து சாப்பிடுறான் ஆனா உறங்காம அலைஞ்சுகிட்டே இருக்கிறான். நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா தெரியும், ராமேஸ்வரம் போனீங்கன்னா தெரியும்.

0: கடல்.
1: கடல். கரெக்ட். ஓகே குட்டீஸ் நல்லா பேசுனீங்க, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் தி வாரியர் படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் அடுத்து யார் குட்டீஸ் பேச போகிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம் வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ குட்டீஸ், உங்கள் பேர் சொல்லுங்க.
1: மதுஷிகா.
0: மதுஷிகா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: கழுகுமலையிலிருந்து.
0: கழுகுமலையிலிருந்து பேசுறீங்களா? இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா? இதுதான் முத முதலியா பேசுறீங்களா?
1: ஆமா.
0: ஓ சூப்பர் குட்டி, அப்போ உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். நீங்க

0: என்ன வகுப்பு படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. அமைதியாக பேசுகிறீங்களே. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு என்னம்மா சொல்ல போகிறீங்க நிகழ்ச்சியில்? என்ன கடி ஜோக்? ஆஹா, சரி சொல்லுங்க, கேளுங்க கேளுங்க.
1: ஒரு இட்லிக்கு மூணு பேர் நிற்பாங்க, யாரு?
0: என்னது?
1: ஒரு இட்லிக்கு மூணு பேர் நிப்பாங்க.
0: ஒரு இட்லிக்கு மூணு பேர் நிக்காங்களா? அது யாரு? உங்க வீட்ல உங்க அண்ணன், உங்க தம்பி, நீங்க ஒண்ணு, கரெக்டா?
1: ஆஹா, ஃபேனு.
0: ஆ, ஃபேனு. ஐ ஜகா, ஃபேனு கரெக்டா சொன்னீங்களே. வேற
1: பச்சைக்கிளி ஏன் பச்சையா இருக்கு?
0: பச்சைக்கிளி ஏன் பச்சையா இருக்கு? அதை வேக வைக்கலாம், அதான் பச்சையா இருக்கு. கரெக்டா சொன்னா, கரெக்டா சொல்லிட்டேனா? ஐயா ஜாலி, அவ்வளவுதானா?
1: ஆஹா,
0: முடிஞ்சிடுச்சா?
1: ஃபங்க்ஷன்ல ஜாம் கொடுத்தாங்க யா?
0: ஒரு ஃபங்க்ஷன்ல
1: ஜாம் கொடுத்தாங்க.
0: ஜாம் கொடுத்தாங்களா? ஏன் ஜாம் கொடுத்தாங்க? காலையில பிரெட் தொட்டு சாப்பிடுறதுக்கா?
1: ஆஹா, ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் ஜாம் ஜாம்னு இருந்ததா ஜாம் கொடுத்தாங்க.
0: ஜாம் ஜாம்னு நடந்துச்சா? ஜாம் ஜாம்னு நடந்ததால ஜாம் கொடுத்தாங்களா?
1: ஆமா.
0: ஓகே, சரி. இதெல்லாம் எங்க படிச்சீங்க நீங்க?
1: குவைத்ல படிக்கோ.
0: ஓ, புத்தகத்துல இருந்து படிச்சீங்களா இதெல்லாம்?
1: ஆமா.
0: ஓஹோஹோ குட்டி, சூப்பர், நல்லா பேசுகிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: ஓகே,
0: தேங்க்யூ,
1: பாய்.
0: பாய். வணக்கம் குட்டீஸ், யார் பேசுகிறீங்க?
1: என்ன
0: பேருமா? என்ன பேர், பேர் சொல்லுங்க.
1: மௌனிகா.
0: மௌனிகா, எங்கேருந்து பேசுகிறீங்க? இளந்தப்பட்டிலேருந்து பேசுகிறீங்க. என்ன படிக்கிறீங்கம்மா நீங்கள்? அங்கன்வாடியில படிக்கீங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? கதை சொல்ல போறீங்களா? கேளுங்க கேளுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, கேப்போம்.
1: பட்டாம்பூச்சி கூண்டு அடிச்சிட்டு வெளியே நின்றான். அதுக்கப்புறம் மணி பூலக்கான் அலி பூ மணிச்சான். அதுக்கப்புறம் ரோசா பூ கண்டான். ரோசா பூ மணிச்சான். அதுக்கப்புறம் அல்லி பூ கண்டான். அல்லி பூ உட்காந்துட்டு
0: அவ்வளோதானா, முடிச்சிட்டிங்களா? ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு எதுலேருந்து படிச்சிங்க? அங்கன்வாடி டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பர். இதே மாதிரி நல்லா நிறைய கதை படிக்கணும், பாட்டு பாடணும், நல்லா விளையாடணும், சரியா? ஓகே குட்டீஸ், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக குட்டீஸ்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்களும் நல்லா ரசிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். போகன் படத்துலேருந்து.
2: This song is a tribute to all the heroes and villains.
3: மதம்

0: I'm waiting.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1190 ஹெல்கட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க ஜாலியாக அரட்டை அடிக்கும் நேரம் இது அரும்பு மொழிகள். ஆமாங்க, நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாரு, என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் குட்டீஸ், யாரு பேசுறீங்கம்மா? பவிஸ்ரீ. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அரியபுரத்துல இருந்து பேசுறீங்க. ஓகே குட்டி, சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்கம்மா
2: இன்னைக்கு?
1: ம், சொல்லுங்க.

0: சூப்பர், நல்லப்பா. நீ யார் சொல்லி கொடுத்தாமா இது இந்த பாட்டு? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, நீங்க இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா வானொலியில? பேசிருக்கிறீங்க. ஓகே, இன்னைக்கு லீவ்ல என்னமா பண்ணீங்க? என்ன விளையாட்டு விளாண்டீங்க? யார் கூடமா விளாண்டீங்க?
1: அம்மா கூட தான்
0: விளாண்டீங்களா?

0: சரி, உங்க வீட்டு பக்கத்துல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? இருக்காங்களா? ஓகே, அவங்க ஃப்ரெண்டு பேர் என்ன? ஊருக்கு போயிட்டாங்களா?
1: ஆமா, விழுந்து விழுந்துக்கு தம்பி போயிட்டாங்க.
0: சரி சரி, நாளைக்கு ஸ்கூல் போறீங்களா? ஓகே குட்டீஸ், நல்லா பாடிங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ, சூப்பராக பேசினாங்க குட்டீஸ். அடுத்து யார் பேச போகிறான்னு கேட்டலாம். வணக்கம் குட்டீஸ். வணக்கம் வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
2: விஷ்ணு கார்த்திக்.
0: விஷ்ணு கார்த்திக். விஷ்ணு கார்த்திக் எங்கேருந்து பேசுறீங்க?
2: வெள்ளாங்குழி.
0: வெள்ளாங்குழியிலிருந்து. ஓகே, சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
2: பாடல்.
0: பாடல், பாட்டு பாட போறீங்க? என்ன பாட்டு?
2: முளைப்பாரி.
0: பாடுங்க.
2: தானே நானே தானே தானே நானே வந்தாண்ட நாளையிலே வசன ஜவாய்க்கலாம் ஓடு கொட்டாய் ஓடுலே தொண்டே நானே நானே நானே நம்மளே கணவாங்க.
0: நீ பேசுறது விட்டு விட்டு கேக்குது, கரெக்டா பக்கத்துல வச்சு பாடுங்க சரியா?
2: காராமணி பயிர் மிளகுலாம் சிறு பயிர் முத்தான பயிர் மொளை போட்ட ஒன்னா நாலு ஓரெல்லாம் மூளை பாதி போறெல்லாம் கப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாரி போட்டுங்கம்மா மூளைப்பாரி போட்டுங்கம்மா நானே போட்டுங்கம்மா எல்லாரும்
0: நல்லா பாடுறீங்க நாட்டுப்புற பாட்டு. உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா இந்த பாட்டு விஷ்ணு? யார் உங்களுக்கு இந்த பாடல் சொல்லி கொடுத்தாங்க? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. இதே மாதிரி நிறைய நாட்டுப்புற பாடல் உங்களுக்கு தெரியுமா? ஸோ நிறைய இந்த மாதிரி நல்ல நாட்டுப்புற பாடல்லாம் இருக்குது, நீங்கள் நல்லா அழகாக பாடுறீங்க, இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பாடுங்க சரியா? ஓகே நன்றி, தேங்க்யூ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கில்லி படத்திலிருந்து கெத்தா ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஐந்து மணி 50 ஆயாச்சு. அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் நம்ம குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் பேச போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் குட்டீஸ்.
3: ஹலோ
2: ஹலோ குட்டீஸ், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஆஹா, நிகழ்ச்சிக்கு மாதிரி வந்துட்டாங்களோ. வணக்கம் குட்டீஸ். வணக்கம், உங்கள் பேர் என்ன குட்டீஸ்? சொல்லுங்க. பிரதீக்ஷா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? முக்குடலிருந்து பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க நீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. என்ன சொல்ல போறீங்கம்மா
4: இன்னைக்கு?
2: விடுகதை கேட்க போறீங்க, கேளுங்க. ரோட்ல ஏன் ஈ ஆயுது? அங்க யாரோ இனிப்பு கொட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன்,
4: அப்படிதானே?
2: அப்போ ஏன்
4: உலகத்திலே
2: பெரிய கேட்டா? அது என்ன கேட்டு? பில்ஸ் கேட்டா? பில்கேட்ஸ் இல்ல. சரி, நீங்களே சொல்லிருங்களேன்.
4: கோல்கேட்.
2: ஆஹா, ஐயோ, சரி, வேற அவ்வளவுதானா? முடிஞ்சா? ஓகே குட்டீஸ், நான் ஒண்ணு கேக்கட்டுமா
4: உங்ககிட்ட?
2: நான் உங்ககிட்ட கேக்குறேன், சரியா? உலகத்திலேயே ரொம்ப ஒல்லியா இருப்பான், சரியா? ரொம்ப ஒல்லியா இருப்பான் உலகத்திலேயே. ஆனா நம்மளுடைய ஆடைகள் எல்லாத்தையும் தைக்கிறதுக்கு அவன் தான் உதவுவான். கரெக்டா சொல்லிட்டீங்க, ரொம்ப சிம்பிளா கேட்டுட்டனோ. ஓகே குட்டீஸ், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ஓகே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, வெல்கம், தேங்க்யூ. அடுத்த குட்டீஸ் பேசலாம். வணக்கம்.
5: ஹலோ.
2: ஹலோ, யார் பேசுறீங்க?
5: நான் தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து கோபிகா பேசுறேன்.

0: தூத்துக்குடி மாவட்டம் கோபிகா. இதுக்கு முன்னாடி
1: பேசியிருக்கேன்.
0: பேசியிருக்கீங்களா? கோபிகா பேசியிருக்கீங்க. சொல்லுங்கள் கோபிகா, என்ன சொல்ல போகிறீங்க இன்னைக்கு?
1: நான் இப்ப வந்து ஒரு ஊர் பேர் சொல்லுவேன், நீங்க அது வந்து என்ன ஸ்பெஷல்னு சொல்லணும்.
0: ஓ, ஊரோட ஸ்பெஷல் சொல்லணும். சரி, ட்ரை பண்ணி பார்க்குறேன், சொல்லுங்கள்.
1: தூத்துக்குடி.
0: தூத்துக்குடி அப்படின்னா மக்ரூனா? மக்ரூன் இல்லையா,
1: இருக்கு.
0: உப்பு.
1: திருநெல்வேலி,
0: அல்வா,
1: ஸ்ரீவில்லிபுத்தூர்,
0: பால்கோவா, அவ்வளோதானா?
1: இல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்,
0: ஸ்ரீவில்லிபுத்தூர், பால்கோவா,
1: திண்டுக்கல்,
0: பூட்டு,
1: சேலம்,
0: மாம்பழம்,
1: காஞ்சிபுரம்,
0: பட்டு,
1: பண்ருட்டி.
0: பண்ருட்டியில் என்னன்னு தெரியலையே, மாட்டிக்கிட்டேனே. சொல்லுங்கள் என்னது?
1: பலாப்பழம் நினைக்கிறேன்.
0: நினைக்க கூடாது. ஐயோ, நீங்களும் நினைச்சா என்ன அர்த்தம்? பலாப்பழமா? சரி,
1: கொஞ்சம்
0: ரைட்டு,
1: டவுட்டு தான்.
0: அவ்வளோதானா?
1: மதுரை,
0: மதுரை மல்லி, அவ்வளோதானா?
1: மதுரை,
0: மதுரை மல்லி சொன்னேன்
1: இல்லையா? எனக்கு சரியாக கேட்கல, அவ்வளோதான்.
0: அவ்வளோதானா? சூப்பர், நல்ல ஃபேமஸான இதெல்லாம் கேட்டிங்க. நான் உங்களுக்கு கேட்கணும், மணப்புரம். மணப்புரத்தில் என்ன ஃபேமஸ்?
1: முறுக்கு.
0: மணப்பாறை, மணப்பாறை இல்லையா? மணப்பாறையில் என்னது முறுக்கு ஃபேமஸ்ஸு? கரெக்டாக சொல்லிட்டீங்களே. எப்படி, பத்தமடைக்கு என்ன ஃபேமஸ்ஸு? பத்தமடை,
1: பத்தமடை தெரியலையே.
0: பத்தமடைக்கு தெரியலையா? பத்தமடைனா பாய் தான். அடுத்த நிகழ்ச்சியில கேக்கீங்களா? ஓகே குட்டீஸ், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு,
1: நன்றி
0: நன்றி. ஓகே, இதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியில ஒரு குட்டீஸ் வந்து வாட்ஸ்அப் மூலமா குரல் பதிவு செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த குட்டீஸ் யாரு, என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுடலாமா?
2: என் பேர் நிதிஷ்குமார்.
0: நிதிஷ்குமார்,
2: நான் ஒன்னாப்பு படிக்க வெள்ளாங்குளத்து பேசுறேன்.

0: குடிக்கலாம், குடிக்கு கைக்கே தட்டலாம், தட்டலாம், தட்டலாம், தட்டி கொண்டே சிரிக்கலாம், சிரிக்கலாம், சிரிக்கலாம், சேர்ந்து நாம் சிரிக்கலாம்.
1: சூப்பர் சூப்பர், நல்ல அழகாக தெளிவாக குரல் பதிவு செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க குட்டீஸ். இதே மாதிரி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து குட்டீஸ்களுக்கும், இன்னும் நிகழ்ச்சியில் லைன் கிடைக்காமல் முயற்சி பண்ண குட்டீஸ்கள் கண்டிப்பாக அடுத்த முறை முயற்சி பண்ணுங்கள், நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் ஜாலியாக பேசலாம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து குட்டீஸ்களும் நிலைப்பண்பலை 102.6 சார்பாக நடிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம நிலை பண்பலை 102.6 உடன்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தாவிக்க அரசு இருட்டடைப்பு செய்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக் கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துகான் தேவ் ஜாவியா இணை பட்டம் வென்றது. புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்புறவர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. உங்கள் அன்பின் அலைவரிசையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம் இது. பக்தி மாலை நிகழ்ச்சி.

இணைந்திருக்கிறோம். இது நிலை பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோட. தன்னை அறிந்தவன் இறைவனை அறிகிறான். உள்ளத்தை தூய்மைப்படுத்தினால் உண்மை தானே வெளிப்படும்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. அன்பு விதைத்த இடத்தில் பகை முளைக்காது, கருணை நிறைந்த மனமே இறைவனை அடையும்.

பக்திமாலை கேட்டுக் கொண்டிருக்கிற நேயர்களே, நிலை பண்பலை 102.6 இறைவன் ஒருவன், வழிகள் பல, மனிதனை நல்வழிப்படுத்துவதே எல்லா மதங்களின் நோக்கம்.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது நிலைப்பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சி. ஜபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ண. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார்.

இணைந்திருக்கிறோம் நிலை பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. எவர் விசுவாசம் கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவன பூஞ்சோலைகள் நற்செய்தியாக இருக்கின்றன.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க சேவை செய்திகள். சேவை செய்திகளில் முதல்ல பாடல் வருது. ஏ நீ ரொம்ப அழகா இருக்க திரைப்படத்திலிருந்து பாடல். இதோ காற்றலைகளில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

இந்த மாணவர்கள் அதாவது சீர்மரபினர், பின் இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இவர்களுக்கு மத்திய அரசின் சார்பாக வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை குறித்த தகவல் தான் அடுத்த. இந்த திட்டத்தில் கல்வி உதவித்தொகை பெற விரும்பக்கூடிய மாணவர்கள் இந்தந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தினுடைய மொத்த ஆண்டு வருமானம 250,000 மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவ மாணவியர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் அல்லது சீர்மரபினர் இந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாயிரத்தி 2026-27 ஆண்டிற்கான தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில், அதாவது நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாப் கிளாஸ் ஸ்கூல்ஸ், இதில் இந்த பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்கும். 9வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரைக்கும் பயிலக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் இந்த ஸ்கூல்ஸில், லிஸ்டட் ஸ்கூல்ஸில் உங்கள் ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் ஏற்கனவே பயன்பெறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நாளைக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான வெப் போர்ட்டல் அப்படிங்கிறது scholarship.gov.in. இதுதான் வந்து அந்த நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலோட மெயில் ஐடி. இதில் வெப்சைட்டு, இதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது நாளைக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அப்ளை பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ஸை அந்தந்த பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்கள் வந்து சரிபார்க்கறதுக்கான தேதி அப்படிங்கிறது கடைசி நாள் அப்படிங்கிறது 15/9/2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த திட்டத்தில் புதிதாக பயன்பெறக்கூடியவங்களுக்கான போர்ட்டலும் அதுதான் scholarship.gov.in. இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் என்னைக்கு அந்த விண்ணப்பத்தினை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற கடைசி தேதி எல்லாமே அதில் குறிப்பிடப்படும். அதே போல் மத்திய அரசினுடைய சமூக நிதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் இணையதளமான socialjustice.gov.in இந்த இணையதளத்திலையும் நீங்கள் வந்து இந்த திட்டம் குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இது புதுசாக அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு, ஏற்கனவே அப்ளை பண்ணணும்னு நினச்சிருக்கோம், ஏற்கனவே அப்ளை பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது நாளைக்கு தான். புதுசாக விண்ணப்பிக்கக்கூடியவங்களுக்கான புது அறிவிப்பு வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது இந்த நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் அந்த தேதி அப்படிங்கிறது குறிப்பிடப்படும். அதனால் அந்த வெப்சைட்டை நீங்கள் சரிபார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கல்வி உதவித்தொகை பெறுறதுக்கு நீங்கள் பயனாளியா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த தகவலோட சூப்பரான பாடல் வருது, அழகிய தீயே திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

இணைந்திருக்கிறோம் நிலை பண்பலை 102.6 சேவை செய்திகள் நிகழ்ச்சியோட. சேவை செய்திகள் நிகழ்ச்சியில் முதல் தகவல் என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோர் இவங்களுக்காக மத்திய அரசினுடைய கல்வி உதவி தொகை திட்டம் குறித்த தகவல் தான்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் நிலப்பண்பலை 102.6 சேவை செய்திகள் தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. அடுத்த தகவல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தந்திருக்கக்கூடிய தகவல், பணிபுரியும் இடங்களில் பாலியல் தொல்லை தடுப்பு சட்டம் 2013 உள்ளபடி உள்ளக புகார் குழு அமைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அறிவுறுத்தல். திருநெல்வேலி மாவட்டத்தில் பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான

பாலியல் வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2013 படி பணிபுரியும் இடங்களில் 10 மற்றும் அதற்கு மேல் பணியாளர்களை கொண்ட அனைத்து அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் நிறுவனங்களில் உள்ளக புகார் குழு அமைக்கப்பட வேண்டும். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் 87 அலுவலகங்களில் உள்ளக புகார் குழு அமைக்கப்படாது குறித்து மாவட்ட சமூக நல அலுவலகம் மூலம் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதில் அதில் 40 அரசு அலுவலகங்களில் 10 பணியாளர்களுக்கும் குறைவான பணியாளர்கள் பணிபுரிஞ்சு வர்றாங்க. இதனால் இந்த சட்டத்தின் கீழே பெறக்கூடிய புகார்களை மாவட்ட உள்ளக புகார் குழுவுக்கு பரிந்துரைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதனால் 2013 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டத்தின்படி பணிபுரியும் இடங்களில் 10 மற்றும் அதற்கு மேல் பணியாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா அனைத்து அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் உள்ளக புகார் குழு அமைக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த தகவலோட இப்போ பாடல் வருது. பத்ரி திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

இணைந்திருக்கிறோம் நிலை பண்பலை 102.6 நேர்களை நீ கேட்கலாம். இன்று மாலையும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. ஏழு மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி, பசும்பால் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் உரை. வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பொருட்கள் உற்பத்தி தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி. ஜெயலலிதா அவர்கள். தொடர்ந்து கத்தரி சாகுபடி அனுபவங்கள். நேர்முகம் பங்கேற்பவர் களக்காடு மூங்கிலடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி டி. முத்துராஜ் அவர்கள். 8 மனதின் குரல் மறு ஒலிபரப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 ஆற்றிய மன் கி பாத் உரையினுடைய தமிழாக்கம் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 8:30 துபாயில் நடைபெறும் பெண்கள் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கு இடையேயான போட்டியின் நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். எமது மற்ற நிகழ்ச்சிகளை லைவ் ஸ்ட்ரீமிங்கிலும் இந்த நிகழ்ச்சியை நேரலையிலும் கேட்கலாம். 8:35 இளங்காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள். 9 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது திருத்தக்க தேவரின் நரிவிருத்த பாடல்கள். 10 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். 6 இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை. வழங்குபவர் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் துளி. வழங்குவோர் அரியப்புபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி. வழங்குபவர் முனைவர் வி. பிரதீபா அவர்கள். 7 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நிரல் நிகழ்ச்சி. வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம். ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை. 7:30 ஆங்கிலம் அறிவோம். வழங்குபவர் தூத்துக்குடி எஸ். பிரபாவதி அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நிரல் நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் முறை. வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைவால் வழங்கும் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று. சிரிக்க வைத்த ஞாபக மறதியான சம்பவங்கள். 10:02 மனம் விரும்புதே. 11:02 மணித்திறனாடு. ஹெமிஸ் தேசிய பூங்கா, லடாக் குறித்த தகவல்கள். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே, நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்படும் ஒரு புதிய திறமை என்ன? 1 நலம் தானா? குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவர்.

ஜனனி பிரசன்னா அவர்கள். 1-5 நலம்தானா தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் முகமது ஃபைசல் அவர்கள். தொடர்ந்து பூவரசின் மருத்துவ பயன்கள். பிற்பகல் 2 அன்பின் வரிகள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:02 பொதிகை தும்பி. 5:02 படம் பாடலும். 1981 வெளிவந்த திரைப்பட பாடல்கள். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்கள். 8:05 குக்கு நேர்ப்பு பாடல்கள். 9:00 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கிய சாரல். குற்றால குறவஞ்சியில் குற்றால மழை வளம் குறித்த தகவல்கள். 10:00 சுகமான ரகங்கள். திருநெல்வேலி விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள். நேர்கள் இதுவரை கேட்டது நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று மாலையும் நாளையும் இடம்பெறிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருப்பது அறிவியல் தகவல்கள். அறிவியல் தகவலில் முதலாவது தகவல் என்ன அப்படின்னா, நிலவோட தென்துருவத்தில் உயிரினங்களுடைய தடயமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விஞ்ஞானிகளுடைய ஆச்சரியக்குறியாக இருந்துகிட்ருக்கு. நிலாவில் மனிதர்கள் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ள தயாராகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பூமியிலிருந்து போகக்கூடிய நுண்ணுயிர்கள் எவ்வளவு காலம் உயிருடன் இருக்க முடியும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சுட்டே வராங்க. நிலவோட தென்துருவத்தில் சூரிய ஒளி படாத சில பகுதிகளில் பூமியைச் சேர்ந்த சில நுண்ணுயிர்கள் உயிருடன் வாழக்கூடும் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய ஆய்வு தகவல் தெரிவிக்குது. இதனால் எதிர்காலத்தில் நிலவில் ஆய்வு பண்ணும்போது மனிதர்களால் அங்கு கொண்டு செல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத தகவல் தான் வந்து முதலாவது தகவலாக அறிவியல் தகவல் நிகழ்ச்சியில் வர காத்திருக்கு. இப்போ சூப்பரான பாடலும் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நிலைப்பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி.

ஹரிச்சரனோட வாய்ஸில் பாஸ் என்ற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சிங்க. நிலை பண்பலை 102.6 தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. அறிவியல் தகவல்கள், நிலா பற்றின தகவல் தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. இப்போ விஞ்ஞானிகள் எல்லாமே நிலவில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை கண்டுபிடிக்கக்கூடிய கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்த தகவல். நிலாவில் உயிரினங்கள் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய நில அதிர்வுகளையுமே விஞ்ஞானிகள் கவனத்தில் கொள்கிறாங்க. ஏன்னா நிலவில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் போன்ற அதிர்வுகளையும் விண்கற்கள் நிலாவில் மோதுறதுனால ஏற்படக்கூடிய அதிர்வுகளையுமே தொடர்ந்து பதிவு செய்யக்கூடிய வகையில் சிறப்பு கருவியை நாசா கண்டுபிடிச்சிருக்கு. இது மூலமாக நிலா பற்றி இன்னும் அதனுடைய உட்புறத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கன்னு அது விஞ்ஞானிகள் வந்து தகவல் சொல்கிறாங்க. இந்த தகவலோடு இப்போ தொட்டால் பூமலரும் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் வருது. ஹரிச்சரன் யுவன் சங்கர் ராஜாவோட குரல்களில், வாலியினுடைய வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையில், பாடல் இதோ காற்றலைகளில் பாடலை கேளுங்க. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். நிலை பண்பலை 102.6.

இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6 அறிவியல் தகவல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியிலும் கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். இன்றைக்கி அறிவியல் தகவலில் நிலா பற்றின தகவல்கள் தான். நிலா பற்றின அறிவியல் தகவல் என்ன இருக்குது, இப்போது ரீசெண்டாக என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். நிலாவுக்கு செல்லக்கூடிய விண்கலங்களுக்கெல்லாம் வந்து இங்கே கீழே இருந்து தான் வந்து வழிகாட்டியாக அந்தந்த ரூட் என்னங்கிறத சிக்னல்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது வந்து மனிதர்கள் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டிய ஒரு காரணம் இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் பூமியிலிருந்தே சிக்னல்ஸை வந்து பெறுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால நிலாவை சுற்றியபடி இயங்கக்கூடிய சேட்டிலைட்ஸை வந்து தங்களுடைய நிலையை தாங்களே கண்காணித்து சரியான பாதையில் பயணிக்க உதவக்கூடிய புதிய ஒரு தொழில்நுட்பத்தை நாசாவினுடைய கேப்ஸ்டோன் அப்படிங்கிற அந்த செயற்கைக்கோள் விண்கலம் அப்படிங்கிறது வெற்றிகரமாக சோதித்து பார்த்துருக்கு. இதனால் என்ன ஒரு விளைவு ஏற்படும் அப்படின்னா, எதிர்காலத்தில் நிலாவுக்கு ஆய்வுகளுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸே வந்து சிறப்பான ஒரு வழிகாட்டுதலில் இங்கேருந்து போகக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு வழங்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்போ இந்த தகவலோட சூப்பரான பாடலும் வருது. கும்கி திரைப்படத்தில் இருந்து ஹரிச்சரனோட குரலில் பாடலுக்கு எழுங்க.

கும்கி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஹரிச்சரனோட குரல்ல, டிமனோட இசையில, யுகபாரதியினுடைய வரிகளில். அடுத்த பாடல் வர காத்திருக்கு. கல்லூரி திரைப்படத்திலிருந்து ஜோஷ்வா ஸ்ரீதருடைய சிலை, நா முத்துக்குமாரோட வரிகளில், ஹரிச்சரனோட குரல்ல. அதுக்கு முன்னாடி நிலவை பற்றின இன்னொரு தகவல் இருக்குது. விண்வெளி ஆய்வு குறித்த தகவல் தான். விண்வெளியில் இந்த நிலாவுக்கு போகக்கூடிய மனித உடலில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் ஆய்வு செய்கிறது, விண்வெளி வீரர்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வயதாகிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நோய்களுடைய வளர்ச்சி, செல்கள் மற்றும் மரபணுக்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் போன்றவற்றை புரிந்து கொள்கிறதுக்கும், விண்வெளிக்கு போகக்கூடிய மனிதனுக்கு வந்து உடலை ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு புதிய ஆய்வை விஞ்ஞானிகள் தொடங்கியிருக்காங்க. விண்வெளியில் கிடைக்கக்கூடிய இந்த அறிவியல் தகவல் அப்படிங்கிறது மனித உடம்பில் ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்களுக்கு என்னென்ன விஷயங்கள், இங்கே புவியீர்ப்பு விசை இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்துல என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கான இந்த ஆய்வு அப்படிங்கிறது எதிர்கால மருத்துவத்திற்கு ரொம்ப பயன்பாடு உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாசா நம்புகிறாங்க, நம்மளும் நம்புவோம். இப்போ சூப்பரான பாடல் வருது. கல்லூரி திரைப்படத்திலேருந்து பாடலை கேளுங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.

அறிவியல் தகவல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் வர காத்திருக்கு. கயல் திரைப்படத்தில் இருந்த யுகபாரதியோட வரிகளில் டி இமானோட இசையில் ஹரிச்சரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்களில் பாடல் ஏதோ காற்றலைகளில்

0: கேட்ட இந்த கயல் திரைப்பட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. நேர்கள் சரியாக 7:30 கேட்கலாம் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவ நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சி.
1: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.

0: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
1: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
0: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
2: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: நிகழ்ச்சியில் முதலில் பசும்பால் கெட்டு போகாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்த உரையினை கேட்கலாம். வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பொருட்கள் உற்பத்தி தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி. ஜெயலலிதா அவர்கள்.
6: வணக்கம். பொதுவா நம்ம வந்து பாலை சேமிக்கிறதுக்கு முன்னாடி பால் உற்பத்தியை நம்ம தெரிஞ்சுப்போம். உற்பத்தின்னு பேசும்போது இந்தியா உலக அளவில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா பெருமையாக சொல்லிக்கலாம், முதலிடத்துல இருக்கோம். அதுவும் 248 மில்லியன் டன் பால் உற்பத்தியோட. அதாவது 1950களில் பார்த்தீங்கன்னா ஒரு பற்றாக்குறை நாடாக இருந்தோம். பாலை பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறையாக இருந்த நம்ம நாடு தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கும் மேலே நம்ம இப்போ முன்னணி நாடாக, அதாவது உற்பத்தியிலேயே முதல் இடத்துல இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் பர் கேபிட்டா அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு தனி மனிதனுக்கு தேவையான பாலின் அளவை உலக அளவுலையும் நம்ம மிஞ்சிட்டோம். அதாவது 400 கிராமுக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளவு அதிகமாக பால் உற்பத்தி பண்ணியும் நம்மளோட பால் வந்து ஏற்றுமதி தரம் மிக்கதாக நம்ம உற்பத்தி செய்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. இதை சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதை நம்ம மேல நாடுகளில் எளிதாக சாத்தியப்படுத்த முடியுது, சுத்தமான பால் உற்பத்தி அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அங்கே குறைவான பண்ணைகள், நிறைய மாடுகள், அதாவது கொஞ்சம் பேர் தான் மாடு வச்சிருப்பாங்க, ஆனால் நிறைய வச்சிருப்பாங்க. இங்க வந்து நம்மளோட பால் உற்பத்திக்கு அதிகமா இருக்கிறதுன்றதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா நிறைய பேர் மாடு வச்சிருக்கோம், ஆனால் 1-2 மாடு வச்சிருக்கோம். ஸோ ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறப்போ நிறைய பேரை அது சென்றடையணும், அப்புறம் எல்லாரும் அதை பின்பற்றணும் அப்படிங்கிறது அது நடைமுறையில நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனாலதான் சுத்தமான பால் உற்பத்தியை எட்ட முடியல. ஆனா சுத்தமான பால் உற்பத்தின்றதை நம்ம பால் உற்பத்தியாளர்களாகிய நாம் அப்படிங்கும் போது நான் யாரை சொல்றேன் அப்படின்னா கறவை மாடு வச்சிருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் சொல்றேன். ஸோ அவங்க தான் வந்து பாலை வந்து மடியிலேருந்து கறந்து நம்ம நுகர்வோரை சென்றடையறதுக்கு காரணமா இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து பால் உற்பத்தியாளர்கள். நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட பால் உற்பத்திங்கிறது சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ சுத்தமான பால்

அப்படிங்கிறப்போ ஒரு மாட்டோட மடியில அந்த பால் இருக்கும்போது மிக மிக தூய்மையான பால். அதே நேரத்துல அந்த மாடு ஆரோக்கியமானதான் இருக்கணும், அதுல எந்த டவுட்டும் இல்ல. மாடு ஆரோக்கியமா இருக்கிற பட்சத்துல அந்த மடியில உள்ள பால் 100% சுத்தமான பால். அப்ப எப்ப வந்து அது சுத்தம் கெட்டு போகுது அப்படின்னா, நம்ம கை தொட்டு பால் கறக்கும் போது, அப்புறம் அந்த பால் கறக்கக்கூடிய அந்த பாத்திரம் அழுக்கா இருக்கிறதுனால, இல்ல அந்த பாத்திரம் நல்லா கழுவாம இருக்கிறதுனால, ஒருவேளை கழுவுனா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி நல்ல தரமானதா இல்லாம இருக்கிறதுனால, அப்புறம் பால் கறக்கக்கூடிய தொழுவம், அந்த தொழுவத்துல நீங்க அப்பதான் தீனி போட்டிருப்பீங்க, அந்த தீனியில உள்ள தூசுகள், அப்புறம் அந்த தொழுவத்தோட உள்ள சுத்தம், அப்புறம் அது முக்கியமா கறவை மாட்டோட உடல் சுத்தம். கறவை மாடு வந்து அப்பதான் சாணி போட்டிருக்கோம், பின்னாடி நம்ம கழுவி விட்டுருக்க மாட்டோம், அப்புறம் குறிப்பா மடியை கழுவி இருக்க மாட்டோம். சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள்னால பால்ல கிருமிகள் கலக்கப்படுது. சோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுத்தமான பால் உற்பத்தி எப்படி ஏற்றது அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சுத்தமான பால் உற்பத்தி இல்லாட்டி என்ன, நீங்க தான் அந்த பாலை வந்து கறந்து உடனே சொசைட்டில இருந்து பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு போய் நல்ல காய்ச்சி கிருமிகள்லாம் நீக்கம் பண்ணி ஒழுக்கம் பண்ணி ஒரு நாள் கெட்டு போகாத பொருளா தயாரிக்கிறீங்களே அப்படின்னு சொன்னா, பாலோட ஆரம்ப நிலை எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் பால்ல இருந்து செய்யக்கூடிய உற்பத்தி பொருளோட தரம் அமையும். அதாவது நீங்க கறந்த பால் எப்படி இருக்கோ அதுதான் பாக்கெட் பாலோட தரமா இருக்கும். நம்ம பாக்கெட் பால்னு சொல்றோம் இல்லையா, அது நம்மளால ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுக்க முடியுது ஃப்ரிட்ஜ்ல. அப்போ அந்த மாதிரி தரத்துக்கு கொண்டு வரும்போது கூட பாலோட ஆரம்ப தரம் அதை நிர்ணயம் பண்ணும். அதனால சுத்தமான பால் உற்பத்திங்கிறது அவசியம். அப்புறம் நான் முன்னமே சொன்ன மாதிரி பால் ஏற்றுமதி தரம் வாய்ந்ததா இல்லைன்றதுக்கும் ஒரு மிக முக்கிய காரணம், பாலை நம்ம சுத்தமாக உற்பத்தி பண்ணல, பாலில் உள்ள கிருமிகள் அதிகமாக இருக்கு. மூன்றாவதா மிக முக்கியமான காரணம், ஏன் ஏற்றுமதி தரம் பண்ண முடியல அப்படின்னா, பாலில் உள்ள மருந்துகளோட எச்சங்கள். இப்போ நம்ம மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம என்ன பண்ணுறோம், மருந்து பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு அரை ஆயுட்காலம்னு ஒன்று இருக்கு. அதாவது அந்த மருந்து அதற்கான வினையை புரிஞ்சு அந்த மாட்டில் உடம்புலேருந்து கழிவுகளாக வெளியேறணும். ஸோ அதை தான் அரை ஆயுட்காலம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த மருந்துகளோட தாக்கத்தில் அந்த மாடு இருக்கும்போது அந்த மாட்டுப்பாலை மொத்த பாலில் கலக்கக்கூடாது. கலந்தா அந்த மாட்டில் அந்த மருந்துகளோட எச்சங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மருந்துகளோட எச்சங்கள் இருக்கிறதுனால உலக அளவில் பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவு ஏற்படுகிறது. அதனால நம்ம இந்த ஆன்டிபயாட்டிக் ரிசெடியூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது இருந்தால் நம்ம பால் வந்து வெளிநாட்டில் வேலை போகிறது இல்லை. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம பால் உற்பத்தி பண்ணணுன்றதை நம்ம அவசியம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இவ்வளோ நேரம் என்னெல்லாம் காரணிகள் பேசணுமோ அந்த காரணிகளில் உள்ள சுத்தத்துக்கான பின்னணியை நம்ம அங்கீகரிச்சுட்டா போதும். உதாரணத்துக்கு மாடு சுத்தம் இல்லை அப்படின்னா, மாடை பின்னாடி கழுவுறது, முக்கியமாக மடியை கழுவுறது, பொட்டாசியம் பர்மாங்கனேட் 1% கரைசலை பயன்படுத்தி மடியை கழுவுறது, இதெல்லாம் நம்ம பின்பற்றணும்னா கிட்டத்தட்ட மாடோட சுத்தம் பூர்த்தி ஆயிடுது. அதே மாதிரி பால் கறந்த பாத்திரத்தை நம்ம உடனே நல்ல பச்சை தண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் அலசணும். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, பால் பாத்திரத்தை உடனடியாக வெந்நீர் விட்டு அலசக்கூடாது. வெந்நீர் விட்டு அலசினீங்கன்னா அந்த பாலில் உள்ள திடச்சத்துக்கள் ஒட்டி காஞ்சு போயிடும். அதனால நீங்க சாதாரண குளிர்ந்த நீர்ல ஃபர்ஸ்ட் அலசிட்டு அதுக்கப்புறம் தேவையான வாஷிங் சோடா போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் கிருமி நாசினி அதாவது அயோடோஃபோர் அந்த மாதிரியும் வச்சு சுத்தம் பண்ணலாம். முக்கியமா மிக முக்கியமா அதை நல்ல வெயில்ல காய வைக்கணும். வெயில்ல காய வச்சா அந்த பாத்திரம் வந்து நல்ல சுத்தம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நல்ல காஞ்சிருக்க பாத்திரத்தை கறக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு அலசு அலசுவோம். அந்த அலசுற தண்ணி வந்து குவாலிட்டி இல்லை, நல்ல தரமானதா இல்லை அப்படின்னா அந்த கிருமிகள் பால்ல கலக்கும். சோ இந்த மாதிரிலாம் இல்லாம பால் பாத்திரம் தூய்மை இருக்கணும். அடுத்தது கறப்பவர் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். இருமுதல் தும்முதல் போன்ற வியாதி இருக்கக்கூடாது அவருக்கு. அப்புறம் கை நகம்லாம் நல்லா வெட்டி இருக்கணும். அப்புறம் இந்த கெட்ட பழக்கங்கள் பீடி சிகரெட் புகையில வெத்தலை அந்த மாதிரிலாம் போடாம இருக்கணும். இதெல்லாம் வந்து பாலில் கலக்கக்கூடிய காரணம்ன்றதுனால நம்ம சொல்றோம். அதனால கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்கணும். அப்புறம் முக்கியமா பால் கறக்கும் போது என்ன பண்ணுவாங்க, பால்லே ஒரு கை விட்டுக்குவாங்க, அந்த வந்து வழவழன்னு இருக்கணுங்கிறதுக்காக விளக்கண தடவுறது. இதெல்லாம் வந்து ஒரு தவறான முறைகள், அதெல்லாம் வந்து கடைபிடிக்கிறத கண்டிப்பா தவிர்க்கணும். இந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம சுத்தமா பால் கறந்தோம் அப்படின்னா கிருமிகளோட அளவு அதுல குறையும். முக்கியமா வியாதிகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், அவருக்கு வந்து தொத்து வியாதி இருந்தா அது வந்து அந்த பாலில் கலக்கும் கண்டிப்பா. அதுல

அளவு குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால பாலோட தரத்தை நீட்டிக்க முடியுன்றது நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரி நம்ம பாலை சுத்தமாக உற்பத்தி பண்ணுறதை தெரிஞ்சுக்கணும். சுத்தமாக உற்பத்தி பண்ணுறப்போ அந்த பால் கறக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த வாய் வந்து குறுகலாக இருக்கணும். நீங்கள் வந்து வசதியாக இருக்கணுன்றதுக்காக அகலமாக வச்சுட்டு கறப்பீங்க, சரி அப்படி கூட கறந்துக்கலாம், ஆனால் சீக்கிரமாக அந்த வந்து ஒரு குறுகிய வாயுடைய பாத்திரத்தில் மாற்றிடணும். அதுக்குன்னு பால் அடிக்கடி பாத்திரத்தை மாற்றிட்டே இருக்கக்கூடாது, அதுவும் கிருமிகளுக்கு வழிவகுக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, குறுகலான வாயு உள்ள பாத்திரத்தில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அதை நல்லா வேகமாக மூடி வச்சிடணும். ஸோ கிருமிகள் கலக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறையும். ஸோ இதை மாற்றி வச்ச பாத்திரத்தில் எவ்வளோ நேரம் பால் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னா, கறந்ததுலேருந்து பால் சுமார் 4 மணிலேருந்து 6 மணி நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். அது எப்படி 4 மணிலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் மட்டும் கெட்டு போகாமல் இருக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல எப்படி நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கோ அதே மாதிரி பால்லையும் சில நோய் எதிர்ப்பு தன்மைக்கான காரணிகள் இருக்குது. அந்த காரணிகள் 4 மணிலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ரொம்ப வீரியத்தோடு இருக்கும், அதுக்கப்புறம் படிப்படியாக அதோட வீரியம் குறைஞ்சி போனோட்டி தான் இது உள்ள கலக்கப்பட்ட கிருமிகள் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்று கறந்த பால் 4 மணி நேரத்துக்குள்ளர விநியோகிக்கப்பட்டு விட வேண்டும். அப்படி இல்லையா, அந்த 4 மணிலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சொசைட்டியில் ஊற்றுவீங்களோ அல்லது சில்லிங் சென்டர் பால் குளிர்விக்கும் நிலையங்களுக்கோ அல்லது பால் பதனிடும் தொழிற்சாலைக்கோ டெய்ரி பிளான்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கேயோ போயிடணும். இது மூணும் முடியலையா, நீங்கள் பால் மதிப்பு கூட்டுதலை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடணும். 4 மணிலேருந்து 6 மணி நேரங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்துக்குள்ளார நீங்கள் அந்த கிருமிகளோட அளவை வந்து கட்டுப்படுத்தலை அப்படின்னா அபரிமிதமாக அதில் கிருமிகளோட அளவு ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம பால் சேமிக்கிற முறை அப்படிங்கிறது, பாலை வந்து ஒரு நிறைவான கொள்கலன்களில் ஊற்றி, அதாவது குறுகிய வாயுடைய கொள்கலன்களில் ஊற்றி நம்ம ப்ராப்பராக மூடி வைக்கிறதுன்றது முதல் படிநிலை. அதுக்கப்புறமா அந்த சேமிக்கிற கொள்கலன் இருக்கு இல்லையா, அது வந்து பிளாஸ்டிக் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். ஒருவேளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் நல்லது. நம்ம அலுமினியம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம வாஷிங் சோடா மற்றதெல்லாம் பயன்படுத்தும் போது அரிப்புத்தன்மை ஏற்படும். அப்படி அரிப்புத்தன்மை ஏற்படும் போது அந்த இடுக்கு பள்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா முத நாள் பயன்படுத்தின அந்த பால் வந்து உள்ளே போய் ஒட்டின்னு இருக்கும், துகளாட்டம் ஒட்டின்னு இருக்கும். அந்த ஒட்டின்னு இருக்கிறது அடுத்த கிருமிகளோட வளர்ச்சிக்கு வாய்ப்பு அமையும். அதனால பெஸ்ட்டு மெட்டீரியல் என்ன அப்படின்னா எவர் சில்வர் பாத்திரம். எவர் சில்வரில் கேன் இருக்கும் பார்த்தீங்களா, அது வாங்குறது நல்லது. அந்த மாதிரி கேன் ஏன் நம்ம பரிந்துரைக்கிறோம் அப்படின்னா, நல்லா நீங்கள் கிருமிகள் போக அலச முடியும். அந்த பால் துகள் ஒட்டியிருக்காத வண்ணம் நல்ல வாஷிங் சோடா போட்டு அலச முடியும், நல்லா காய வைக்க முடியும், கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய முடியும். அதனால நம்ம அந்த பாத்திரத்தை சொல்கிறோம். இப்போ அந்த பாத்திரத்தை 4 லேருந்து 6 டிகிரி டெம்பரேச்சருக்கு குளிர் வைக்கணும். உங்களால் 4 லேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போக முடியல, சொசைட்டிக்கு ஊற்ற முடியல, விற்பனையாளருக்கு கொடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அதை 4-5 டிகிரி அதிகபட்சம் 6 டிகிரிக்கு குளிர் வச்சிருக்கணும். பாலை நீங்கள் குளிர்விக்கிறது மூலமாக ஒரு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் கெட்டு போகாமல் பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் பால் கறந்ததுலேருந்து நீங்கள் குளிர்விப்பாலில் வச்சிட்டிங்கன்னா தாராளமாக 8 மணி நேரம் நீங்கள் வச்சுக்கலாம் சில்லரில், அதாவது 5 டிகிரி வெப்பநிலையில். இல்லை என்னால் அதுவும் முடியல அப்படின்னா நீங்கள் பால் பொருட்கள் உற்பத்திக்கு போயிடணும், அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடணும். இல்லை நான் வந்து ட்ராவலில் இருக்கேன், அந்த பால் கேனை கொண்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கு மட்டும் யோசனை சொல்லுங்கள் அப்படின்னா, மேலே ஒரு சாக்கோ அல்லது தண்ணியை எப்போதும் உறிஞ்சி வச்சுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொண்டத பொருளை வந்து மேலே கேன் மேலே சுற்றி வச்சுட்டு அது மேலே ஐஸ் கட்டிகளை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெப்பநிலையை அதிகப்படுத்தாமல் இருக்கும். அது வந்து ஒரு ட்ராவலுக்கு போக்குவரத்துக்கு அதை நம்ம பயன்படுத்தலாம். மற்றபடி நீங்கள் கண்டிப்பாக பாலை கொண்டு போக முடியாத பட்சத்தில் 5 டிகிரியில் அந்த பால் இருந்ததுன்னா பால் கெட்டு போகாது. அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பால் டேங்கர்லாம் ஒரு டேங்கர் லாரின்னு சொல்லிட்டு போகும். அதில் பார்த்தீங்கன்னா டபுள் ஜாக்கெட்டுன்னா 2 சுவர் இருக்கும். உள்ள அந்த அறையில வந்து பால் இருக்கும், அந்த வெளிப்புற சுவருக்கும் அதுக்கும் இடையில வந்து உள்ள வந்து குளிர்விப்பால் இருக்கும். அது வந்து பாலை குளிர்ந்த நிலையிலே, அதாவது 5 டிகிரி வெப்பநிலையிலேயே பாலை நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாலும் அந்தந்த வெப்பநிலையிலேயே வைத்திருக்கும். அப்ப மட்டும்தான் பால் வந்து கெட்டு போகாது. நான் ஏன் வந்து சொசைட்டி கொண்டு போங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, சொசைட்டில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்ட்ட இருந்து பால் கொள்முதல் பண்றாங்க இல்லையா, அவங்க அதிகபட்சம் 500 லிட்டர் ஒரு சொசைட்டில கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு போய் அவங்க பல்க் மில்க் சில்லர் ஆவின்லேயோ இல்லை மற்ற டெய்ரி பிளான்ட்லேயோ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே ஒரு பல்க் மில்க் கூலர் கொடுத்துருக்காங்க. அதிகப்படியான பாலை சேமித்து வைக்கக்கூடிய பல்க் மில்க் கூலர்ன்ற அமைப்பு பாலை 5 டிகிரி செல்சியஸில் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு உபகரணம். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 லிட்டரோ 1000 லிட்டரோ 5000 லிட்டரோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கொள்கலன் விரிவாக இருக்கும். அதில் கொண்டு போய் நீங்கள் பாலை ஊற்றிட்டீங்கன்னா அது பால் சில்லுன்னே இருக்கும். அதுலேருந்து அந்த டெய்ரி பிளான்ட் பால் பதனிடும் தொழிற்சாலை வந்து டேங்கரில் பல்க் மில்க் இந்த டேங்க் இருக்கு இல்லையா, டேங்கருக்குள்ள மாற்றி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அந்த பால் வந்து ரொம்ப பாதுகாப்பாக 5 டிகிரி வெப்பநிலையில் இருக்கும். நிறைய பண்ணைகள்

0: என்ன பண்றாங்க, நல்ல டீப் ஃப்ரீசர் மாதிரி வச்சுக்கிறாங்க, கேனோடைய தூக்கி கொண்டு போய் அந்த ஃப்ரீசர்ல வச்சிடறாங்க. அது வந்து நம்ம பாலை எப்போ வேணா கொண்டு போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கடைபிடிக்கிற ஒரு முறையா இருந்தாலும் சரியா சொல்லணும்னா 5 டிகிரியில வைக்கிறது நல்லது. இந்த ஃப்ரீசருக்குள்ள வைக்கும் போது பால் வந்து திரும்ப ஐஸா மாறி திரும்ப அந்த ஐஸை திரும்ப பாலா மாத்துறதுக்கு நமக்கு நிறைய எனர்ஜி வேஸ்டா போகும். அதனால சாலச் சிறந்த முறைனா 5 டிகிரி வெப்பநிலையில பாலை குளிர்விக்கிறது தான். இது வந்து பால் சேமிக்கிறத பொறுத்து. நன்றி, வணக்கம்.
1: இதுவரை பசும்பால் கெட்டு போகாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பொருட்கள் உற்பத்தி தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி. ஜெயலலிதா அவர்கள்.

0: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்.
1: தொடர்ந்து கத்திரி சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் களக்காடு மூங்கிலடி கிராமத்தை சேர்ந்த விவசாயி டி முத்துராஜ் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம். வணக்கம் சார்.
2: சந்தையில பாத்தீங்கன்னாக்க சில காய்கறிகள் வந்து எந்த நேரமும் இருக்கும், மக்களால எந்த நேரமும் விரும்பி வாங்கப்படும். ஒவ்வொரு நாளும் சமையல்ல வந்து சேகர காய்கறிகள் சந்தைகள் அதிகமா விற்பனை ஆகும். அந்த வகையில கத்திரிக்காய் வந்து பொதுமக்களிடம் எப்போதும் வரவேற்பு உண்டு. சந்தைகளில் எந்நேரமும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு இடம் இருக்குங்க ஐயா? விவசாய நிலம்
3: இடம் வந்து ஒரு 5 ஏக்கர்.
2: 5 ஏக்கர். 5 ஏக்கர் நிலத்துல வந்து நீங்க எவ்வளவு இடத்துல வந்து கத்திரி சாகுபடி செய்யறீங்க?
3: கத்திரி வந்து ஒரு 2.5 ஏக்கர்
2: சாகுபடி பண்றீங்க.
3: ஆமா.
2: கத்திரி சாகுபடி வந்து எத்தனை நாள் பயிருங்க ஐயா?
3: 1 வருஷம் பயிர்.
2: 1 வருஷம் கத்திரி வந்து விளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கு.
3: கொடுத்துரும்.
2: இப்ப வந்து கத்திரி சாகுபடிக்கு முதல்ல நிலத்தை வந்து தயார்படுத்துறது எப்படிங்க ஐயா?
3: நாங்க எப்படின்னா நேந்திரம் வாழை வெட்டி அது அந்த தார் அழிஞ்ச உடனே டிராக்டர்ல ரொட்டரிவேட்டர் கலப்பை வச்சு அந்த அண்டி எல்லாம் அழிப்போம். சம மட்டமா அழிச்சிட்டு 1 ஏக்கருக்கு 5 டன் எரு வரும். அதை விரிச்சு அதை உழுது பக்குவப்படுத்தி நாத்துக்கு வந்து 1 மாசம். அந்த 1 மாசத்துல வயலை வந்து ரெடி பண்ணுவோம். சின்ன பவர் வீடர் வச்சு புளி பிடிப்போம். கால் பற்றாக்குறைக்கு அது நல்லா இருக்கு. அடியில வந்து குருணை போடணும். போட்டாதான் அந்த வேர் பூச்சிலாம் விழாது.
2: வந்து கத்திரிக்கு வந்து எந்த ரக கத்திரியை வந்து நீங்க பயிரிடுறீங்க?
3: அங்க வந்து ஆண்டார்குளம் நாட்டு கத்திரிக்காய்.
2: விதை எங்க இருந்து வாங்குறீங்க?
3: விதை நாங்களே உற்பத்தி பண்ணிடுவோம். அதுக்கு முந்தின போகத்துல வந்து நாங்க பெரிய நல்ல தரமான காயை பழுக்க வச்சு அதை வந்து முன்பகுதியும் பின்பகுதியும் எடுத்து மத்தியில் உள்ளதை மட்டும்தான் விதைக்கு எடுப்போம். அது விதை வந்து நல்ல தண்ணி

0: இல்லை, ஆறக்கூடிய விதை தான் எடுப்போம். விதைக்கிற விதையெல்லாம் கழிச்சிருவோம். அதை வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு நாங்கள் விதைப்போம்.
1: இப்போ வந்து தரமான நாற்றுகள் வேணும், தரமான விதைகள் வந்து அவசியம். அந்த வகையில இந்த சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா நல்ல கனிந்து அழுகிய பழத்தை வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு வந்து அதை மீண்டும் அழுக வச்சு கசக்கி பிழிந்து வெயிலில் காய வைத்து அப்புறமா தண்ணீர்லாம் போட்டு பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி ஆரோக்கியமான விதைகளை வந்து எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகளை கையாளுறீங்க, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: கத்திரி பழம் வந்து நல்ல தரமா இருக்கணும், சிறிய ரகத்துலலாம் எடுக்கக்கூடாது. நல்ல பெரிய காயில தண்ணீர்ல ஆறுன விதையை தான் எடுக்கணும்.
1: தண்ணீர்ல மூழ்கிற விதைய
0: விதைக்கிறது வந்து சாவி புக்கு விதம்பாங்க, அதை வடி வச்சிடணும். 7-8 நேரமாவது அப்படி கையை வச்சு நல்லா அலசி எடுத்து விதைக்கிற விதைய வெளியே எடுத்து அப்படி எடுத்து பண்படுத்தி காய வச்சு அதை வந்து விதை நேர்த்திக்கு நம்ம சூடா மனசு ட்ரைக்கோட்ரமா விரடிலாம் இருக்கு, அதெல்லாம் போட்டு பட்டி போட்டி போட்டு பரசி நல்ல துணியில கட்டி வச்சிடணும்.
1: காற்று போற அளவுக்கு எட்டி வச்சு
0: கட்டி வச்சு.
1: இப்ப பாத்தீங்கன்னாக்கா பொதுவாக இப்ப விதை எந்த கத்திரியில இருந்து எடுக்கிறோமோ அது வந்து கடைசி கத்திரிக்காயா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது விளைச்சல கொடுத்ததுல இருந்து ஒரு 2 மாதங்களோ அந்த மாதிரி கழித்து எடுக்கணும், கடைசி பருவ கத்திரியை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க அனுபவத்துல எப்படியா?
0: எங்க அனுபவத்துலாம் ஒரு 4 பறிப்பு கழிச்சு எடுத்தா அந்த விதையோட தரம் நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்கும். கத்திரிக்காயில பாத்தீங்கன்னாக்க முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப நாத்து பாகுறதுக்கு நிலத்தை எப்படி தயார் பண்றது, நாற்றங்காலை எப்படி தயார் பண்றது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: மண் வெட்டி வச்சு நல்லா கிளறி நல்ல மண் வந்து புலப்புலப்பாக்கிடணும். அது பிறகு நாத்தை வந்து ரொம்ப நெருக்கமா விடக்கூடாது, நல்ல கலப்பா அந்த கையை வச்சு இப்படியே பாக்கணும் வச்சுக்கோங்களேன். அதை வந்து நெல்லு கிண்டுற மாதிரி கிளறி விடணும். மேல கொஞ்சம் நல்ல மக்குன சாணி வரும், நல்லா பொடிச்சு இருந்தா அதை பொடி அந்த சாணியை மேலாளி போடணும். மேலாளி போட்டு அந்த தண்ணி விடுவோம்ல, அதுல வந்து அரிச்சிட்டு போகுது, ஒரு பக்கமா விதைய ஒதுக்காது. முதல்ல தண்ணி பாய்ச்சிட்டு மூடாக்கு அவசியம், கண்டிப்பா மூடாக்கு போடணும். மூடாக்கு போட்டு 5வது நாள் லேசா முடுக்கு மழை தெரியும், 5வது நாள் எடுத்துடணும். முதல்ல தண்ணி பாய்ச்சி அப்புறம் மூடாக்கு எடுத்த பிறகுதான் அடுத்த தண்ணி விடணும், இல்லைன்னா விதை அழியும்.
1: எத்தனை நாட்களுக்கு பிறகு வந்து நாற்றங்கால இருந்து நாற்றுகளை பறித்து நடவு செய்யணும்?
0: ஒரு 30 நாளைக்கு மேல, 40 நாளைக்கு உள்ள நாற்று நல்லா திராணிப்பா இருக்கும். நம்ம நட்டாலும் பழுது போகாது. அதுக்கு முன்னாடி நட்டோம்னா வெயிலுக்கு தாங்காது. நடுக வந்து நாத்தங்காலம் மத்தியானம் மேலதான் நடணும். நட்டா நல்லா இருக்கும். காலையில நட்டோம்னா பூரா சுதந்திரம் வாடிடும். அப்புறம் நம்ம நிறைய ஊடு போட வேண்டியிருக்கும், பழுது போகும். அதுக்கு தான் நம்ம நாத்து வந்து கலப்பா பவனுங்கிறது. கலப்பா பவனா நாத்து வந்து நல்ல திராணா கம்பு மாதிரி இருக்கும். நம்ம நெருக்கமா விட்டுட்டோம்னா நாத்து திராணிப்பு இருக்காது, ஊசியா இருக்கும்.
1: நாத்தை வந்து நடவு செய்த பிறகு தண்ணீர் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை பாய்ச்சணும்?
0: தண்ணீர் வந்து முதல் நடுவு அன்னைக்கு ஒரு தண்ணி பாய்க்கணும், அப்புறம் உயிர் தண்ணி 3 நாள் கண்டிப்பா ஒரு தண்ணி அடைக்கணும். கண்டிப்பா ஆனால் ஒரு 2 தண்ணிக்கு ஒருக்க களை வெட்டணும். அப்படி இல்லைன்னா களை பத்த விட்டுட்டோம்னா நம்ம 2வது ஆள் சம்பளம் அதிகமாகும்.
1: கத்திரி வந்து ஒரு வருடத்துக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றீங்க, அது வாழ்நாளில் எத்தனை முறை வந்து களை வெட்டுறது அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: களை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மல்சிங் சீட்டு விரிக்கிறாங்க. மல்சிங் சீட்டு விரிச்சா களை ரொம்ப வர முடியாது. சொட்டு நீர் பாசனத்தில் தண்ணி அடப்பு பாசனத்தில் களை அதிகமாக வரும். ஒரு பயிருக்கு வந்து 3 நேரம் களை வெட்டினா போதும், அந்த பயிர் நிலம் அடைஞ்சிடும். 3வது களை வெட்டலாம் நிலம் அடைஞ்சிடும். நிலம் அடைச்சுனாக்கி களை வராது. நம்ம புறப்பு ஒன்று வந்து புல்லை மட்டும் பிடிக்கணும்.
1: பொதுவா கத்திரி நாத்துக்கு வந்து இப்போ தண்ணி பாய்க்கலன்னா உடனே வாட வந்து ஆரம்பிச்சிடும். அதே சமயத்துல எதுவும் நோய் தாக்குதல் இருந்தாலும் கூட உடனே வாட ஆரம்பிக்கும். சிறு கத்திரி நாற்றுக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த விவரத்தை சொல்லுங்க.
0: இந்த கத்திரியை பொறுத்தவரையில வேர்ப்புழு தாக்கத்தினால செடி வாட்டம் கொடுத்துரும், அடுத்தால மெல்ட் வந்துனா காப்பாத்தவே முடியாது, உடனே வாடிரும். அதுவும் காய் பறிப்பு நேரம் தான் அந்த தாக்கம்லாம் அதிகமா இருக்கும். அதுக்கு தான் அந்த கேந்தி நாத்து ஊடு பேரா போட்டா 100 புழு வந்து கேந்திக்கு போயிருது. அதனாலதான் 4 வருஷம் கேந்தி ஊடு பேரா போட்டேன். தண்ணி பாயத காலில் பூரா கேந்தி வச்சேன், அந்த தாக்கம் இல்லை இப்போ.
1: கத்திரியில வந்து அதிகமாக வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னா காய்ப்புழுவும் சிற்றிலையும் தான்.
0: சிற்றிலை
1: சிற்றிலை பாயிறது வந்து எதனால வருது, இது வந்து ஒரு வைரஸ் நோய் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சிற்றிலை தாக்குதல் வந்தா அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த மாதிரி வழிமுறைகளை கையாளுறீங்க, அந்த விவரத்தை சொல்லுங்க ஐயா.
0: சிற்றிலை நோய் வந்த பிறகு அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. மனுஷனுக்கு நோய் வந்த பிறகு எவ்வளவு கஷ்டப்படுதமோ அதே மாதிரி சிற்றிலை நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு வந்து வேர் பகுதியில உள்ள பிரச்சனைகளை தீர்க்கணும். வேர் பகுதியில உள்ளன்னா சில இடங்கள்ல வேர் முடிச்சிருக்கும், வேர் முடிச்சிருக்கும் போது அந்த வேர் மூலமா உள்ள சத்தை எடுத்து இலகி போவதில்லாம். அதை தீர்க்கிறதுக்கு உள்ள மருந்தை ஒரு மூட்டுக்கு 300 மில்லி தண்ணியாக ஊற்றணும். உரம் அடுத்த சிட்டிலைக்கு உள்ள பங்கி சைடு நோய் மருந்து வேர் புல்லுக்குள்ள மருந்து இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு செடிக்கு 300 மில்லி தண்ணி விடணும். அது 1 மாசத்துல 3 மருந்தா விடணும். விடும்போது அந்த நோய் தாக்கம் கண்டிப்பா குறையும். அதுவும் தவிர அந்த மைக்ரோ நியூட்ரியன் சத்து பற்றாக்குறையா இருந்தாலும் அந்த பாதிப்பு இருக்கு. முன்னாடியே இதெல்லாம் பண்ணோம்னாக்கி நமக்கு சிட்டிலாம் வராது.

0: அப்புறம் இந்த தண்டு புழு தாக்கம் இருக்கும், அதை கட்டுப்படுத்திடலாம்.
1: கத்திரிக்காயில வந்து நம்ம பொருளாதார இழப்பீடு ஏற்படுத்தக்கூடியதுல முக்கியமானது காய்ப்புழு.
0: காய்ப்புழு
1: காய்ப்புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை வந்து உங்க தோட்டத்துல கையாளுறீங்க?
0: காய்ப்புழு கட்டுப்படுத்தணும்னா வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமைனா சனிக்கிழமை மருந்து கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா காய்ப்புலாம் சுத்தே ஆயிரும்.
1: மருந்து கொடுக்கறதுன்னா எப்படி கொடுக்குறீங்க, தெளிப்பா எப்படி?
0: முதல்ல ஒரு மாசத்துக்கு கூடக்கும் நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயர் தான், செடி வளர்ந்த உடனே விசை தெளிப்பான் தான். மருந்து வந்து மக்களுக்கும் பாதிக்க கூடாது நமக்கும் பாதிப்பு இருக்காத அளவுக்கு லைட் டோஸா கொஞ்சம் கொடுத்துட்டே இருப்போம். மருந்து மாத்தி மாத்தி மாத்தி ஒரே நேரம் கொடுத்த மருந்து அடுத்தால கொடுக்க மாட்டோம். செடி வந்து கரடு முரடாயி ரஃப் ஆயிரும்.
1: கத்திரிக்காய் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை பறிக்கிறது நல்லதுங்க ஐயா?
0: 7 நாளைக்கு ஒரு முறை.
1: 7 நாளைக்கு ஒரு முறை பறிக்கணும்.
0: அந்த பருமன் கிடைக்கும், காய் சைஸ் கிடைக்கும்.
1: இப்போ கத்திரியில பாத்தீங்கன்னாக்கா தண்ணீர் விடாம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா காய் காய்த்தாலும் கூட கத்திரிக்காய் காருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தண்ணீர் விடாத காரணமா, இல்ல வந்து செடி முத்தி போன செடியில காய்கள் காய்க்கிறதுனால வர்றதா? உங்களோட அனுபவத்துல அது எப்படி வருது அந்த வரத சொல்ல?
0: வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பருவத்தை விட்டுட்டோம்னா காரியம். நம்ம தண்ணி பாய்க்காம இருந்தாலோ, உரம் போடாம இருந்தாலோ, மருந்து அடிக்காம இருந்தாலோ, ஒரு ஒரு நேரம் விட்டுட்டா முடிஞ்சு, அடுத்த நேரம் கொண்டு வர முடியாது. செடிய செலவு தான் நமக்கு அதிகமாகும்.
1: அதனால வந்து முறையா பராமரிக்கணும், கண்காணிப்பு அவசியம்.
0: அவசியம் கண்டிப்பா. டெய்லி காலையில போன உடனே இலைய கிள்ளி நம்ம செல்லுல வந்து தட்டி பார்க்கணும். தட்டி பார்த்து பூச்சி எவ்வளவு இருக்கு, நம்ம அடிச்ச மருந்து குறைஞ்சிருக்கா. அதனால வெள்ளை தாக்கம் அதிகமா இருக்கும். வெள்ளை கொசு, வெள்ளை கொசு அதிகமா விட்டுட்டோம்னா பூஞ்சான நோயை வந்துடும், காயெல்லாம் பிசு பிசுன்னு ஆயிரும். வெள்ளை கொசு, இலைப்பேன், தண்டு துளைப்பான், இந்த மூணுக்கும் கத்திரி ரொம்ப அவசியம்.
1: சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கத்திரி வந்து நல்லா வளரும், வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நோய் தாக்குதல் இருந்தா உடனே ஆடை விட்டு மேய்க்க விட்டுருவாங்க. ஆடை விட்டு மேய்க்கிறதுக்கு அப்புறமா வந்து தண்ணி விடுவாங்க, மறுபடி தளத்து காய்கறிகள் காய்க்கும் அப்படிம்பாங்க. உங்க அனுபவத்துல அந்த மாதிரி எதுவும் பண்ணிருக்கீங்களா?
0: அந்த மாதிரி பண்ணிருக்கேன். கத்திரி அழிஞ்சி முடிஞ்ச உடனே அந்த ஆட்டை விட்டு மேய்க்கிறாங்க. ஆட்டை விட்டு மேய்ச்சி அதுக்கு அப்புறம் அதை வந்து வெட்டி கொத்தி மண்ணை பொலப்படுத்தி சாணி உரம்லாம் போட்டு அப்புறம் ஒரு படி பிடிக்கும். அது இந்த நாட்டு ரகம் கத்திரிக்காய் மட்டும்தான் அப்படி, ஹைபிரிட் ரகம் அதுக்கு எடுபடாது.
1: சந்தைப்படுத்துறதுல வந்து இப்போ கத்திரி வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு முறை பறித்து சந்தைப்படுத்தணும் அப்படின்றீங்க. காலையில பறிக்க ஆரம்பிச்சா சாயங்காலத்துக்கு மேல நம்ம வீடுகளை வச்சிருந்தா இப்போ காம்பு வந்து கருக்க ஆரம்பிச்சிடும். அந்த வகையில இப்போ காம்பு கருக்க ஆரம்பிச்சிட்டுனா சந்தைகளில் வந்து விலை மதிப்பும் குறைவாக தம்பும். கத்திரிக்காய பசுமையாக நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துட்டு செல்வது எப்படி, ஏதாவது முறைகளை கையாளுறீங்களா, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: கத்திரி காலையிலே பறிக்கும் போது பெரும்பாலும் நாங்க சணல் சாக்கில தான் போடுவோம். பிளாஸ்டிக் சாக்கில போட்டா அந்த நீங்க சொல்ற காம்பு வாட்டம்லாம் இருக்கும். சணல் சாக்க தண்ணியில நல்லா கூரை போட்டு அது கூரை போடுவோம், குளுமையாவே இருக்கும் காய். அப்புறம் போகும்போதும் தண்ணி அடிச்சு விட்டுருவோம். சந்தைக்கு போகும்போது தண்ணி அடிச்சு விட்டோன்னே அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்களுக்கு இடம் கிடையாது, காய் மதிப்பு தான், ஒரு மூட்டை விலை தான். அதே சொத்தை இருக்கக்கூடாது, தனியாக கழிக்கணும். அதனால காய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் காலையில போகும்போது. ஒரு வாரம் வச்சாலும் காய் ஒன்றுமே செய்யும்.
1: இதுவரை கத்தரி சாகுபடி நாச்சங்கால் எப்படி பாக்குறது, இப்போ எந்தெந்த மாதிரியான கவனிப்பு வந்து கத்தரி சாகுபடியில தேவைப்படுது, அந்த வகையில நீங்க சொன்ன தகவல்கள் விவசாய பெருமக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். நன்றிங்க.
0: நன்றி நன்றி.
2: இதுவரை கத்தரி சாகுபடி அனுபவங்கள் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் கழக்காடு மூங்கிலடி கிராமத்தை சேர்ந்த விவசாயி டி முத்துராஜ் அவர்கள். உடன் உரையாடியவர் கே காளிமுத்து.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
4: நீ கில்லாடி தான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
4: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
3: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
4: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

இதுவரை இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மனதின் குரல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
0: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்
0: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
2: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
0: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடும்

0: கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
1: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். 2வது ஆளுமைன்னு பார்த்தா ஏன் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோன்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து 3வது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 ஆண்டு வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிறுத்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
1: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலேயும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள், புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல

0: பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு?
1: அப்படிலாம் பெருசா ஒன்றும் இல்லை சார், நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
0: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா, மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது, போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை, இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குபோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள்.

என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள்

மந்திரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ், ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீனப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே 1000கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16000க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10000க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்குளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது.

நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும் நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டுமக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் கால் ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5000-க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரோ அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சில போது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60-க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த

சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவோகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கோடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவோகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம்குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்பு திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம்குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம்குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம்குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம்குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய

0: பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவன்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது எக்ஸோர்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். நேர்களே, பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நேரலையில் துபாயில் நடைபெறும் பெண்கள் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிகளுடைய இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கு இடையேயான போட்டியினுடைய நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாகி கொண்டிருக்கிறது. வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமாக லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டுட்ருக்கீங்க. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இளங்காற்று. வீக்லி ரவுண்ட் அப்பில் இந்த வாரம் நடந்த முக்கியமான தகவல்களை உங்களுக்காக சொல்ல காத்திருக்குது இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சி. அந்த வகையில் முதல் தகவல் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய பொதுத்துறை தொலைக்காட்சி நிறுவனமான தூர்தர்ஷனுடைய புதிய தலைமை இயக்குநராக மூத்த இந்திய தகவல் தொடர்புத்துறை அதிகாரி ரீனா சோனாவால் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த தகவல், நாட்டில் நிலவரக்கூடிய இணையவழி சைபர் குற்றங்களை தடுக்க மத்திய தொலைத்தொடர்புத்துறை புதிய சிம் கார்டு கொள்முதல் விதிகளை வெளியிட்டிருக்கு. அதன்படி இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு குடிமகன் தன்னோட பேரில் அதிகபட்சம்

9 சிம் கார்டில் மட்டும்தான் வச்சுருக்க முடியும். ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் வாழக்கூடியவங்க அதிகபட்சமாக 6 சிம் கார்டுகள் மட்டும்தான் வச்சுருக்க அனுமதி உண்டு. சரி, இந்த தகவலோட இப்போ பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கேட்டுக்கிட்டிருக்கீங்க நிலை பண்பலை 102.6 மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் இளங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு இளங்காற்று நிகழ்ச்சியில் வீக்லி ரவுண்ட் அப் தான் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய 3வது நிலவு பயணமான சந்திராயன் 3 திட்டத்தில் விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக நிலவோட தென் துருவத்தில் தடம் பதித்த ஆகஸ்ட் 23, 2023 அந்த ஆண்டு தினத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் நாடு முழுவதும் 4வது ஆண்டு தேசிய விண்வெளி தினம் கடந்த ஆகஸ்ட் 23 கொண்டாடப்பட்டுச்சு. நிலவினுடைய தென் துருவத்தில் தடம் பதித்த உலகினுடைய 1வது நாடாக இந்தியா வரலாற்று சாதனை படைத்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். 2026 தேசிய நல்லாசிரியர் விருது பெற தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரு ஆசிரியர்கள் ம தங்கராஜ் தென்காசி மாவட்டம் மற்றும் ஜே அமுதா மதுரை மாவட்டம். தமிழ்மொழி மேலும் தமிழ்மொழியினுடைய வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய 5 சிறந்த தமிழர்களுடைய நூல்களை தமிழ்நாடு அரசு முறைப்படி நாட்டுடைமையாக்கி அவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு காப்புரிமை தொகையாக ₹50,75,000 வழங்க அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த 5 தமிழறிஞர்கள் கவிஞர் கே ஜீவபாரதி, மறைந்த பேராசிரியர் ரா கௌதமன், சாரதா பாஸ்கரன் என்கிற TMM அகமது, சா கந்தசாமி, TM பீர் முகமது. இந்த தமிழர்களுடைய நூல்கள் தான் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு. இந்த தகவலோட இப்போ சூப்பரான பாடலும் வருது. தூள் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய் இது
2: FM Rainbow 102.6 இடைவிட இசை மழை.

0: அன்றும் இன்றும் என்றென்றும் மாறாத இசை மனம் இது.
1: மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: FM Rainbow 102.6 இன்
1: இடைவிட இசை மனம்.

0: மீண்டும் மீண்டும் வேண்டும் வேண்டும் என கேட்க தூண்டும் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
1: FM ரெயின்போ 102.6
0: இடைவிடா இசை மழை.

0: அன்றும் இன்றும் என்றென்றும் மாறாத இசை மனம் இது.
1: மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: எஃப்எம் ரெயின்போ 102.6
1: இடைவிட இசை மழை.

0: அன்றும் இன்றும் என்றென்றும் மாறாத இசை மனம் இது.
1: மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: எஃப்எம் ரெயின்போ 102.6
1: இடைவிட இசை மனம்.

அன்பில் நிறைந்த இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காவிய கானங்களின் ஒலிபரப்பாய். காலம் கடந்தும் பேசப்படும் இலக்கியங்களின் தொகுப்பாய். இலக்கிய நயத்தோடும் இசை மனத்தோடும் வீச காத்திருக்கிறது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி என்ன தர காத்திருக்கிறது? திருத்தக்க தேவரின் நரிவிருத்த பாடல்கள். மதுரையில் தமிழ்ச்சங்க புலவர்கள் சமண துறவிகள் அறநூல்களை மட்டுமே எழுத வல்லவர்கள். அவர்களால் இன்பச்சுவை மிக்க காப்பியங்களை பாட முடியாது என்று ஏளனம் செய்தனர். இதனை திருத்தக்க தேவர் தன் ஆசிரியரிடம் கூற, ஆசிரியர் காட்டில் ஓடிய ஒரு நரியை சுட்டி காட்டி அதன் இயல்பை வைத்து மனித வாழ்வின் நிலையாமையை விளக்கும் ஒரு நூலை முதலில் இயற்றுமாறு பணித்தார். அப்படி உருவானதே நரிவிருத்தம். நரிவிருத்தம் என்பது தமிழ் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியை இயற்றிய திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்ட ஒரு சமண சமய அறநூல். மனிதனின் வாழ்நாளில் உடல், இளமை மற்றும் செல்வம் இவை நிலையற்றவை என்பதை விளக்குவதே இந்நூலின் முக்கிய நோக்கம். இது திருத்தக்க தேவர் தனது மாபெரும் காப்பியமான சீவக சிந்தாமணியை பாடுவதற்கு முன்பாக தன் புலமையை நிரூபிப்பதற்காக பாடிய ஒரு முன்னோட்ட நூல், அதாவது கன்னி முயற்சி என்று சொல்லப்படுகிறது. திருத்தக்க தேவர் எழுதிய பாடல்களிலிருந்து சில பகுதிகளைத்தான் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கம்பி செத்த வெண்ணறியைப் போல செய்பொருளீட்டுவார்கள் சித்தம் வைத்தரங்கள் செய்யோர் தேர்ச்சியின் மாக்களந்தோ என்று. யானை, பாம்பு, வேடன் ஆகிய மூவரின் உடல்களும் அருகில் கிடக்க பேராசையினால் வில்லின் நுனியை கவ்வி மாண்ட அந்த நரியைப் போலத்தான் இந்த உலகத்து மனிதர்களும் தேடிச் சேர்த்த செல்வத்தை கொண்டு நல்வழியில் தான தர்மங்கள் செய்யாமல் பேராசையுடன் மேலும் மேலும் சேர்க்க நினைக்கிறார்கள். பகுத்தறிவற்ற விலங்குகளைப் போன்றவர்கள் இவர்கள் என்று திருத்தக்கத்தேவர் சாடுகிறார்.

இணைந்திருக்கிறோம். இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும், பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். செல்வம் செல்வம் செல்வம் அப்படின்னு காசு இருந்தால் தான் இந்த உலகத்திலே மதிப்பு. காசு இல்லாட்டினா ஒருத்தர் நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு காசு சேர்க்க சேர்க்க அது ஒரு விதமான போதையாக மாறிடும். எல்லாத்தையும் ஒரு வியாபாரத்தன்மையோடு பார்க்கக்கூடிய மனோநிலை வந்துடும். ஆனால் அப்படியும் வளர்றது ஆபத்து அப்படின்னு சொல்கிறாரு திருத்தக்க தேவர். ஏன் அப்படின்னா அதை கொண்டு அவங்க எந்த பயனும் அடைய மாட்டாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்களாம். ஆனால் பணம் பணம் அப்படின்னு அது பின்னாடி

வெளியே ஓடி தன்னுடைய வாழ்நாளை இழந்துருவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திருத்தக்க தேவர் சொல்றார் தெரியுமா? நரிய உதாரணம் காட்டி சொல்றார். முளை நரி அணைய நீரார் ஈட்டிய பொருட்கள் தம்மை ஈதலும் துய்த்தல் தானும் மாட்டிலர் அகழ்ந்து பார் கீழ்நிலம் கொளவைப்பர் மாதோ பாட்டரு மக்கள் யாக்கை பயன்கொள கழிப்பரன்றே என்று. அதாவது, வலைகளில் வாழக்கூடிய நரியைப் போல குணமுடையவர்கள் தங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வத்தை பிறருக்கு கொடுக்கவும் மாட்டார்கள், தாங்களும் அனுபவிக்க மாட்டார்கள். அதை நிலத்தை தோண்டி புதைத்து வைப்பார்கள். ஒழுக்கமில்லாத இத்தகைய மனிதர்கள் தாங்கள் உடலால் எந்த நற்பயனையும் அடையாமல் வாழ்நாளை வீணாக கழித்து இறந்து போவார்கள் என்கிறார் திருத்தக்கத்தேவர்.

இணைந்திருக்கிறோம் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது திருத்தக்க தேவரின் நரி விருத்த பாடல்கள் எனும் தலைப்பில். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. ஊரில் சொல்லுவாங்க, சார ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சது அப்படின்னு. நாம் இளமையாக இருக்க போகிறது இல்லை, இருக்கவும் முடியாது. இளமை அப்படிங்கிறது ஒரு நிலையாத தன்மை கொண்டது. பிறந்தது முதல் ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம வளர்கிறோம், அதுக்கு பின்னாடி முதிர்ச்சி தான் அடைகிறோம் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. அதை திருத்தக்க தேவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் தன்னோட இளமை காலம் நிரந்தரமானது அப்படின்னு நினச்சி அறம் செய்யாமல் சோம்பி கிடந்தார் அப்படின்னா, அதற்கு அதை கண்டிக்கக்கூடிய ஒரு பாடலாக தான் திருத்தக்க தேவரின் இந்த நரிவிருத்த பாடல் அப்படிங்கிறது இருக்குது. இளமையும் இன்பமும் நில்லாது உலகத்து வளமையும் சான்ற உடம்பு நில்லாது உளநாளுள்ள உறவோடு நல்ல வளமார்ந்த அறங்களை செய்க என்கிறார் திருத்தக்க தேவர். இந்த உலகத்தில் இளமையும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பங்களும் நிலைச்சு நிற்கிறதில்ல. அதுபோல அசாத்திய பலத்துடன் இருக்கக்கூடிய இந்த மனிதனோட உடம்பும் ஒரு நாள் அழியக்கூடியது தான். அதனால் நெஞ்சில் நல்ல கோட்பாடுகளும் உடம்பில் உயிர் வாழும் நாட்களும் இருக்கும்போதே உங்களால் முடிந்த நல்வழியான அறச்செயல்களை உடனே செஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறார் திருத்தக்க தேவர். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது திருத்தக்க தேவரின் அறிவுறுத்த பாடல்கள் எனும் தலைப்பில். நிகழ்ச்சியின் நிறைவான கருத்து, சும்மா ஒரு பொருளை சேர்த்து சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது எந்த பயனையும் நமக்கு தராது அப்படின்னு திருத்தக்கத்தேவர் தன்னோட நூலோட இறுதியில் கஞ்சத்தனத்தை கைவிட்டு நல்லறம் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி முடிக்கிறார். உலோபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேராசையையும் கஞ்சத்தனத்தையும் ஒரு மனுஷன் பின்பற்றுறது அப்படிங்கிறது பெரிய குற்றம். அறிவு நிரம்பிய கற்றறிந்த பெரியோர்கள் இந்த கஞ்சத்தனத்தை குணக்குற்றமாக கருதி எப்போதுமே தள்ளி தான் வைப்பாங்க. அதனால் வாழ்க்கையில் கஞ்சத்தனத்தோடு இருக்கக்கூடாது, நமக்கு போக மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களை இல்லை அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு, வறுமையில் வாழ்கிறவங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம வாழும்போது மரணத்திற்கு பின்னாடியும் மனிதன் இந்த உலகத்தில் பெருமைகளால் வாழ்ந்து நிற்பான் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறார் திருத்தக்கத்தேவர். இந்த கருத்தோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி.

0: நிறைவு பெற்றது இலக்கிய சாரல். நேரம் 10 மணி. நேச உறவுகளுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்கள் காற்றலைகளில் கவிப்பாடும் நேரமாய், சுகமான ராகங்கள். சுகமான ராகங்களில் உங்களது பாடலும் இடம்பெற வேண்டுமா? அழைக்கலாம் இந்த எண்களில் 0462-2256-1132 மற்றும் ஒரு இலக்கம் 2561-1333. நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் அன்பு உள்ளம் வருக, வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு
0: சொல்வது வணக்கம் சார். சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க சார்?
1: கண்ணன் ஒரு கை சேர்ந்த திரைப்படம் சார்.
0: சரி,
1: அல்ல மேகமணி தூதாக பாடல் சார். வாய்ப்பு கண்டு
0: உங்களுக்காக பாடல் ஏதோ காற்றலைகள்ல. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.

0: இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்களோடு. நெல்லை பண்பலை 102.6 மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. சுகமான ராகங்களை மீட்ட வரும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் நலமா இருக்கிறோம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் புதுக்கடல இருந்து மகன் சரஸ்வதி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: வெள்ளிக்கிழமை விரதம் படத்துல இருந்து இந்த பாட்டு வைங்க சார்.
0: நன்றிமா. உங்களுக்கான பாடல் இதோ காற்றலைகள்ல.
1: நன்றிங்க சார்.

0: இரவை இன்னும் அழகாக்கி கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்களில் அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவில்பட்டி.
0: கோவில்பட்டி தீபா, சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: கிருஷ்ணன் நந்தன் படத்துல இருந்து ஒரு உறவு அழைச்சி அந்த பாட்டு சொல்லுங்க சார்.
0: உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகள்லமா. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் 10:15 நிமிடம் இணைந்திருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் நாங்குநேரியிலிருந்து செல்வசுந்தரமூர்த்தி பேசுறேன் சார்.
0: நாங்குநேரி செல்வசுந்தரமூர்த்தி சார், சொல்லுங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: சார், எனக்கு இந்த நம்ம மில்லாங்கிற படத்துல இருந்து மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் சார்.
0: உங்களுக்காக பாடல்

0: சார், எனக்கு இந்த நம்ம மில்லாங்கிற படத்துல இருந்து தவிர மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் சார்.
1: உங்களுக்காக பாடலை கொடுத்துடலாமா?
0: கொடுங்க சார், கொடுத்துடலாம்.
1: நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
0: நன்றி சார், நன்றி.

சிங்கிள் டபுள் ஆச்சு, சிவப்பெல்லாம் வெளுப்பாச்சு.

வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி. வெத்தலைய போட்டே

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திகலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நிகழ்ச்சிகள் இன்றைக்கும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: இதயத்தை வருடிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நிகழ்ச்சிகளை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் மணிமுத்தாறு கணேசர் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு வந்தனம் சார்.
0: வணக்கம் சார். சிந்து பூந்தரை முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் சார்?
1: உனது பாதம் இலவம் பஞ்சி என்ற சரணத்துடன் அதோ மேக ஊர்வலம் என்ற பாடல் சார்.
0: உங்களுக்காக பாடல் ஏதோ காற்றலைகள்ல. நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.

0: தாய்மடியாய் தாலாட்டி கொண்டிருக்கிறது நிலைப்பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும். சுகமான ராகங்களை மீட்டவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரருக்கு, உற்சாகமான இனிய இரவு. வணக்கம் நாகர்கோயில் கலீல் ரஹ்மான் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் சார். சொல்லுங்க சார்,
1: இன்னைக்கு
0: நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: ஐயா, சரணாலயம் இந்த திரைப்படத்துல இருந்து நெடுநாள் ஆசை ஒன்றுன்னு தோங்குற இனிமையான பாடல் அந்த இரவு நேரத்தை நேரில் காண்டி எனக்கு அப்படின்னு தாங்க.
0: நன்றி சார், உங்களுக்காக பாடல் ஏதோ காற்றலைகள்.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம். வணக்கம்
1: கலைஸ்தாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார் வணக்கம். சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க
1: சார்? எனக்கு வந்து பொன்மன செல்வன் படத்துல இருந்து அடிச்சேன் காதல் பரிசு அந்த பாடல் கொடுத்துருங்க சார்.
0: பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் இன்றைக்கி மடுத்த அன்பு உள்ளம் வருக, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புள்ளை நகர் ஜெய ஜெயக்குமார்.
0: வணக்கம் சார். இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: படம் வந்து தாலாட்டு கேட்குதாம்மா.
0: சரிங்க சார்.
1: அதில் பாடல் வரி கவிஞர் வாலி, இசை இளையராஜா, பாடிவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா, இயக்குனர் ராஜகபூர் இயக்கிய முதல் திரைப்படம்.
0: சரிங்க சார்.
1: அப்படிங்கிறோட வாழ்த்து
0: உங்களுக்காக. அந்த பாடலை கொடுத்துடலாம் சார். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: ரொம்ப நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. சுகமான ராகங்கள், சுகமான ராகங்களில் இணையம் அடுத்த அன்பு உள்ளும் வருக. வணக்கம்
1: சகோதரருக்கு. வணக்கம்.
0: வணக்கங்க
1: ராணி, தெரியுது நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: எனக்கு கொக்கரக்க படத்துல இருந்து மயிலாப்பூர் பக்கம் மயிலா கண்டேனே, கீழ்பாக்கம் பக்கம் கிளிய கண்டேனே, அந்த பாடல் சார்.
0: உங்களுக்காக பாடல் இதோ. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு
1: நன்றி.
2: கோன்னு கோழி கூவும் வேளையிலே

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் சுகமான ராகங்களில் அடுத்து பாடல் கேட்க வரும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது யார்?
1: இனிய இரவு வணக்கத்தோடு இணைவது வாழவந்தாள்புரம் ரவி டெய்லர் பேசுறேன் சார்.
0: ரவி சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: படம் வந்து கிராமத்து மின்னல்.
0: ஆ,
1: பாடல் வந்து நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே.
0: உங்களுக்காக பாடல் ஏதோ
1: காட் சார்,
0: உங்களுக்காக பாடல் ஏதோ காற்றலைகள்ல. நன்றி. நிகழ்ச்சி
1: நன்றி. நன்றி சார்.
2: நீ போகும் பா

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே, ஆகாஷ்வாணி நிலைப்பண்புரை 102.6 நிகழ்ச்சியில் இணைய அடுத்த அன்பு உள்ள மருக வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: வணக்கம் சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க
1: சார்? சிப்பிக்குள் முத்து படத்திலிருந்து மனசு மயங்கும் மௌன கீதம் என்ற பாடல்.
0: உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகள்ல. நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. சுகமான ராகங்களில் அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். நான் கலைநல்லூர் மாடிக்கையிலிருந்து மகாலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கணும்?
1: மாப்பிள்ளை படத்துல இருந்து என்னதான் சுகமோ நெஞ்சிலே.
0: உங்களுக்காக அந்த பாடல் ஏதோ காற்றலை கள்ளமா. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 இதே அலைவரிசையில் இனிதே ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்து அத்தையா மாமியா படத்திற்காக ஒலிப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல். இணைந்து ஒலிக்கும் குரல் எல்லாரீஸ்வரி.

நிகழ்ச்சிகளினே ராஜபாட் ரங்கதுரை படத்திற்காக எஸ்பி பால் சுப்பிரமணியம் பி சுசீலா. நேர்களை, ஒலிக்கும் இந்த பாடல் இடம்பெற்ற படம் சூரியகாந்தி. பாடலை பாடியிருப்போர் எஸ்பி பால் சுப்பிரமணியம், ஜெயலலிதா.

0: இதுவரை திரைகானம் கேட்டு ரசித்தீர்கள்.
1: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை. சர்வ

0: தூக்கி செருக்கும் செயல் ஐயா, மடிச்சு கட்டின வேட்டியா, பத்துருவம் பத்துருவம்
1: பத்துருவம் பத்துருவம்,
2: மஞ்ச பூசும் பொம்பளையா, மீச வச்ச ஆம்பளையா, பத்துருவம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் பட்டிக்காட்டு ராஜா, இதயக்கனி, மேல்நாட்டு மருமகள், நினைத்ததை முடிப்பவன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் பட்டிக்காட்டு ராஜா படத்திலிருந்து பாடல்கள்.

0: ஒலித்த பட்டிக்காட்டு ராஜா பட பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குழுவினர். அடுத்து இதயக்கனி படத்திலிருந்து பாடல்கள்.
1: தென்னகமாம் இந்த திருநாட்டில் மேவியதோ கன்னட

நாங்குமே.

தளிர்மேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே, குளிர் போன

இதயக்கனி படத்தின் பாடல்களை பாடியவர்கள் டிஎம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், எஸ் ஜானகி, பி சுசீலா, சாய்பாபா, உஷா உத்துப், எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சமறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து மேல்நாட்டு மருமகள் படத்திலிருந்து பாடல்கள்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். நிகழ்ச்சி நிறைவாக நினைத்ததை முடிப்பவன் படத்திலிருந்து பாடல்கள் சில.

0: capsized due to the difficult weather conditions. Now onto the sports and women's cricket, India began their T20 Asia Cup 2026 campaign in dominant fashion, beating Thailand by 94 runs at the Dubai International Stadium last night. Batting first, India posted 159 for 9 in the stipulated 20 overs. In reply, Thailand were bowled out for just 65 in 15.3 overs. In the FIH Men's Hockey World Cup 2026, Germany became the first team to win back-to-back FIH Men's Hockey World Cup titles, beating Spain 1-0 in the title clash at Belfius Hockey Arena in Wavre, Belgium last evening. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 3:10. சென்னை வானொலியின் எஃப்எம் கோல் 100.1 MHz பண்பலையில் தொடர்வது இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டிட் ரவிசங்கர் அவர்களின் சித்தாரிசை, சித்தேஸ்வரி தேவி அவர்களின் பாட்டு ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் பண்டிட் ரவிசங்கர் அவர்களின் சித்தாரிசை கேட்கலாம்.
2: Listen to a sitar recital in rag Mishra Gara. Our artist, the most luminous Pandit Ravi Shankar. Accompanying on the tabla, another luminary, Kiramatullah Khan. Now, listen to a sitar recital in rag Mishra Gara by Pandit Ravi Shankar.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: பொங்கும் மங்கலம். இன்றைய நிகழ்ச்சியில் மாம்பலம் MKS நடராஜன் அவர்களின் நாகசுரைசை கேட்கலாம். அடையாறு PV தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில். துவக்கமாக முத்துமோமு தியாகராஜ கீர்த்தனை, ராகம் சூரியகாந்தம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சி புலரும் பொழுது. நந்தனார் படத்திலிருந்து எம்எம் தண்டபாணி தேசிகர் பாடிய பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இடம்பெற்ற படம் திருமலை தென்குமரி. பாடலை பாடியிருப்பவர்கள் சீர்காழி கோவிந்தராஜன், ஏ எல் ராகவன், எல் ஆர் ஈஸ்வரி, சாரதா, எம் ஆர் விஜயா, மனோரமா ஆகியோர்.

0: mama.
1: Cha-cha.
0: Papa.
1: Cha-cha.
0: Mama.
2: அடுத்து சேவாசதனம் படத்திற்காக எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:29. 30 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து கிருஷ்ண பக்தி படத்திற்காக எம்.எல். வசந்தகுமாரி பாடியுள்ள பாடல்.